விண்தொழு துறைமுகம் அடுத்த மாதம் தொடங்கி கூட்டரசு அரசு நிர்வாகத்திலிருந்து சரவாக் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் அதிகாரப்பூர்வமாக மாற்றம் காணவுள்ளது. கூட்டரசு அரசாங்கத்தின் கீழ் 47 ஆண்டுகள் செயல்பட்ட அத்துறைமுகத்தின் வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதாக மாநில துணை முதல்வர் டாக்டர் ஆமர் டக்ளஸ் உகாம்பாஸ் கூறினார். இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை ஹெஸ்போலா தலைவர் நாயிம் காசிம் மீண்டும் நிராகரித்தார். ஈரான் ஆதரவு பெற்ற தமது குழு சரணடைய மறுப்பதாக அவர் தெரிவித்தார். ஜூனில் லெபனானும் இஸ்ரேலும் கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதில் ஹெஸ்போலாவின் ஆயுத களைவு, தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகளின் கட்டம் கட்டமான வெளியேற்றத்தை அடங்கியுள்ளது. காசாவில் 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் உடனடி சிகிச்சைக்கு காத்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு WHO தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் ராஃபா உட்பட கரீம் சாலோம் எல்லை வழியாக 106 நோயாளிகளை மாற்றும் பணிக்கு உதவியதாக அவ்வமைப்பின் தலைமை இயக்குநர் தெட்ரோஸ் அட்னம் கெப்ரியாசஸ் தெரிவித்தார். இதில் 19 சிறாரும் அடங்குவர். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்தாட்டம். நேற்றிரவு சுல்தான் மீசான் ஜைனல் அபிடின் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் எஃப்சி 3-0 எனும் கோல்களில் திரங்கானு எஃப்சியை வெற்றி கொண்டு பட்டியலில் 2 நிலைக்கு முன்னேறியுள்ளது. அவ்வணிக்கான கோல்களை கேஷேக்கு தெஜானும் கிரிகோ மொரேசும் அடித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சனிக்கிழமை வணக்க மின்னலில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றிங்க. இன்றைய பொழுது உங்க எல்லாருக்கும் இனிது ஒரு பொழுதாக அமைய மின்னலின் அன்பான வாழ்த்து. சரி, வெளியே எப்படி நிலவரம் இருக்கு, புகை மூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வரும்போதே கொஞ்சம் புகை மூட்டமாக தான் இருந்தது, எனவே இந்த காலகட்டத்தில் வெளிப்புற நடவடிக்கைகள் முற்றிலும் நீங்க தவிர்க்க வேண்டும். ஒருவேளை வெளியே போகணும் அப்படின்னா சுவாச கவசத்தை அணிந்து செல்ல மறந்துடாதீங்க. சரி, தொடர்ந்து வணக்க மின்னலில் நம்ம சாதனை படைத்த ஒரு மாணவ செல்வியை தான் பார்க்க போறோம். மிஷாலினி விஜயகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அவங்க கிட்ட பேசலாம். இந்த தேசிய மாதம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா இவங்களை எல்லாம் பெருமைப்படுத்தாம இருக்க முடியாதுங்க. நம்முடைய தேசிய கொடிய உலக அரங்கில் பறக்க விட்டு நம்ம நாட்டுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்க்கிறாங்க அப்படின்னா இவர்களை போன்ற மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் இவங்க எல்லாமே நம்ம நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் ஒருவராக தான் மிஷாலினி இருக்கிறாங்க. என்ன நடந்தது, எங்க போனாங்க, என்ன சாதனைகள் படைத்திருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்ககிட்ட நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆமாங்க, நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்காங்க விஷாலினி விஜயகுமார். இவங்க கேஎல் பண்டான இங்கிருந்து வந்திருக்காங்க. எஸ் எம் கே ஸ்ரீ பிந்தாங் ஸ்லாத்தானில் பயின்று கொண்டிருக்கும் இடைநிலை பள்ளி மாணவி. வணக்கம் விஷாலினி.
1: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: விஷால், நீங்க பார்க்கும் போது ஒரு நிதானம் தெரியுது, ஒரு தெளிவு தெரியுது. அப்போ உங்களால வந்து உலக சாதனை படைக்க முடியும் அப்படின்றது முகத்தை பார்த்தாலே தெரியுது. எப்படி?
1: தேங்க்யூக்கா, தேங்க்யூ சோ மச்.
0: அப்படியா? சரி, காலையில என்ன பசியா இருந்தீங்க?
1: காலையில ரொட்டி சாப்பிட்டு தான் வந்தேன். இன்னும் சரியா பசியா இல்ல,
0: ஏன்னா இங்க வர்றதுனால தானே.
1: ஆமாக்கா.
0: சரி, நீங்க இதற்கு முன்னதாக வானொலி நிலையங்களுக்கு போயிருக்கீங்களா?
1: ஆமாக்கா, நிறைய போயிருக்கேன். பட் வெளியூருக்கு போய் காம்படிஷன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் வேர்ல்ட் காம்படிஷன்னு சொன்னாலே நான் நிறைய போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூரேஷியன் ஸ்பெல்லிங் பீன்னு சொல்லி நான் ஒரு 9 வயசுல ஒரு காம்படிஷன் போயிருக்கேன். அதுலயும் நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்கேன். ஆனால் அது வந்து ஆன்லைன்ல செஞ்சதால, பிகாஸ் கோவிட் டைம்லனால, ஸோ ஆன்லைன்லேயே செஞ்சு அந்த காம்படிஷன் ஆன்லைன்லயே செய்யட்டும். ஸோ வேர்ல்ட் காம்படிஷன் சொல்லும் போது நான் நிறையவே போயிருக்கேன்.
0: ஆமா, அனைத்துலக அளவுல உங்களுடைய சாதனைகள் நிறைய இருக்கின்றன. இதுதான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு உங்களை போன்ற மாணவிகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அதுவும் பெண் மாணவிகள் இப்போ இந்த காலகட்டத்தில் அனைத்துலக அரங்கில் அவ்வளவு சாதனைகள் படைக்கிறாங்க. உங்களோட சாதனைகள் நிறைய அப்படியே குவிந்து இருக்கின்றன. அதுல வந்து நம்ம மிக சிறந்த சாதனைகளை தான் இப்ப தேர்ந்தெடுக்க போறோம். சரியா? அதற்கு முன்னதாக தேசிய மாதத்தை நம்ம கொண்டாட போகின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை தேசிய தினம், 31 ஆகஸ்ட் அல்லவா. ஒரு மலேசியரா நீங்க எப்படி பெருமை கொள்றீங்க? ஏன்னா உங்களுடைய நிறைய படங்களை பார்க்கும் போது மலேசிய கொடி அப்படியே கம்பீரமாக வைத்து பா அதை பாக்குறப்ப நம்ம மிஷாலை நீ சாதிச்சுட்டாங்க அப்படின்னு தோணுது இல்லையா? உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது?
1: எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குக்கா. பிகாஸ் ஒரு மலேசியன் ஸ்டூடெண்ட்னா சொல்றது எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ நான் ஒரு மலேசியனா ஒரு வேர்ல்ட் சாம்பியன்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு தனி ஹாப்பினஸ், ஒரு தனி சந்தோஷம்.
0: ஆமா, ஏன்னா நீங்க வந்துட்டு தங்க பதக்கம் வென்றுட்டீங்க அப்படின்னு அந்த முதல் நிலை அந்த எண்ணுக்கு மேல நிக்க வைக்கும் போது உங்ககிட்ட கொடி கொடுப்பாங்கல்ல, மனதுல என்ன தோன்றும் கொடியை பிடிக்கும் போது?
1: அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ப்ரௌடா ஹாப்பியா, ஓ என்னோட கண்ட்ரியை வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஆக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
0: உண்மையிலேயே அதனாலதான் உங்களெல்லாம் பாக்குறப்ப என்னமோ நம்ம வீட்டுல நம்ம தம்பி தங்கச்சிங்க எடுத்த மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும். அந்த மாதிரி மலேசியாவுக்கு பெருமை சேர்த்ததுக்கு மிக்க நன்றி. சரியா? இப்போ நம்ம உங்களுடைய சாதனை அந்த உலகத்துக்கு தான் நுழைய போகின்றோம். சீன் ஈகல் இங்கிலீஷ் குளோபல் காம்படிஷன், இந்த போட்டியில அனைத்துலக ஓவரால் சாம்பியனா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மகுடத்தை கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிரிவுகள்ல நீங்க பங்கெடுத்தீங்க, அந்த பிரிவுகள்ல உங்களுக்கு என்னென்ன கிடைத்தன அதை சொல்லுங்கம்மா.
1: ஓகே, சோ இந்த காம்படிஷன்ல 4 செக்ஷனா 4 எக்ஸாமா பிரித்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் பேஸ்ட் நாலேஜ், அது வந்து இந்த காம்படிஷன்ல வந்து ஒரு புக்கு ஒரு படம். சோ ஒரு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு புக்கு ஒரு படம் கொடுப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் இந்த நாலேஜ் குவிஸ்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்பெல்லிங் பீன் சொல்லி ஸ்பெல்லிங் பத்தியும் ஒரு எக்ஸாம், ரைட்டிங் எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் டிபேட். ஸோ இந்த 4 எக்ஸாம் சேர்த்து தான் இந்த டீன் ஈகிள் காம்படிஷன். அண்ட் இந்த 4 எக்ஸாம் 2 சைட்டாக பிரித்தாங்க. ஒன்று ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ்னு சொல்லி ஒரு ஒரு செக்ஷன், இன்னொன்று ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இந்த நாலேஜும் ஸ்பெல்லிங்கும் வந்து ரிசெப்டிவ் ஸ்கில்ஸில் போட்டு, ரைட்டிங் அண்ட் டிபேட் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸில் போட்டு. ஸோ இது ரெண்டுக்கு வந்து ஈச் அண்ட் ஒன் ஹேஸ் அ மெடல். ஸோ எனக்கு வந்து இந்த 2 செக்ஷன்ஸ்லயும் கோல்டு மெடல் கிடைச்சிச்சு. அப்புறம் டேலண்ட் ஷோன்னு சொல்லி ஒரு டேலண்ட் ஷோ வந்து அன்னைக்கு செஞ்சாங்க. அந்த டேலண்ட் ஷோல வந்து நான் 3வது இடம் எடுத்தேன். பிகாஸ் லைக் இது வந்து எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டிங் மூலியமா தான் யாரு சாம்பியன் சூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு 3rd பிளேஸ் கிடைச்சிச்சு. டேலண்ட் ஷோல வந்து நான் வந்து கதக்னு சொல்லி ஒரு இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஆடினேன். ஸோ அதுக்கு வந்து 3rd பிளேஸ் கிடச்சிச்சு. அப்புறம் ஸ்பெல்லிங் பீயோட செக்ஷனுக்காகவே ஒரு தனி மெடல் கொடுத்துருக்காங்க, ஒரு தனி ட்ரோஃபி. ஸோ அதுக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் கிடச்சிச்சு. அப்புறம் சொன்ன மாதிரி இந்த ஓவரால் சாம்பியன்.
0: ஆக இந்த ஒரு போட்டியில இத்தனை பிரிவுகள்லயே நீங்க பங்கெடுத்தீங்க இல்லையா, ஒரு மாணவியா ஒரு போட்டியே தேர்ந்தெடுத்து பங்கெடுப்பாங்க, ஒரு பிரிவு தான் போவாங்க. எப்படி உங்களால ஒரு மாணவியா இந்த நான்கு பிரிவுல ஒட்டு மொத்தமா பங்கெடுக்க முடிந்தது?
1: ஓ, ஆக்சுவலிக்கா இந்த நாலு பிரிவுலயும் எல்லாரும் செய்யணும், பட் எப்படி சொல்றது, லைக் அந்த அந்த ஒரு வாரத்துல வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு ஸோ எல்லாரும் செய்வாங்க இந்த எக்ஸாம்ல. ஆனா இதுல வந்து கோல்டு மெடல் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டேன். ஸ்பெல்லிங் பீக்காகவே நானே ப்ராக்டிஸ் பேப்பரை செஞ்சு நானே வந்து அதெல்லாம் பண்ணிட்டு மார்க் பண்ணி ஒரு 800+ க்வெஸ்சன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த காம்படிஷன் ஜெயிக்கணும்னா இஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும்.
0: பேசும்போது 13 வயது மாணவி கிட்ட பேசுற மாதிரியே கிடையாது. பல்கலைக்கழகம் முடிந்து கையில ஒரு டிகிரியை வச்சுட்டு பேசுவாங்க தெரியுங்க, அந்த அளவுக்கு ஒரு நிதானம் உங்ககிட்ட இருக்கு. அதுதான் மிஷால் நீ உங்ககிட்ட பிடித்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயரம் எவ்வளவு சாதிக்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உயரத்துக்கு போயிட்ட பிறகு ஒரு நிதானம் இருக்கும் இல்லையா? அது உங்ககிட்ட இருக்கு, அதனாலயே நீங்க போக போக இன்னும் நிறைய உயரங்களை தொடுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது வணக்கம் மின்னல்.

0: பூக்களின் பார்வை, பூக்களின் பார்வை இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது அப்பா பொண்ணு நினைவுக்கு வருவாங்க. நீங்க அப்பா செல்லமா?
1: ஆஃப்கோர்ஸ்கா.
0: பக்கத்துல அம்மா இருக்காங்க, ஆனா அப்பா செல்லமான அம்மா அப்படின்னு ஒரு மறுப்பு கிடைக்கிறீங்க.
1: ரெண்டு ரெண்டு பேரும் செல்லமா.
0: அம்மா இரண்டு கண்கள்ல எந்த கண்கள் வேணும் கேட்க முடியுமா? நீங்க திரும்பி கேட்கணும் அக்கா, இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்கணும். சரி, அப்பா எந்த அளவுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அப்பா தான் என்ன ரொம்ப செல்லமா பாப்பாங்க. சோ எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும்.
0: அது பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்பா தான். அம்மா எவ்வளவு செய்தாலுமே அம்மா அம்மா தான், பண்ண முடியாது. குறிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மிஷாலினி, நான் இதை கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பாரு, இதனால தான் அப்பா அப்படின்னா எது உங்களை நினைவுபடுத்தும்?
1: அப்பா அப்பா நினைச்சாலே எனக்கு வந்து எப்படின்னாக்கா என்னோட பிகஸ்ட் சப்போர்ட்னு சொல்லலாம். நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து லைக் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து ரைட் டைரக்ஷன்ல போறேன், போறதுக்காகவே கூடவே இருப்பாங்க.
0: பாருங்க, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு நல்ல நண்பனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உலகமே வேற அளவுக்கு போகுன்றதுக்கு நீங்க நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க.
1: கன்ஃபார்ம்க்கா.
0: ஏன்னா உங்களை பாக்குறப்ப எல்லாமே இருக்கு. அதுல இப்ப நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, நீங்க கத்துவா பொங்காவாசா உங்களுடைய ஆறாம் ஆண்டுல இருந்திருக்கீங்க. கத்துவா பொங்காவாசா அப்படின்னு சொல்லும் போது அது அவ்வளவு சுலபம் கிடையாது. உங்களையும் நீங்க நிர்வாகம் செய்யணும், பள்ளிக்கூட ஆசிரியர்களை பாத்துக்கணும், பள்ளிக்கூட சூழல், மாணவர்கள், இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாவற்றையும் பாக்கணும் இல்லையா? அதனால அக்கா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்விகளா தான் கேட்க போறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதுனால. முதல்ல நம்ம கேட்க போறது என்ன அப்படின்னா, இந்த பகடி வதை பூலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது உங்களுடைய அந்த பொறுப்பின் கீழ் எப்படி இருந்தது? இருந்ததா இல்ல இல்லையா உங்க பள்ளிக்கூடத்துல?
1: பூலின்னு சொன்னாலே கத்தோப்புங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இந்த மாதிரி நடக்காம இருக்கிறது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே இருக்கும். பட் என் ஸ்கூல்ல பூலி நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைவு. மாக் பண்றது, ஏஜே பண்றது, அதுலாம் நடக்கும். சோ ஒரு கத்தோப்புங்க வாசா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது தான் என்னோட வேலை. அப்புறம் லெட்ஸே இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து பூலி பண்ணிட்டு வந்து அவங்க ஹர்ட்டா இருக்காங்கன்னா என் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி லைக் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ட்ரஸ்டட் அடால்ட் ஒரு டீச்சர் கிட்ட, நீங்க நம்புற ஒரு டீச்சர் கிட்ட போய் சொல்லுங்க. பிகாஸ் பூலினாலே லைக் கிட்ஸால நம்ம வந்து வி கேனாட் ஹேண்டில் இட் அலோன். நம்ம ஒண்டியா வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட இல்லை யாராச்சும் நம்புற ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்ட நம்ம கண்டிப்பா இதை பற்றி சொல்லணும். பிகாஸ் பூலி எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் something that நம்ம ஏத்துக்கவே கூடாது. It's something that we shouldn't accept.
0: ஆமா, அந்த கலாச்சாரமே கூடவே கூடாது இல்லையா? பள்ளிக்கூடம் அப்படின்றது ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கணும், யாரு யாரையும் காயப்படுத்துறது இதெல்லாம் கூடாது இல்ல. இப்ப உங்களுடைய பார்வையில் ஒட்டுமொத்தமா உங்க பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது, நிறைய செய்திகள்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா? விஷால் நீ சொல்லுங்க, இந்த பகடி வதை அப்படின்றது எந்த காரணத்தினால முதல்ல நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: பூலின்னு சொன்னாலே ஐ ஃபீல் லைக் பிகாஸ் அவங்க பூலி பண்றாங்கன்னா இட்ஸ் பிகாஸ் அவங்களோட இன்செக்யூரிட்டி தான் காட்டுறாங்க. இப்ப ஒருத்தவங்க நீ அக்லியா இருக்கேன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க, பிகாஸ் அவங்க வந்து நான் அக்லியா இருக்கேன்னு நினைச்சுதான் மத்தவங்க அக்லியான்னு இருக்காங்க சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் இதுதான் மெயின் காரணம். அவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணும் போது அதை எப்படி காட்டுறது தெரியாம மத்த பிள்ளைங்க கிட்ட காட்டுறாங்க. சோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ரீசன்.
0: அதாவது உங்களை போன்ற மாணவ செல்வங்கள்ட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும் உண்மையா என்னன்னு. நீங்க தானே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
0: சரியா? ஆக முற்றிலும் இந்த கலாச்சாரம் இருக்க கூடாது. அதுக்குதான் நம்முடைய கல்வி அமைச்சு, அரசாங்கம், நிறைய அமைப்புகள், நம்முடைய சமுதாயம் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வேணாங்க இந்த கலாச்சாரம், பகடிவாதி கலாச்சாரம் வேண்டாம் பள்ளிக்கூடத்துல அப்படின்றாங்க. நீங்களாம் இவ்வளவு தூர நோக்கு சிந்தனையோட இருக்கும்போது நிச்சயம் நடக்காது. உங்களுடைய மாணவ தலைவிய நீங்க இருக்கிறப்ப உங்க பொறுப்புல இது நடக்க விட மாட்டீங்கல்ல. சரி, அந்த வகையில நீங்க சொல்லுங்க, இந்த கட்டொழுங்குன்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு நீங்க வந்து உறுதிப்படுத்துறீங்க மாணவர்கள் மத்தியில?
1: ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்னு சொன்னாலே நம்ம வந்து மத்தவங்க டிசிப்ளின் ஆக்கணும்னு முன்னாடி வி ஹாவ் டு பி டிசிப்ளின். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். பிகாஸ் ஒரு லீடரா இருக்கும் போது எனக்கு வந்து வாட் ஐ பிலீவ் இஸ் நான் வந்து எக்ஸாம்பிளா இருக்கணும். என்ன பார்த்துதான் மத்தவங்க இருப்பாங்க. இப்ப நான் ஒரு தப்பு செஞ்சா மத்தவங்க ஏதோ இவங்களும் செய்யறாங்களே அப்போ நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோல் மாடலா இருக்கிறது தான் ஒரு லீடர். ஸோ அதனால நான் வந்து நான் டிசிப்ளினா இருக்கிறப்ப என் ஸ்கூலும் என் ஃப்ரெண்ட்ஸும் என் கீழே இருக்கிறப்பங்க வாசம் அவங்களும் டிசிப்ளினா ஆக்குவாங்க ஆழ்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, உங்க கீழே எல்லாமே மிக சரியா தான் இருப்பாங்க, மிக சரியா தான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இல்லையா மாணவ தலைவியா. சரிம்மா, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். அதாவது இந்த பாலியல் வன்முறை, இந்த கொடுமை, செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல தொடுதல் தீய தொடுதல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பெண் மாணவியா இருக்கீங்க, மாணவ தலைவரா வேற இருந்திருக்கீங்க, இதனுடைய விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில இந்த குட் டச் பேட் டச் இதை பற்றிய விழிப்புணர்வு எப்படி இருக்கு?
1: என் ஸ்கூலில் எப்படின்னாக்கா பிஜேபிக்கேன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது ஸ்டாண்டர்ட் ஒன்லேருந்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் வரைக்கும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் ஃபார்ம் ஒன்ல வரணும் இதை பற்றி பேசிட்டு தான் இருப்பாங்க, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். இது வந்து குட் டச் என்ன, பேட் டச் என்ன, யாரும் நம்பணும் யாரும் நம்பக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். அது வந்து கன்ஃபார்மாக லைக் இட்ஸ் 100% மஸ்ட் பி தேர். So it's good that the teachers are teaching all of this to the students.
0: பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டத்துல இணைத்து இது சொல்லி கொடுக்க படிக்கிறது. இருந்த போதிலும் ஒரு சில சம்பவங்களை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு இது தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. இப்போ நீங்க பாக்குறப்ப உங்க சுற்றியுள்ள மாணவ செல்வங்களுக்கு இந்த விஷயம் தெரியுதா?
1: கண்டிப்பா தெரியும்க்கா, பிகாஸ் என்னக்கா பிகாஸ் இன் ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுக்கறாங்க எவ்ரி டைம். ஈவன் சப்ஜெக்டில் சொல்லிக் கொடுக்கலனாலும் அந்த என்வாயர்மெண்ட், அந்த என்வாயர்மெண்ட் வந்து சொல்லிக் கொடுக்குது. ஒரு கேர்ளாக எப்படி இருக்கணும்னு த என்வாயர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி டீச்சிங் யூ. ஸோ நீங்கள் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். பட் இஃப் லெட்ஸே அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட நீங்கள் சொல்லி ஆகணும். அது வந்து ஓ எம்பாரசிங்காக இருக்குது, நான் எப்படி மற்றவங்க கிட்ட சொல்கிறதுன்னு கண்டிப்பாக நீங்கள் அப்பா அம்மா கிட்ட இல்லை நீங்கள் நம்புற ஏதாச்சும் ஒரு லேடி டீச்சர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் அவங்களுக்கு தான் இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு அவங்க தான் உங்ககிட்ட சொல்லிப்பாங்க
0: நிச்சயமாக. ஆக அடிப்படையில் உங்களை போன்ற இருக்கிற இந்த இளம் பள்ளி மாணவர்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இருக்குது. இப்போது ஒரு மாணவ தலைவராக நீங்களும் வந்து இப்போ இளைஞர் அந்த பருவத்துக்கு வரீங்க இல்லையா, நீங்கள் இளைஞர்கள் இந்த பாலியல் ரீதியாக நடத்தப்படும் இந்த கொடுமைகளாக இருக்கட்டும் தொந்தரவுகளுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும் இல்லை எப்படி இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கம்மா?
1: ஸோ இது வந்து லைக் ப்ரிவென்ட் பண்ணணும், இது நடக்கக்கூடாதுன்னா இஃப் நானாவினாக்க நான் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன், இந்த மாதிரி லைக் ஸ்கின் ரொம்ப ஷோ பண்ணுற சட்டைலாம் ரொம்ப போட மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்கூலில் கூட நான் பிஜேகே சட்டை போடும்போது நான் லாங் ஸ்லீவ் உள்ளுக்கு ஹேண்ட் சாக் போட்டு போடும், பிகாஸ் இட்ஸ் ஃபார் மை கம்ஃபர்ட். நான் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக மாடஸ்டாக இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தட் ஆல்சோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் யூனோ ஐ எம் வெரி சேஃப். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப பத்திரமா சூஸ் பண்ணணும். நீங்கள் யாரை நம்புறீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து படிக்காமல் பொந்திங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஆயிடுவீங்க. பட் நீங்கள் வந்து ரொம்ப படிக்கிற ஃபோக்கஸ் பண்ண பிள்ளைங்க கூட நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டூடெண்ட் ஆவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம்.
0: அதை விட இப்போ என்ன நம்ம பார்க்குறோன்னா இந்த சமூக வலைதளங்கள் இதனுடைய பயன்பாடு இதனுடைய தாக்கம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவசியமா டிக்டாக்
1: சோஷியல் மீடியா சொன்னாலே அது வந்து அவங்களோட ஒப்பீனியன். ஆனால் எனக்கு வந்து எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது, டிக்டாக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எனக்கு வந்து எந்த சோஷியல் மீடியாவும் இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க நீ ஏன் வைக்கல, நீ ஏன் அக்கௌண்ட் பண்ணல, நீ வந்து லைக் எப்படி கத்தா டிபாவத்தம் புருங்கன்னு சொல்லுவாங்களே, எதுவுமே தெரியாம இருக்கீங்களே. பட் நோ, இன் சோஷியல் மீடியா இல்லாம இருக்கிறதும் ஒரு குட் திங் தான். பிகாஸ் எனக்கு வந்து எப்படின்னாக்க ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ் இன் டு தோஸ் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து படிச்சுட்டு ஸ்கூல் போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டாப் ஸ்டூடெண்ட் ஆகணும்னா என்னோட ஆசை. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ அதனால எனக்கு சோஷியல் மீடியா நான் எனக்கு இல்லை, எஸ்பிஎம் முடிக்கிற வரைக்கும் நான் சோஷியல் மீடியா திறக்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ எனக்கு இல்லை. பட் மற்றவங்க உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைனா தாராளமாக நீங்கள் செய்யலாம். பட் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியணும்.
0: நல்ல குறிப்புகள்லாம் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அதாவது விஷாலினி மாதிரி நல்ல ஒரு எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னு அவங்க எதுல நின்று தள்ளி இருக்காங்கன்னு பாத்தீங்களா, சமூக வலைத்தளங்களே இந்த பொண்ணு தள்ளி இருக்கிறாங்க. உண்மையிலேயே உங்களை நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த காலகட்டத்துல எதுவும் செஞ்சா உடனுக்குடன் பதிவு செய்யற காலகட்டத்துல அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் சாதிக்கணும், எஸ்பிஎம் வரைக்கும் அந்த பக்கம் போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? இதுவே இன்னும் இன்னும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். சரி, ஏறக்குறைய நம்முடைய இந்த சந்திப்பு நிறைவு பகுதிக்கு வந்துடும். சரி, நம்மளுடைய மிஷாலினி நல்லா படிக்கிறாங்க, போட்டிகளில் பங்கெடுக்கிறாங்க, இவ்வளோ ஆற்றல் இருக்கு, மாணவ தலைவியா இருக்காங்க, இவங்களுக்குள்ளேயே ஒரு கலைத்தாயும் உருவெடுத்து வராங்க. கலையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது, என்னென்ன கலைகளை கற்றுக்கொண்டு வரீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சொன்ன மாதிரி நான் கதக்னு சொல்லி ஒரு இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பழகுறேன்.
0: கதக்?
1: எஸ் கா.
0: எத்தனை வயதுல இருந்து?
1: நான் 4 வயசுலேருந்து கதக் பழகுறேன். ஸோ எனக்கு வந்து டான்சிங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து ஒரு தனி ஆசை தான். பட் கதக் தான் பழகுறோன்னு சொல்லணும்னாக்க அது வந்து அப்பா அம்மா மூலியமாக தான் எனக்கு ஓ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு தான் நான் தெரிஞ்சுப்பட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் ஐ எம் ஸ்டில் டூயிங் இட். இன்னும் 2-3 வருஷத்தில் நான் வந்து முடிச்சிருவேன். பட் ஐ ஸ்டில் கண்டினியூ டான்சிங் பிகாஸ் அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷன்.
0: ஆமா, இன்னொன்னு வந்து உங்களுக்கு பொழுதுபோக்கும் அவசியம் இல்ல. இப்ப நீங்க சமூக வலைதளம் பக்கம் போக மாட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்க முழுமையா வடிவமைக்கிறதுக்கு கலை, தற்காப்பு கலை, இந்த மாதிரி விஷயங்கள், தற்காப்பு பக்கம் போகலையானோ
1: இன்னும்
0: உங்களை தற்காக்கிறதுக்கு ஒரு சிலம்பமோ இல்ல தெக்குவாண்டோ கராத்தே அப்படின்னு இல்ல.
1: இது வரைக்கும் இன்னும் இல்லக்கா, இதுக்கப்புறமா தான் பாக்கணும்.
0: வேணும் வேணும் வேணும், இவ்வளவு அப்படி என்ன சொல்லுவாங்க, தங்க மகளா இருக்கீங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்கு தற்காப்பு கலை வேணும் சரியா, அதையும் சேர்த்துக்கணும், சேர்த்துக்குங்க. அப்பதான் நீங்க மிளிரும் போது எங்களுக்கு அப்பா நம்ம மிஷாலினி பக்கம் யாருமே போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சிய எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, தம்பி தங்கச்சிங்க அப்புறம் அண்ணன் அக்காலாம் கேக்குறாங்க இல்லையா. இந்த தேசிய மாதத்துல இந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
1: நீங்க வந்து ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைச்சிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். பிகாஸ் சக்ஸஸ்க்கு வந்து எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். அப்போதான் அந்த சக்ஸஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என் அம்மா பையன் என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்பா அம்மா கிட்ட என்றைக்குமே போய் சொல்லக்கூடாது, எதுவுமே மறைக்கக்கூடாது, அவங்க கூட நிறையா பேசி நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, குத்தி பேசுறது, இந்த டீச்சர் இந்த மாதிரி, அந்த டீச்சர் இந்த மாதிரின்னு சொல்லவே கூடாது. அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சால் இல்மு தபர்கர்னு சொல்லுவாங்க, அந்த வந்து அந்த கல்வி வந்து உங்களுக்குள்ளே போகாது, நீங்கள் எக்ஸாமில் வந்து சம்டைம்ஸ் மறந்துடுவீங்க. ஸோ நீங்கள் டீச்சர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக எப்போவுமே உதவி செய்யணும். அப்புறம் வந்து லாஸ்ட்லி வந்து கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணணும், அவங்க நம்பி வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி நிறையா ப்ரே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ இது நானே எப்படி சொல்றது, நானே செஞ்சு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா செய்யணும். ஸோ இது மாதிரியே நீங்கள் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க வந்து நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க அதுல வந்து பெஸ்டா தான் வருவீங்க.
0: நிச்சயமா, நீங்க சொல்லும் போதே அதாவது மிஷாலினி இந்த வயதுல இவ்வளோ தெள்ள தெளிவா உயர்ந்த நேரிய சிந்தனையோட செயல்பட்டால் வாழ்க்கையில எல்லாமே வந்து மிக நேர்த்தியாக அமையும். நம்ம நினைத்ததை அடையலாம், இலக்க விட்டு விலக முடியாது, இலக்கிலிருந்து தப்ப முடியாதுன்றது உங்களுடைய குறிப்புகள். இன்று யார் யாரெல்லாம் ஒருவேளை எப்படி நம்ம அடுத்த கட்டம் போகலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு யாரா இருந்தாலும் உதவியா இருக்கும்னு நம்புறோம். உங்களை இன்றைய வணக்க மின்னலில் சந்தித்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. மிஷாலினிக்கு எப்படி இருக்கு?
1: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப
0: மகிழ்ச்சியா இருக்கு. நேற்று இரவு அம்மா கேட்டாங்க, ஏதாவது சோலான் போச்சு எல்லாம் கொடுப்பீங்களா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு கேட்டாங்க அம்மா?
1: தெரியல, அம்மா கேட்டிருப்பாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு. பட் எனக்கு வந்து பேசுறது வந்து அவ்வளோ பயம் இல்லை, பிகாஸ் நான் நிறைய டிபேட் பப்ளிக் ஸ்பீக்கிங் காம்படிஷன்லாம் நிறைய போவேன். ஸோ பேசுறதுல வந்து எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை.
0: அதனால தான் நான் சோலான் போச்சு ஒரு கொடுக்கல, நான் சொன்ன முடியாது மிஷால் நீ அப்படியே கொத்தோட நீங்க தூக்கிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. நீங்க எவ்வளோ நல்லா பேசுனீங்க, நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா?
1: இவ்வளோ கால்மா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, ஒரு மாதிரி ஒரு ஸ்கேரியான இன்டர்வியூவா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ இவ்வளோ கூலா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல.
0: அப்படியாமா, நீ என்ன இது இந்த திரைப்படமா எடுக்கிறோம், ஏன் பயந்தீங்க, ஏன் அப்படி இருக்குன்னு நினைச்சிங்க சொல்லுங்க.
1: பிகாஸ் இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இன்டர்வியூ ரேடியோ இது மாதிரி நான் வந்ததே இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ
0: வெளிய செல்லும் போது எந்த மனநிலையோட செல்வீங்க?
1: கண்டிப்பா ஹாப்பியா ரிலீஃபா தான் போவேன்க்கா.
0: பெருமையா இருக்கா?
1: ரொம்ப பெருமையா இருக்கு, என் ஃபேமிலியும் நான் பெருமைப்படுத்திருக்கேன், என் என் கண்ட்ரியோட நான் பெருமைப்படுத்துறீங்கன்னு சொல்லும் போது எனக்கு எனக்கு பெருமையா இருக்கு.
0: நிச்சயமாக. உங்களுடைய எதிர்கால ஆசை என்ன மிஷாலினி?
1: நான் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு எனக்கு 4 வயசுல இருந்து ஆசை. கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட் சர்ஜரி.
0: ஆமா, இதயம். பரவாயில்ல, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட இதயம் அவ்வளவு நல்லா இருக்குல்ல, பாத்துக்கோங்களேன். இதய துடிப்பு அப்படியே ஆரோக்கியமா இருக்கு. அப்ப நீங்க நல்ல மலேசியர்களுடைய இதயத்தை பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எதிர்காலத்துல வந்து இன்னொரு ஒரு 10-15 வருஷத்துல வந்து டாக்டர் மிஷாலினி அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கும். வணக்கம் டாக்டர் மிஷாலினி.
1: வணக்கம் அக்கா.
0: நல்லா இருக்கு தானே? பாருங்க, இங்க இருந்து நாங்க உங்களை வந்து எதிர்கால டாக்டரா தான் வெளியே
1: அனுப்புறோம்.
0: மகிழ்ச்சியா?
1: சந்தோஷமா இருக்கு.
0: தேசிய தின வாழ்த்து யாருக்கு சொல்ல போறீங்க?
1: To all Malaysians, happy Selamat Kemerdekaan.
0: ஆமா, Selamat Hari Kebangsaan. இது 2026 நம்ம நாடு நம்ம தேசிய தினத்தை கொண்டாட போகின்றோம். அதை முன்னிட்டு நடத்திய இந்த சந்திப்பில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தொடரட்டுமா உங்களுடைய இந்த வெற்றி பயணம்? சரியா?
1: ஓகேக்கா,
0: நன்றி.
1: நன்றிக்கா.
0: நிறைவு பாடல் வந்து நீங்க அப்பா தான் பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா? தங்க மீன்கள் அப்படின்ற ஒரு திரைப்படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா?
1: இல்லக்கா, நான் படங்களா? அப்படிலாம்
0: அதான தப்பான கேள்வி, தப்பான ஆள்கிட்ட கேட்டேன். ஆனா இது என்ன திரைப்படம்னா, உங்களை திரைப்படங்கள் சொல்ல, அந்த படத்துல வந்து அப்பா பொண்ணுக்குள்ள அந்த பந்தம் இருக்கு இல்லையா, இந்த பாடல் உள்ள வரிகள் வந்து இதை விட வேற யாராலையும் அழகா உணர வைக்க முடியாது. அவ்வளவு அழகான வரி. அது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் கொடுக்கறோம். சரியா?
1: ஓகேக்கா,
0: எடுத்துக்கங்க.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்பம்.
1: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம். மெர்டேகா டீ கடை
2: எல்லா சுதுக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்கேன். இனி இதை பார்த்துக்க நம்மால முடியாது. இல்ல,
3: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
4: அழிச்சு வீசும் காத்திலையும்
5: அந்த ஜடை கால வெள்ளி கொலுசு, அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும் போது,
6: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ
2: தானே.
1: டீ கடை
7: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 September 6 காலை 10:00 to 12:00. மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
8: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
9: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
8: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
9: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
8: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
9: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
8: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
9: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவுதான் கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: சிறப்பு சிறுகதை மலேசியா. தயாஜி எழுதிய சிறுகதைக்கு மின்னலின் நிர்வாகி எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு.
3: மக்களின் அலறல் சத்தமும் துப்பாக்கி சூடும் வெடிகுண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கும் சத்தமும் தவிர மற்ற எதுவும் எங்களுக்கு பிடிபடவில்லை. திடீர் திடீரென தோன்றும் வெளிச்சங்களில் என்ன வெடித்தது என்பதை கூட எங்களால் பார்க்க முடியவில்லை. மக்களின் பீதி கலந்த முகங்களும் ஈசல் போன்ற அடையாளம் தெரியாத கூட்டத்தின் ஓட்டமும் தான் எங்களுக்கு அறிகுறியாக தெரிந்தது.
2: சனிக்கிழமை 7:15 மலேசியா சிறுகதையாக உங்களோடு பேசும்.
4: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

நேபாள வெள்ளம் விஸ்மாபுத்ராவின் நடவடிக்கை அறை 24 மணி நேரம் செயல்படும். ஆறாம் படிவ மாணவர்களுக்கு செலவுத் தொகை வழங்கல் தேசிய கல்வியின் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்று. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் ஆறாம் படிவ மாணவர்களுக்கு செலவுத் தொகைக்கான ஒதுக்கீட்டிற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆரம்ப பள்ளி முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை வழங்கப்படும் படித்தொகைகளை காட்டிலும் எந்தவொர் உதவியும் பெறாத மாணவர்கள் ஆறாம் படிவத்தில் பயில்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். இருப்பினும் செலவுத் தொகைக்கான ஒதுக்கீட்டின் அளவு குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படாத நிலையில் அது அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு இறுதி செய்யப்படும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கினார். பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வியினை பெறும் மாணவர்களுக்கு செலவுத் தொகையை வழங்குவது தேசிய கல்வியின் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்றாக உள்ளது என கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபட்லினா சீடே வகைப்படுத்தினார். குறிப்பாக அவ்வகை கல்வியில் பயிலும் மாணவர்களின் நலனை இது பாதுகாக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதனை தாம் கல்வி அமைச்சராக பதவி ஏற்றதிலிருந்து பரிந்துரைத்து வந்த வேளை இம்முறை வரவு செலவு திட்டத்தின் வாயிலாக அந்த எண்ணம் ஈடேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதனுடன் இம்முனைப்பு கல்வி மட்டுமல்லாது நாட்டையும் மேம்படுத்தும்.

0: டத்தோஸ்ரீ ஃபட்லினா சீடே தெளிவுபடுத்தினார். நேபாள சீன எல்லையில் ஏற்பட்ட பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களின் தரவுகளை ஒருங்கிணைக்க புத்ராஜயாவில் விஸ்மா புத்ராவின் நடவடிக்கை அறை இனி ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் செயல்படும் என வெளியுறவு அமைச்சின் இருதரப்பு உறவுகளுக்கான துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ஷைத் முகமது அஸ்ரின் தங்கு உசேன் கூறினார். அதனுடன் அண்மைய தகவல்களும் குடும்பத்தினரிடம் இதன் வாயிலாக வழங்கப்படும் என அவர் விளக்கினார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் முழு பெயர், கடப்பிதழ் எண், பயண திட்டங்கள், கடைசியாக இருந்த இடங்கள், தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்களை கொண்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அமைச்சை 3888745707 எனும் எண்களில் அல்லது டியூட்டி ஆபீசர் @kln.gov.my வாயிலாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அரசாங்கம் 2027 வரவு செலவு திட்டத்தின் வாயிலாக குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் PMKS-இன் வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்த உதவும் பல்வேறு முனைப்புகளையும் பரிந்துரைகளையும் ஆய்வு செய்யும். இப்பரிந்துரைகள் அமைச்சுகள், நிறுவனங்கள், அரசு சாரா இயக்கங்களிடமிருந்து அரசாங்கம் ஏற்பாடு செய்த அமர்வின் வாயிலாக பெறப்பட்டதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். இதனிடையே PMKS-க்கு 2027 வரவு செலவு திட்டத்தில் மேலும் அதிக கவனம் செலுத்தப்படும். இவ்வாண்டு 2 காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி KDNK சிறப்பாக 6 விழுக்காடாக பதிவாகியது. இதன் வாயிலாக பெறப்பட்ட பலன் PMKS உள்ளிட்ட நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் சென்று சேர வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் குறிப்பிட்டார். கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம், ஃபாமா, வேளாண் தோட்டக்கலை, விவசாய சுற்றுலா கண்காட்சி 2026 மகாவை முன்னிட்டு தொடங்கப்பட்ட வணிக வேளாண் அங்கம் வேளாண் உணவுத்துறை தொழில் முனைவர்களின் மேம்பாட்டை தொடர்ந்து வலுப்படுத்துகிறது. வேளாண் விளைச்சல்கள் தொடங்கி பன்னாட்டு அளவிலான சந்தைப்படுத்தல் வரையிலான விவசாய உணவுத்துறையின் வணிக சங்கிலியை முன்னிலைப்படுத்தும் தளமாக இந்த அங்கம் செயல்படுவதாக வேளாண் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு கூறினார். இதனிடையே ஃபாமா மற்றும் மேபேங் இஸ்லாமிக் நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், இந்த ஒப்பந்தம் வாயிலாக எட்டப்பட்ட வியூக ஒத்துழைப்பு தொழில் முனைவோரின் மேம்பாட்டை வலுப்படுத்தும் என்றார். குறிப்பாக நிதியுதவி, திறன் மேம்பாடு, அலால் சான்றிதழ் வழங்கல், சந்தை அணுகலை விரிவுபடுத்துதல், இலக்கவியல் மாற்றம் வாயிலாக இது எட்டப்படும் என அவர் விளக்கமளித்தார். பெந்துலு துறைமுகம் அடுத்த மாதம் தொடங்கி கூட்டரசு அரசு நிர்வாகத்திலிருந்து சரபாக் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் அதிகாரப்பூர்வமாக மாற்றம் காணவுள்ளது. கூட்டரசு அரசாங்கத்தின் கீழ் 47 செயல்பட்ட அத்துறைமுகத்தின் வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதாக மாநில துணை முதல்வர் டாக்டர் ஆமார் டக்ளஸ் உகா அம்பாஸ் கூறினார். இவ்வேளையில் பெந்துலு துறைமுக வாரிய சட்டத்தின் செயல்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதிகாரப்படி அரசிதழில் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கையொப்பமிட்டார். முன்னதாக சரவாக் அரசாங்கம் மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைமுகங்களையும் ஒரே துறைமுக அதிகார தரப்பின் கீழ் கொண்டு வரும் எண்ணத்தை வெளியிட்டது. சரவாக் துறைமுக முதன்மை திட்டத்தின் செயலாக்கத்தையும் நிர்வாகத்தை சீர்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. நாடு எல்னினோ பருவத்தை எதிர்கொண்டுள்ள போதிலும் தீபகற்ப மலேசியா உட்பட லாபுவான் கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான முதன்மை நீரை வழங்கும் 49 அணைகளில் 37 அணைகளின் நீர்மட்டம் வழக்க நிலையில் உள்ளது. எஞ்சியவையில் 2 அணைகள் எச்சரிக்கை நிலை, 9 அபாய எச்சரிக்கை உட்பட ஓர் அணை மோசமான நிலையில் உள்ளதாக தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் அனைத்து அணைகள் உட்பட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம். போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை ஹெஸ்போலா தலைவர் நயிம் காசிம் மீண்டும் நிராகரித்தார். ஈரான் ஆதரவு பெற்ற தமது குழு சரணடைய மறுப்பதாக அவர் தெரிவித்தார். ஜூனில் லெபனானும் இஸ்ரேலும் கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதில் ஹெஸ்போலாவின் ஆயுத களைவு, தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகளின் கட்டங்கட்டமான வெளியேற்றமும் அடங்கியுள்ளது. இவ்வேளையில் இந்த ஒப்பந்தம் சட்டத்திற்கு எதிரான லெபனானின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக உள்ளது என நயிம் காசிம் கூறினார். வெனிசுவேலாவுடன் அமெரிக்கா மாபெரும் எண்ணெய் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது. இந்த ஒப்பந்தம் 65 பில்லியன் பீப்பாய்களுக்கு அதிகமான பெட்ரோலிய இருப்புகளின் மீது வாஷிங்டனுக்கு பெரும்பான்மை கட்டுப்பாட்டை அளிக்கிறது என அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது துருட் சோசியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலக வரலாற்றில் மிகப்பெரிய எண்ணெய் ஒப்பந்தம் இதுவாகும் என்றார் அவர். இது அமெரிக்காவின் எண்ணெய் இருப்பினை இருமடங்காக அதிகரிக்கும். வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, தற்காப்பு அமைச்சர் பீத் எக்ஸட்டும் வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸுடன் இவ்விவகாரம் தொடர்பில் ஒன்றிணைந்து செயல்படுகின்றனர். காசாவில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் உடனடி சிகிச்சைக்கு காத்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு WHO தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் ராஃபா உட்பட கரீம் ஷாலோம் எல்லை வாயிலாக 106 நோயாளிகளை மாற்றும் பணிக்கு உதவியதாக அவ்வமைப்பின் தலைமை இயக்குநர் தெட்ரோஸ் அடனம் கெப்ரியசஸ் தெரிவித்தார். இதில் 19 சிறாரும் அடங்குவர். அவர்களுடன் சேர்ந்து 132 பேரும் எல்லையை கடந்துள்ளனர். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து ஆட்டம். நேற்றிரவு சுல்தான் மீசான் ஜைனால் அபிடின் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் சிலாங்கூர் FC 3 சுழியம் எனும் கோல்களில் திரங்கானு FC வெற்றி கொண்டு பட்டியலில் 2 நிலைக்கு முன்னேறியுள்ளது. அவ்வணிக்கான கோல்களை கே ஷேக்கு தேஜானும் சிறுகோ மொரேசும் அடித்தனர். அதன் மற்றொரு ஆட்டத்தில் சபா FC 2 சுழியம் எனும் கோல்களில் பினாங் FC வீழ்த்தியது. இவ்வேளை தேசிய புள்ளரங்கு சைக்கிளோட்ட சகாப்தம் டத்தோ முகமது அசிசுல் அஸ்னி அவாங் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டியில் தமது சேவை தேசிய அணிக்கு தேவைப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள எண்ணம் கொண்டுள்ளார். இப்போட்டிக்கு தமது தயார் நிலையை திட்டமிடுவதற்கு ஏதுவாக தெளிவான விளக்கத்தை விரைந்து வழங்கும்படி இளைஞர் விளையாட்டு அமைச்சிடமும் தேசிய விளையாட்டு மன்றத்திடமும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரு பருவத்தில் தொடங்கவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் தமது நிலையை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளதாக அந்த 38 விளையாட்டாளர் தெரிவித்துள்ளார். அரசாங்க மானியமின்றி தொழில்முறையாக செயல்படவும் தயாராக உள்ளதாக டத்தோ முகமது அசிசுலாஸ்னி சொன்னார். நேபாள வெள்ளம். பிஸ்மா புத்ராவின் நடவடிக்கை அறை 24 மணி நேரம் செயல்படும். 6 படிவ மாணவர்களுக்கு செலவுத் தொகை வழங்கல் தேசிய கல்வியின் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்று. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் நாம் இணைக்கின்றோம். சொல்லுங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்க, அதுவும் குதுகலை கொண்டாட்ட மகிழ்ச்சியில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏங்கா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஏன், பள்ளி விடுமுறை வந்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? அதுவும் கூடுதல் மகிழ்ச்சி என்ன சொல்லுங்கள், வருகின்ற திங்கட்கிழமை நம்ம தேசிய தினத்தை கொண்டாட போகின்றோம். தேசிய தினம் அப்படின்னாலே பத்திரிகா சுதந்திரம் நம் நாடு இதெல்லாம் நமக்கு தெரியும் அல்லவா? ஆமாம், அதனுடைய ஒரு சிறப்பு அங்கமாக தான் இன்றைய ஹலோ மின்னல் இடம்பெறப் போகின்றது. நம்ம நாட்டில் இருக்கும் தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ செல்வங்களின் ஒரு ஒற்றுமை கலந்த ஒரு படைப்பாக பள்ளிகளில் உள்ள மாணவ பிரதிநிதிகள் உங்களுக்காக கொண்டு வர போகிறாங்க. அதிலும் இந்த மழலைகளோட தேசப்பற்று, அவங்களுடைய உலகத்தில் மலேசியா நாடு எப்படி இருக்குது அப்படின்ற தெரிந்து கொள்வதில் உண்மையிலேயே அது ஒரு வேறு ஒரு உலகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வளர்ந்து நம்ம நாடு நமக்கு என்ன செய்திருக்கு நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், இந்த சின்ன வயதில் மலேசிய நாட்டை இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. இனம் பல, மொழிகள் பல, மதங்கள் பல, ஆனால் நாம் நிற்கும் மண் ஒன்று, நம் இதயம் துடிக்கும் நாடு ஒன்று, அதுதான் மலேசியா. இப்ப தொடக்கமாக துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மாணவ செல்வங்கள், அதுவும் பாலர் பள்ளி குட்டிகளை தான் பார்க்க
1: போறோம். உங்களுக்காக நாம் மூன்று பேரும் என்று பூக்களாக மாறிவிட்டோம்.
2: அதோ நாம் பூவா?
1: ஆமா, நாம் செம்பருத்தி பூ. நாங்கள் மலேசியாவின் அழகான செம்பருத்தி பூக்கு. நம்மில் ஐந்து இதழ்கள் இருக்கின்றன.
2: ஐந்து இதழ்கள் முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்துகின்றன.
1: அது ருக்குநகரா, மலேசியாவின் தேசிய கோட்பாடு. அதனால் தான் செம்பட்டி என்கின்றன நம் நாட்டின் பெருமை.
2: இதே போன்ற இதழ்களில் நம் நண்பர்களிடமும்

Mana

0: தமிழ் பள்ளியின் முதலாம் ஆண்டு மாணவர். மலேசியா மீதான அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்பதே என் தலைப்பு. நாம் நம் தாய் நாடான மலேசியாவை நேசிக்க வேண்டும். நாட்டின் தேசிய கொடியான ஜாலோ கும்பிலாம் கொடியை மதித்து பெருமையுடன் ஏற்ற வேண்டும். தேசிய கீதத்தையும் நாட்டின் சின்னங்களையும் மதிக்க வேண்டும். பல இன மக்களுடன் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் பழக வேண்டும். நாட்டின் சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்து பொது இடங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நன்றாக கற்று நாட்டிற்கு பயனுள்ள குடிமக்களாக வாழ்வதன் மூலம் மலேசியாவின் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம். நான் மலேசியன் என்பதில் பெருமை கொள்கிறேன்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவாலினி மகேந்திரன். நான்காம் ஆண்டு பயிலும் மாணவி. என் தலைப்பு, மலேசியா மீதான நமது அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்ற தலைப்பில் சில வரிகளை பகிர்கிறேன். நம் நாட்டின் மீதான அன்பை நாம் வெறும் வார்த்தைகளால் மட்டும் வெளிப்படுத்த முடியாது, நமது செயல்களில் தான் அது இருக்க வேண்டும். முதலாவதாக, நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து ஒரு சிறந்த குடிமகனாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, நம்மிடையே உள்ள இன மத வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையுடன் பழக வேண்டும். மூன்றாவதாக, நமது நாட்டின் தூய்மையை பேணுவதும் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்த விளங்கி நமது மலேசிய நாட்டின் கொடியை உலக அரங்கில் உயர பறக்க செய்வதும் நாம் காட்டும் உண்மையான தேசப்பற்றாகும். தேசப்பற்று

0: அண்ணக்கன். என் பெயர் பல்வீனரேந்திரன். நான் பாஜன் துன் சமன்னன் தமிழ் பள்ளியின் முதலாம் ஆண்டு மாணவர். நாம் நம் தாய்நாளான மலேசியாவை நேசிக்க வேண்டும். தேசிய கீதத்தையும் நாட்டின் சின்னங்களையும் மதிக்க வேண்டும். பல இன மக்களுடன் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் பழக வேண்டும். நன்றாக கற்று நாட்டிற்கு பயனுள்ள குடிமக்களாக வாழ்வதன் மூலம் மலேசியாவின் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம். நான் மலேசியன் என்பதில் பெருமை கொள்கிறேன்.
1: என் பெயர் சிவாலினி மகேந்திரன். நான் பாஜன் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவி. நம் நாட்டின் மீதான அன்பை நாம் வெறும் வார்த்தைகளால் மட்டும் வெளிப்படுத்த முடியாது. நமது செயல்களில் தான் அது இருக்க வேண்டும். முதலாவதாக நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து ஒரு சிறந்த குடிமகனாக வாழ வேண்டும். இரண்டாவதாக நம்மிடையே உள்ள இன மத வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையுடன் பழக வேண்டும். மூன்றாவதாக நமது நாட்டின் தூய்மையை பேணுவதும் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்த விளங்கி நமது மலேசிய நாட்டின் கொடியை உலக அரங்கில் உயர பறக்க செய்வதும் நம் காட்டும் உண்மையான தேசப்பற்றாகும். தேசப்பற்றுடன் உயர்வோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்திகா சிவானி கிறிஸ்தபர். நான் பாஜம் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டு பயிலும் மாணவி. இன்று நான் நமது தேசிய மலர் செம்பருத்தியை பற்றி எடுத்துரைக்க வந்துள்ளேன். மலேசிய நாட்டின் தேசிய மலரான செம்பருத்தி நமது நாட்டின் அடையாளம் மற்றும் பெருமையின் சின்னமாகும். 1960ஆம் ஆண்டில் இது மலேசியாவின் தேசிய மலராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. செம்பருத்தி மலரின் முக்கிய சிறப்புகள் 5 இதழ்கள். செம்பருத்தி மலரின் 5 இதழ்களும் நமது நாட்டின் அடிப்படை தத்துவங்களான ருக்குன் நகாராவின் 5 கோட்பாடுகளை குறிக்கின்றன. சிவப்பு நிறம். இதன் பிரகாசமான சிவப்பு நிறம் மலேசிய மக்களின் தைரியம், உறுதி மற்றும் தேசப்பற்றை பிரதிபலிக்கிறது. இறுதியாக நமது தேசிய மலரான செம்பருத்தியை போற்றி நாட்டின் ஒற்றுமையையும் அமைதியையும் என்றும் பாதுகாப்போம்.
3: சுகுமாரன். பாஜம் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் பயிலும் 5ஆம் ஆண்டு மாணவி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய பண்பாட்டோடு வாழும் நாம் நம் பிறந்த மண்ணை நேசிப்பது தலையாய கடமையாகும். பள்ளின மக்கள் வாழும் நம் மலேசியாவில் மலாய், சீன, இந்திய சமூகத்தினர் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்வதே நாட்டின் மீது நாம் காட்டும் முதல் அன்பாகும். சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிந்து கல்வி மற்றும் விளையாட்டில் சாதனைகள் படைத்து நம் நாட்டின் பெயரை உலக அரங்கில் உயர்த்துவோம். நாட்டின் வளர்ச்சி ஒவ்வொரு குடிமகனின் கையிலும் உள்ளது. நமது சொல்லாலும் செயலாலும் மலேசியாவை எப்போதும் பெருமைப்படுத்துவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. மலேசியா வாழ்க.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் சஞ்சீவன் ரவி, பாஜம் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியின் 6ஆம் ஆண்டு மாணவன். மலேசியா என்பது பல இனங்களும் பல மொழிகளும் பல கலாச்சாரங்களும் கொண்ட அழகிய நாடாகும். இந்த நாட்டின் மீது நமக்கு இருக்கும் அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? நாட்டை நேசிப்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல நமது செயல்களாலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். முதலாவதாக நாட்டின் சட்டங்களையும் விதிமுறைகளையும் மதிப்பது. உதாரணமாக பொது இடங்களை தூய்மையாக வைத்திருப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் நமது கடமை அல்லவா? தொடர்ந்து இன மத சமய வேறுபாடுகளை மதித்து ஒற்றுமையுடன் வாழ்வது. நமது வேறுபாடுகளை பிரிவாக கருதாமல் மலேசியாவின் பலமாக கருதுவது மிகவும் அவசியம். மேலும் மாணவர்களாகிய நாம் நன்றாக கல்வி கற்று நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பதன் மூலமும் நாட்டின் மீதான அன்பை வெளிப்படுத்தலாம். இன்றைய மாணவர்களே மலேசியாவின் எதிர்காலம். எனவே நாற்று பற்று என்பது தேசிய தினத்தில் மட்டும் காட்டப்பட வேண்டியதல்ல, ஒவ்வொரு நாளும் நமது செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும். மலேசியாவை நேசிப்போம், நாட்டை உயர்த்துவோம். மலேசிய மடானி கசஜாத்ரா ஆண்டினிக்வாதி.

0: ஆமா, இந்த மழலைகள், நம்முடைய மாணவ செல்வங்கள், இவங்களுடைய படைப்புகள் அவங்க மனசுல நம்ம நாடு இந்த தேசப்பற்று எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருக்கின்றது அப்படின்றத அவங்க சொல்லும் போது அவ்வளவு உணர்ந்து அவங்களுடைய மழலையர்கள் பேசும்போது உண்மையிலேயே பா இதுதான் இவங்க உலகம், நம்ம நாடு அப்படின்றத இன்னும் இன்னும் அழகாக்கிய தருணங்களாக தான் இன்றைய ஹெலோ மின்னல் அமைகின்றது. சரி, சற்று முன்பதாக துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகள், இப்போ நம்ம எந்த பக்கம் போக போறோம்னா பாரதிய தமிழ் பள்ளி மாணவர்கள் அங்க இருக்கிற மழலையர்களும் காத்திருக்கிறாங்க. கைவசம் என்ன இருக்குன்னு கேக்கலாங்க.
1: வணக்கம், என் பெயர் சஞ்சிதா, நான் தேசிய வகை பாரதி தமிழ் பள்ளியில் பேசுகிறேன். இன்று நான் எனக்கு பிடித்த உள்நாட்டு பழம் என்ற தலைப்பில் பேசுகிறேன். எனக்கு பிடித்த உள்நாட்டு பழம் தர்பூசணி ஆகும். தர்பூசணி இனிப்பாகவும் சுவையாகவும் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதன் சிவப்பு நிறமும் கருப்பு நிற விதைகளும் என்னை மிகவும் கவர்கின்றன. குறிப்பாக வெப்பமான நாட்களில் குளிர்ச்சியான தர்பூசணியை சாப்பிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். தர்பூசணியில் வைட்டமின்கள் மற்றும் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. பழங்களை சாப்பிடுவது நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. எனவே அனைவரும் தினமும் பழங்களை உணவில் சேர்த்துக் கொண்டு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். தர்பூசணி சுவையாண்டு மற்றும் அல்ல, உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தரும் பழமாகும்.

0: காதல் மனம் சிலருக்கு மிகவும் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதன் சுவை இனிப்பாகவும் சுவையாகவும் இருப்பதால் எனக்கு மிகவும் பிடிக்கும். முன்னாடி பழத்தை நான் சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் டி வகை வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. எனவே அதன் வித்தியாசமான தோற்றம், தனித்துவமான மனம், இனிமையான சுவை மற்றும் ஊட்டச்சத்து காரணமாக முள்நாறி பழம் எனக்கு மிகவும் பிடித்த உள்நாட்டு பழமாகும். நன்றி.
1: மலேசியாவின் தேசிய மலர் செம்பருத்தி என்ற தலைப்பில் பேசுகிறேன். என் பெயர் சஸ்வின். நான் தேசிய வகை பாரதி தமிழ் பள்ளி மாணவன். செம்பருத்தி மலர் மலேசியாவின் தேசிய மலராக 1960 தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது அழகான சிவப்பு நிற மலராகும். இதற்கு 5 இதழ்கள் உள்ளன. இவை மலேசிய தேசிய கொடியான ஜாலோர்கமிலாங்கில் உள்ள 5 முனைகளை நினைவுபடுத்துகின்றன. செம்பருத்தியின் சிவப்பு நிறம் தைரியம், வலிமை மற்றும் உறுதியை குறிக்கிறது. மேலும் இது மலேசிய மக்களின் ஒற்றுமை, அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கிறது. பழைய மக்கள் வெவ்வேறு மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களுடன் வாழ்ந்தாலும் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர். எனவே செம்பருத்தி மலேசியாவின் பெருமை மற்றும் ஒற்றுமையின் தேசிய சின்னமாகும். நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி. இதெல்லாம் எங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு. ஆனா தொடக்கத்துல பாத்தீங்களா, உள்நாட்டு பழங்கள் மலேசியாவின் சுவை அப்படின்னு சொன்னி எவ்வளவு அழகா சொன்னாங்க அப்படின்னு. அதனால பழங்கள் விரும்பி சாப்பிடுற செல்லங்கள்லாம் என்ன செய்யணும், நம் நாட்டு பழங்கள், உள்நாட்டு பழங்களை வாங்கணும். மலேசியாவின் மண்ணில் விளையும் பழங்கள் என்றாலே நம் நினைவுக்கு வரும் நிறைய பழங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு சில பழங்களை சொல்லுவாங்க. இந்த வரிசையில் பழங்களின் ராணி என்று ஒரு பழம் இருக்கு. செல்லங்களுக்கு தெரியுமா அது என்ன பழம்னு? நினைவுக்கு வந்ததா? சரி, அக்காவை சொல்லிடுறேன். மங்குஸ்டின் இருக்குல்லையா? ஆமா, இனிப்பும் லேசான புளிப்பும் கலந்த சுவை, இதைதான் பழங்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாதிரி பப்பாளி இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, அன்னாசி இருக்கு. இப்படி இந்த வரிசையில உள்நாட்டு பழங்கள் நிறைய இருக்கின்றன. உலகம் முழுக்க எத்தனை பழங்கள் இருந்தாலும் நம்ம ஊர் மண்ணில் விளைந்த ஒரு பழத்தின் சுவைக்கு ஈடு இணையே இல்லை. அதை சுவைத்தவர்களுக்கு தெரியும். மறக்காம செல்லங்கள், இதற்கு முன்னதாக என்னென்ன பழங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பழங்கள் உடலுக்கு நல்லதுதான். ஆனா இதற்கு பிறகு உள்நாட்டு பழங்களையும் சேர்த்துக்கணும், சரியா? அப்போதான் நம்ம நாட்டோட இந்த விவசாயிகளுக்கு, உள்நாட்டுல விவசாயம் செய்யறாங்களே அவங்களுக்கு நம்முடைய ஆதரவை வழங்க முடியும். அதனால உள்நாட்டு பழங்களை வாங்குங்க, மலேசியாவை பலப்படுத்துவோம்.

0: வணக்கம். என் பெயர் வேலுதர்ஷினி. நான் தேசிய வகை பாரதி தமிழ் பள்ளி மாணவி. மலேசியா பல இன மக்கள் ஒற்றுமையாக வாழும் அழகிய நாடாகும். இங்கு பல்வேறு திருவிழாக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் தீபாவளி, ஹரிராயா, சீன புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் ஆகியவை முக்கியமானவை. தீபாவளி அன்று வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகள் ஏற்றி அழகான கோலங்கள் போட்டு மகிழ்கிறோம். ஹரிராயாவில் மக்கள் அழகான ஆடைகள் அணிந்து உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்கின்றனர். சீன புத்தாண்டில் சிங்க நடனம், சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் குடும்ப ஒன்று கூடல் சிறப்பாக இடம்பெறுகின்றன. கிறிஸ்துமஸ் நாளில் அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சி பகிரப்படுகிறது. இவ்விழாக்கள் நமது நாட்டின் பல்வேறு பண்பாடுகளையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துகின்றன. நாம் அனைவரும் ஒருவரின் விழாவை ஒருவர் மதித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். ஒற்றுமையே நமது பலம்.
1: வணக்கம். இன்று நான் மலேசியாவின் தேசிய மலர் செம்பருத்தி என்ற தலைப்பில் பேசுகிறேன். என் பெயர் ஜெயஸ்வினி. நான் தேசிய வகை பாரதி தமிழ் பள்ளி மாணவி. செம்பருத்தி மலர் நமது நாட்டின் அழகையும் பெருமையும் வெளிப்படுத்தும் சிறப்புமிக்க மலராகும். அதன் அழகான சிவப்பு நிறம் அனைவரையும் கவர்கிறது. செம்பருத்திக்கு 5 இதழ்கள் உள்ளன. அவை மலேசிய தேசிய கொடியின் 5 முனைகளை நினைவுபடுத்துகின்றன. செம்பருத்தி மலர் தைரியம், வலிமை மற்றும் ஒற்றுமை உறுதியின் அடையாளமாக விளங்குகிறது. மலேசியாவில் பல இன மக்கள் வாழ்ந்தாலும் நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒற்றுமையுடன் வாழ்கிறோம். எனவே செம்பருத்தி மலர் நமது நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் பெருமையை எடுத்துக்காட்டும் அழகிய தேசிய சின்னமாகும். நன்றி. வணக்கம்.
2: என் பெயர் ஜூஷாஸ்ரீ. இன்று மலேசியாவின் வண்ணமயமான திருவிழாக்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன். மலேசியா பல இனங்கள், மொழிகள் மற்றும் பண்பாடுகள் இணைந்து வாழும் அழகான நாடாகும். இங்கு ஹரிராயா, தீபாவளி, சீன புத்தாண்டு, கிறிஸ்துமஸ், காவாய், கு அமத்தான் போன்ற பல திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஹரிராயாவில் மக்கள் புதிய ஆடைகளை அணிந்து உறவினர்களை சந்திக்கின்றனர். தீபாவளியில் வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகள் ஏற்றி கோலங்கள் போட்டு மகிழ்கின்றனர். சீன புத்தாண்டில் குடும்ப ஒன்று கூடலும் சிங்க நடனமும் சிறப்பாக இடம்பெறுகின்றன. கிறிஸ்துமஸ் அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்ளும் நாளாகும். நாம் ஒருவரின் திருவிழாவை மற்றவர்கள் மதித்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறோம். இதனால் நமது ஒற்றுமையும் சகோதரத்துவமும் வலுப்பெறுகிறது. பல இனங்கள், பல பண்பாடுகள் இருந்தாலும் நம் அனைவரும் மலேசியர்கள் என்பதே நமது பெருமை.
3: ஆமா, மலேசியர்கள் என்று சொல்லும் போது அதில் இருக்கிற பெருமை, ஆத்ம திருப்தி இதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. பல்லின மக்கள் கலை, கலாச்சாரம், மதமாக இருக்கட்டும், எது வேணாலும் மாறுபட்டு வேறுபட்டு இருக்கலாம். ஆனா மலேசியான்னு நாடு வரப்ப மலேசியர்கள் தான், அவ்வளவுதாங்க. மாணவ செல்வங்கள் அதை நமக்காக கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நம்ம வந்து எங்க போக போறோம்? அம்பாங் தமிழ் பள்ளிக்கு போக போறோம்.
4: என் பெயர் பிரீத்தி ஸ்ரீமுருகன் பேனோ. நான் அம்பாங் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று நான் சென்ற ஒரு அழகிய இடத்தை பற்றியும் அங்கு நான் ரசித்த இனிய அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சமீபத்தில் நான் எனது குடும்பத்தினரோடு மலாக்காவிற்கு சென்றிருந்தேன். மலாக்கா என்பது வரலாற்று சிறப்பு, இயற்கை அழகும், பல்வேறு கலாச்சாரங்களும் நிறைந்த ஒரு அழகிய நகரமாகும். அங்கு சென்றபோது அதன் பழமையான கட்டிடங்களும் அழகிய தெருக்களும் என் கண்களை கவர்ந்தன. முதலில் நாங்கள் அஃபோமோசா கோட்டையை பார்வையிட்டோம். அந்த பழமையான கோட்டை மலாக்காவின் வளமான வரலாற்றை நினைவூட்டியது. அதன் பிறகு புகழ்பெற்ற ஜோங்கர் தெருவிற்கும் சென்றோம். அங்கிருந்த வண்ணமயமான கடைகள், அழகான நினைவு பொருட்கள் மற்றும் சுவையான உணவுகள் என் மனதை மிகவும் கவர்ந்தன. மேலும் மலாக்கா ஆற்றின் கரையோரத்தில் நடைப்பயணம் செய்து அங்கிருந்த கண்கவர் காட்சிகளை ரசித்தேன். அழகான கட்டிடங்கள், அமைதியாக ஓடும் ஆறு மற்றும் மாலை நேரத்தின் இனிய சூழல் ஆகியவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டு பல புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டேன். இந்த பயணம் வெறும் சுற்றுலா பயணமாக மட்டுமல்லாமல் மலாக்காவின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அமைந்தது. மலாக்காவில் நான் கழித்த ஒவ்வொரு தருணமும் என் மனதில் இனிய நினைவுகளாக பகிர்ந்து விட்டன. இந்த அழகிய நகரத்தை மீண்டும் ஒருமுறை சென்று ரசிக்க வேண்டும் என்பது எனது ஆசையாகும்.
5: வணக்கம். என் பெயர் சாதன பிரகாஷ். நான் அம்பங் தமிழ் பள்ளியில் ஆறாம் ஆண்டில் பயில்கிறேன். ஒரு மலேசியராக இருப்பது ஓர் அடையாளம் மட்டுமல்ல, என் இதயத்தில் துடிக்கும் ஒரு தாயகம். என் நரம்புகளில் ஓடும் பெருமை என் உயிரோடு கலந்த உணர்வு. பல இனங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள் என்று வேறுபட்டிருந்தாலும் ஒரே மண்ணின் பிள்ளைகளாக ஒரே இதயத்துடன் ஒன்றிணைந்து வாழ்வதே மலேசியாவின் மகத்துவம். இந்த மண்ணின் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் பெருமிதத்தால் நிகழ்கிறது. ஒற்றுமையே பலம் என்ற பழமொழியை போல வேறுபாடுகளை தாண்டி அன்பால் கை கோர்க்கும் நம் மக்களே மலேசியாவின் உயிர். மலேசியா என் உதடுகளில் ஒலிக்கும் ஒரு பெயர் மட்டுமல்ல, என் கண்களில் கண்ணீராக துளிர்க்கும் பாசம், என் இதயத்தில் துடிக்கும் பெருமை, என் உயிரோடு கலந்த அழியாத தாயகம். இந்த மண்ணில் பிறந்தது என் பாக்கியம். மலேசியராக வாழ்வது என் பெருமை. மலேசியாவை நேசிப்பது என் உயிரின் உணர்வு. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு.
3: சரி, மலேசியாவை குறித்து, மாநிலங்கள் குறித்து மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஏன் படிச்சிருக்க, அந்த மாநிலத்தோட சிறப்பு என்ன, இந்த மலேசிய நாட்டில் வாழ்வதற்கு ஏன் பெருமை கொள்கின்றேன் என்பதை பற்றியும் பகிர்ந்து கொள்றாங்க. வாங்க கேட்கலாம்.
6: வணக்கம், என் பெயர் மகாலட்சுமி வினோத்குமார். நான் ஜோஹர் மாநிலத்தில் உள்ள தேசிய வகை தாமான்துன் அமினா தமிழ் பள்ளியில் ஆறாம் ஆண்டு பயிலும் மாணவி. மலேசியாவில் எவ்வளவோ சுற்றுலா தலங்கள் உள்ளன, ஆனால் அதிலேயே எனக்கு மிகவும் பிடித்த சுற்றுலா தலம் மலாக்கா. ஏனென்றால் மலாக்கா நாளே வரலாறு வாசல்தான். மலாக்காவில் நிறைய சுற்றி பார்க்கும் இடம் உள்ளன. எடுத்துக்காட்டுக்கு ஏஃபாமோசா கோட்டை. ஏஃபாமோசா கோட்டை போர்த்துகீஸ் ஆட்களால் கட்டப்பட்டது. மேலும் எனக்கு ஏஃபாமோசா கோட்டை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அங்குள்ள வரலாறு சுவரும் கட்டட அமைப்பு தான். மேலும் எனக்கு மலாக்காவில் படகு சவாரி செய்வது மிகவும் பிடிக்கும். அதுவும் இரவு நேரத்தில் செய்வது ஒரு அழகான அனுபவத்தை தருகிறது. நதிக்கரை ஓரத்தில் மின்னும் விளக்குகள் அந்த இடத்தை இன்னும் அழகாக பிரதிபலிக்கும். அடுத்தபடியாக ஜொங்கர் ஸ்ட்ரீட். அங்கு பல வகையான உணவு, கைவினை பொருட்கள், வண்ணமயமான கடைகள் உள்ளது. அங்கு மூவின மக்களின் கலாச்சார உணவுகள் இருக்கின்றன. அதாவது இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள், அது மட்டுமின்றி வெளிநாட்டு உணவுகளும் விற்கப்படுகின்றன. மலாக்கா வென்றாலே ஒரு வரலாறு நிறைந்த மாநிலம். வரலாறு, கலாச்சாரம், சுவையான உணவு, அழகான இடங்கள் நிறைந்த மாநிலத்தை சுற்றி பார்க்கும் ஆர்வம் என்னை விட்டு போகவில்லை. மலேசியாவில் பிறந்ததுக்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நன்றி.
7: வணக்கம், நான் வசனா லட்சணா வேலு. எனக்கு மிகவும் பிடித்த உணவுகள்னு பாத்தீங்கன்னா மலேசியாவின் மூன்று முக்கிய இனங்களின் சுவை மிகு மரபுகளை பிரதிபலிக்கின்றன. மலாய்க்காரர்களின் உணவுகளில் எனக்கு மிகவும் பிடித்த உணவுன்னு பாத்தீங்கன்னா அது நாசிலமாவாகும். நாசிலமாவின் தேங்காய் பால் கலந்த சாதம், காரமான சம்பால், நெத்திலி மற்றும் முட்டையை சேர்த்து சாப்பிடும் போது அளவில்லா இன்பத்தை தருகின்றது. இந்தியர்களின் உணவுகளில் எனக்கு மிகவும் பிடித்தமான உணவு தோசையாகும். தோசை மெல்லியதும் மொறுமொறுப்பும் கொண்டது. சாம்பார் அல்லது சட்னியுடன் சேர்த்து சாப்பிடும் போது நாவில் கரையும் சுவை ஒருபோதும் மறக்க முடியாதது. மேலும் இந்த உணவுகள் எப்போதும் எனக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரச் செய்கின்றன. அவற்றின் தனித்துவமான சுவை மலேசிய சமையலின் செழுமையை தினமும் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இரண்டு உணவுகளும் எனக்கு விருப்பப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்து மலேசியாவின் சுவைகளின் சொர்க்கம் எனும் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. நன்றி.
8: வணக்கம், நான் ஹாஸ்னி தியாகு. இன்று நான் எனக்கு பிடித்த மாநிலத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். எனக்கு மிகவும் பிடித்த மாநிலம் பேரா மாநிலமாகும். இம்மாநிலம் எனக்கு பிடித்த காரணம், இம்மாநிலம் நான் பிறந்த மாநிலமாகவும் எனக்கு நல்ல நினைவுகளை அளித்த மாநிலமாகவும் திகழ்கிறது. இந்த மாநிலம் சுரங்க தொழில் செய்வதில் பேரும் புகழும் பெற்ற ஒரு மாநிலம். பேரா மாநிலத்தின் நிறைய வரலாற்று மிகுந்த சுற்றுலா தலங்கள் உள்ளன. இம்மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் சுபிட்சமாகவும் வாழ்கின்றனர் என்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இறுதியாக நான் மலேசியாவில் வாழ பெருமிதம் கொள்கின்றேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
9: வணக்கம், என் பெயர் கஸ்வினி பிரகாஷ். இன்று நான் எனக்கு பிடித்த மலேசியாவின் சுற்றுலா இடங்கள் பற்றி பேச போகிறேன். முதலில் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம். ஏனென்றால் இது குவாலாலும்பூரின் அடையாளமாக விளங்குகிறது. இரவு நேரத்தில் அதன் ஒளி காட்சியோ அல்லது புகைப்பட கோணங்களோ மிகவும் அழகாக இருக்கும். அடுத்ததாக கந்திங் ஹரன்ஸ். மலைக்காடுகள், குளிர்ந்த வானிலை, பேரங்காடி, இவையெல்லாம் ஒரு மலை உச்சியில் ஒரு முழு குடும்பத்திற்கு ஏற்ற இடம். லங்காவி தீவு, நீலக்கடல், வெள்ளை மணல் கடற்கரை, வானூர்த்தி பாலம், இவையெல்லாம் உங்கள் உள்ளத்தையே கொள்ளையடிக்கும். எனக்கு மலேசியா மிகவும் பிடித்த ஒரு நாடாகும். நன்றி.
10: நாம் எல்லாரும் ஒன்று.

여러분, 만나요. 시리포.

ஹலோ மின்னல் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த குரல் தானே நீங்க கேட்கலாம். ஆமா செல்லுங்கள், இந்த மழலையர் பலர்பள்ளியில் பாருங்க, நமக்காக இதெல்லாம் மனனம் செய்து பூக்களா மாறி, பூக்கு உயிர் இருக்குன்னு தெரியும், ஆனா அதுக்கு இப்படி வாய் பேச முடியும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் போல இல்ல? எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாடல், கைத்தட்டி, அவங்களே பின்னணி இசை, வரிகள், இதெல்லாம் வைத்து நமக்காக இன்றைய ஹலோ மின்னல் தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக கொடுத்திருக்கிறாங்க. இன்று நிறைய தமிழ் பள்ளி மாணவர்கள், துன் சம்பந்தன், பாரதி, அம்பாங், அப்புறம் துன் அமினா, தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவ செல்வங்களின் படைப்புகளின் ஒட்டு மொத்த கலவையாக தான் ஹலோ மின்னல் நிகழ்ச்சி மலர்ந்திருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். எனவே இந்த தேசிய தினத்தை மலேசியர்களாக நம்ம எல்லாரும் கொண்டாடலாம். மறக்காம இந்த வருகின்ற 31 நமக்கு தெரியும் இல்லையா? ஆமா, எப்போதுமே இந்த 31 அப்படின்னா வந்து தேசிய தின அணிவகுப்பு இருக்கும். நேரலையாக ஆர்டிஎம் டிவி 1 மின்னலகம்ல உங்களுக்காக இதனுடைய நிலவரங்களையும் நாங்கள் கொண்டு வரும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ட்ரேசாலா சரு. அடுத்த இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்து. மலேசியர்களாக பெருமை கொள்வோம். இந்த நாட்டிற்கு இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்க.

0: எழுதின சிறப்பு சிறுகதை மலேசியா. தயாஜி எழுதிய சிறுகதைக்கு மின்னலின் நிர்வாகி எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு.
1: மக்களின் அலறல் சத்தமும் துப்பாக்கி சூடும் வெடிகுண்டுகள் ஆங்காங்கே விடுக்கும் சத்தமும் தவிர மற்ற எதுவும் எங்களுக்கு பிடிபடவில்லை. திடீர் திடீரென தோன்றும் வெளிச்சங்களில் என்ன வெடித்தது என்பதை கூட எங்களால் பார்க்க முடியவில்லை. மக்களின் பீதி கலந்த முகங்களும் ஈசல் போன்ற அடையாளம் தெரியாத கூட்டத்தின் ஓட்டமும் தான் எங்களுக்கு அறிகுறியாக தெரிந்தது.
0: சனிக்கிழமை 7:15 மலேசியா சிறுகதையாக உங்களோடு பேசும்.
2: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
3: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
2: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
3: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
2: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
3: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
2: ருக்கு நகாரா வெறும் கொள்கை என்று
3: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
2: நமது ஒற்றுமை நமது வலிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வீட்டு தோட்டம் கண்டிரி முனைப்பின் கீழ் மக்களுக்கு வேளாண் சார்ந்த அறிவாற்றலை வலுப்படுத்தும் நோக்கத்தை வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு கொண்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீடுகளில் சிறிய அளவிலான உணவை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் நோக்கத்தை இந்த முனைப்பு கொண்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ முமர் சாபு குறிப்பிட்டார். வீட்டு தோட்ட முனைப்பு முழு தேசிய உணவு விநியோக அமைப்பிற்கு மாற்றாக அமையாது என்றார் அவர். தாபோங் ஹஜி டிஏச்சி நிர்வாகம் தொடர்பில் அரச விசாரணை ஆணையம் ஆர்சிஐ கண்டறிந்தவை முழுமையாக மதிப்பிடப்பட வேண்டும். இந்த விவகாரம் மீண்டும் எழாமல் இருக்க அனைத்து சிக்கலும் பலவீனங்களும் அடையாளம் காணப்பட வேண்டும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொமனாசீர் கூறினார். உண்மை நிலவரத்தை விளக்காமல் ஆர்சிஐயின் கண்டுபிடிப்புகளை நிராகரிக்கும் செயல் அச்சிக்கல் குறித்த முழுமையான கண்ணோட்டத்தை வழங்க தவறுவதாக அவர் சொன்னார். முக்கியமான அலுவல் இல்லையென்றால் அண்டை நாட்டிற்கான பயணத்தை ஒத்திவைக்குமாறு மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் தென் தாய்லாந்தின் சில பகுதிகளில் வெடிகுண்டு சம்பவங்கள் நிகழ்ந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி இந்த அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கெடா மாநில மலேசிய குற்றவியல் தடுப்பு அறவாரியத்தின் தலைவர் டாக்டர் ஜுல்கிப்லி முகமது குறிப்பிட்டார். சீனா நேபாள எல்லையில் கீரோங் துறைமுகத்தில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் 7 பலியாகினர். 554 பேரை தொடர்ந்து காணவில்லை. சீனாவின் ஜீசாங் தன்னாட்சி பகுதியின் அவசர சேவை நிர்வாகத்துறையின் தகவலின்படி 2 கிராமவாசிகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் நேஷ்வேலின் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மறைந்த பிரபல நாட்டுப்புற பாடகி டாலி பார்ட்டனின் பெயர் சூட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை டென்னிஸின் ஆளுநர் பில்லி பரிந்துரைத்த வேளை அந்த பிரபல பாடகியின் பல சாதனைகள் என்றும் நினைவு கூறப்படுவதை உறுதி செய்வதை இம்முனைப்பு நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறினாா்.

விளையாட்டு 2026 ஆசிய ஐச்சி நகோயா போட்டி. நாட்டில் ஏற்பட்டுள்ள புகை மூட்டம் இப்போட்டிக்கான விளையாட்டாளர்களின் தயார் நிலைகளை பாதிக்கவில்லை. அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வேளை முன்னேற்பாடுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான சில வழிகாட்டுதல்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹரி கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க இளமை உல்லாசம். உங்கள் காலை பொழுதை இன்னும் குதூகலப்படுத்துறாங்க, ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். வார இறுதி நாட்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வார இறுதி நாட்கள் கொஞ்சம் கூடுதல் விடுமுறை அப்படின்றதுனால சொந்த ஊர் பயணங்கள் நிறைய பேர் மேற்கொண்டுட்டு வரலாம், இல்லைங்க அது வெளியே போகலாம், காத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க எங்கு போனாலும் நாங்கள் உங்களோட தொடர்ந்து வந்துகிட்டு இருப்போம். இந்த பயணம் ரொம்ப சாதாரண பயணம் இல்லைங்க, 24 மணி நேர பயணம். இப்பொழுது தொடங்கி 1 மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரி, 11 மணிக்குள்ள நாம மலையாள பாடல்களை கேட்டலாம், இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.

சங்கர் மகாதேவன் பிரணவம் சசியம் சிகோபர் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. மலையாள பாடல்கள் இப்பதான் நம்ம கேட்க தொடங்கியிருக்கோம். சரி, விடுமுறை காலகட்டம், பிள்ளைகளுக்கான பள்ளி விடுமுறையும் தொடங்குறதுனால இந்த காலகட்டத்தில் நெடுஞ்சாலைகள் அதிகமான வாகனங்கள் பயணிக்க கூடும். கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் அப்படின்ற ஒரு விபரத்தை பிளஸ் நெடுஞ்சாலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடியவர்கள், சுற்றுலாக்கு போகக்கூடியவர்கள், உங்க பயணத்தை ரொம்ப அழகாக திட்டம் போட்டுக்கோங்க. என நெரிசலை தவிர்ப்பதற்கு, நெரிசல் இருக்கதான் செய்யும், இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு தகுந்தபடி நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கும். சரி, இன்றைக்கு பிறகு 12:15 உங்களுக்காக கதைப்போமா நிகழ்ச்சி இடம்பெற போகுதுங்க. இன்றைக்கு வரக்கூடிய கலைஞர் யார் அப்படின்னா, பல குரல்ல பேசி கவரக்கூடிய ஒரு கலைஞர். ஆமா, நடிகர்கள் அவங்களுடைய குரல்ல இந்த மாதிரி நிறைய காணொலிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வந்தாரு. சரி, வாங்க உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கு வரவழைத்திருக்கும். 12 மணிக்கு மேல கதைப்போமா நிகழ்ச்சியில இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேசலாம். இசை கபில், கபிலன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்குதானே?
3: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
4: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
3: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
5: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
3: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
6: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
7: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
8: என் அம்மா, என் அம்மா.

வேளாண் விவசாயம் சார்ந்த பல விவரங்கள் பல கண்காட்சிகள் உங்களுக்காக ஒரே இடத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில வந்து இருக்கு. காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் மேப் சரிடாங்க இருக்கு இல்லையா, இங்கதான் இந்த மகா கண்காட்சி உங்களுக்காக செயல்படவிருக்குது. அதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு நீங்க எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நேற்றைய தினம் வந்து தொடங்கப்பட்டிருந்தது செப்டம்பர் 6 வரைக்கும் அடுத்த வாரம் முழுக்க வந்து நடைபெறவிருக்கின்றது. அதனால அப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய எப்படி விவசாயம் பண்றாங்க, தாவரங்கள் எப்படி வளர்க்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அங்க இருக்கும். அதனால நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியுங்க. அடுத்து சூராஜ் சந்தோஷ் பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

0: சரத் பல்சன் பாடிய பாடலையும் நம்ம கேட்டுங்க. இது இளமை உல்லாசம் உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால காலையிலே பயணத்தில் இருக்கீங்களா, அல்லது வீட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்கறீங்களா, ஒரு சிலர் வேலையில கூட இருக்கலாம், எங்க இருந்தாலும் வாங்க, இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இந்த முறை இந்த வருட தேசிய தினத்தை முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்காங்க. அதுல ஒற்றுமைத்துறை அமைச்சர் என்ன செய்திருக்காங்க, அனா மருடிகா அப்படின்ற ஒரு சிறப்பு பிரத்யேகமான நிகழ்ச்சி வரக்கூடிய திங்கட்கிழமை ஆகஸ்ட் 31 வந்து காலை 10 தொடங்கி வந்து இந்த அனா மருடிகா அப்படின்ற ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. இதுல என்னன்னா, ஆகஸ்ட் 31 பிறந்தவர்கள் அழைக்கப்படுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யாரெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 31 நீங்க தாராளமாக அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம். 10 மேல வரக்கூடிய திங்கட்கிழமை துன் ஹுசேன் ஆன் நினைவகத்தில் அந்த இடத்துல வந்து குறிப்பா மெமோரியல் இங்க வந்து நடக்க போகுது இந்த நிகழ்ச்சி. அதில் உங்களை நாங்கள் அழைக்கின்றோம் அப்படின்னு ஒற்றுமை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, வாழ்க்கையை மற்றும் மாய்மா பாடிய பாடல் உங்களுக்காக வருது. இன்றைக்கு 11 மேல பிடிச்சவங்களுக்காக பிடித்த பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.
1: ஓர் மகள் பல உரு பலதாய் பதிங்கென்று சிரோ நகரத்தில்

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
1: நம்மோட எல்லா சுக துக்கங்களையும் அந்த கடை பார்த்திருக்கேன். இனி இதை பாத்துக்க நம்மால முடியாது. இல்ல,
2: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
3: அழிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா
4: ஜடை காலில் வெள்ளி கொலுசு, அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
5: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கெட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ
1: தானே.
0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

நாளை மறுநாள் தேசிய தின கொண்டாட்டமானது காலை 7 மணிக்கெல்லாம் வந்து தொடங்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது, தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமா இந்த 7 மணி தொடக்கம் உங்களுக்காக நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, நேரடி ஒளிபரப்பாக நீங்க ஆர்டிஎம் டிவி 1 பார்க்கலாம். பிறகு நேரடியாக சென்று பார்க்கக்கூடியவர்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னு பொது போக்குவரத்தினை கூட உங்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. அதனால வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க இந்த வருட தேசிய தின கொண்டாட்டம் 2026 டத்தரன் புத்ராஜயாவில் போய் பார்க்கலாம். அது பற்றி மேல் விவரங்கள், இதை தவிர்த்து மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, அது பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்காகவே அங்க பகிர்ந்து கொள்ளப்படும். சரி, அடுத்து வைக்கம் விஜயலட்சுமி மற்றும் யக்சான் பாடிய பாடல் வருது கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

சனா பாடிய பாடலை நம்ம கேடுங்க. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. சரி, 11 மணிக்கு மேல உங்களுக்காக இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். நீங்களும் அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இதற்கிடையில 12-15 தொடங்கி உங்களுக்காக கதை போமா நிகழ்ச்சி. இன்றைக்கு பல குரல்ல பேசக்கூடிய கலைஞர் தான் வரப்போறாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நிறைய அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். சித் ஸ்ரீராம் நேஹா பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: இன்றைய தின சிறப்பு சிறுகதை. மலேசியா தயாஜி எழுதிய சிறுகதைக்கு மின்னலின் நிர்வாகி எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு.
1: மக்களின் அலறல் சத்தமும் துப்பாக்கி சூடும் வெடிகுண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கும் சத்தமும் தவிர மற்ற எதுவும் உங்களுக்கு பிடிபடவில்லை. திடீர் திடீரென தோன்றும் வெளிச்சங்களில் என்ன வெடித்தது என்பதை கூட எங்களால் பார்க்க முடியவில்லை. மக்களின் பீதி கலந்த முகங்களும் ஈசல் போன்ற அடையாளம் தெரியாத கூட்டத்தின் ஓட்டமும் தான் எங்களுக்கு அறிகுறியாக தெரிந்தது.
0: சனிக்கிழமை 7:15 மலேசியா சிறுகதையாக உங்களோடு பேசும்.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேபாளத்தை தாக்கிய பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் அடர்த்திமிக்க சேறு மலைப்பகுதியில் தேடல் நடவடிக்கைகள் மிகுந்த சவால் மிக்கதாக உள்ளதாக அது கூறியது. வெளித்தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிக்காக 14 உலங்கூர்திகள் பயன்படுத்தப்படுவதாக அந்நாட்டின் ராணுவ பேச்சாளர் ராஜாராம் பாஷ்னெட் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி 4400க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக நேபாள பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நேபாள பெருவெள்ளத்திலும் நிலச்சரிவுகளிலும் சிக்கி 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. மேலும் 100க்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாக ஐநா பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார். இதுவரை 3700க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். சாலைகள் சேதமடைந்து பல பகுதிகளுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நுவாகோட் மாவட்டத்தில் மட்டும் 11,000 ஹெக்டேர் நிலப்பரப்பும் 45 கிலோமீட்டர் சாலைகளும் சேதமடைந்துள்ளதாக தொடக்கக்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. 17,000 குழந்தைகள், 1,500 கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கும் 9,000 சிறாருக்கும் ஊட்டச்சத்து உதவி தேவைப்படுவதாகவும் 23 பள்ளிகள் சீரமைக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா நேபாள எல்லையில் கீரோங் துறைமுகத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 7 பலியாகியுள்ளனர். 554 பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சீனாவின் ஜீஜாங் தன்னாட்சி பகுதியின் அவசர சேவை நிர்வாகத்துறையின் தகவலின்படி 2 கிராமவாசிகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் தேடி மீட்கும் பணிகளை மேற்கொள்ள மொத்தம் 1,141 களப்பணியாளர்களும் இயற்கை வளம் மற்றும் இதர சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த 86 நிபுணர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு உபகரணங்களை கொண்டு சுற்றியுள்ள சரிவுகள், சாலைகள் உட்பட பிற முக்கிய மண்டலங்களில் புவியியல் இடர்கள் குறித்த ஆய்வுகளை அத்தரப்பினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு SCO உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்கவுள்ளனர். இந்த 2 நாள் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷரீப் உள்ளிட்ட 12 நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். SCO அமைப்பு தொடங்கப்பட்டு 25 ஆண்டு நிறைவடைவதையொட்டி இந்த மாநாடு நடைபெறுகிறது. ரஷ்யா,

சீனா, இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட 10 நாடுகள் இதில் உறுப்பியம் பெற்றுள்ளன. அமெரிக்கா நேஷ்வில்லில் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மறைந்த பிரபல நாட்டுப்புற பாடகி டாலி பார்ட்டனின் பெயர் சூட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை டென்னிசின் ஆளுநர் பில்லி பரிந்துரைத்த வேளை அந்த பிரபல பாடகியின் பல சாதனைகள் இன்றும் நினைவு கூறப்படுவதை உறுதி செய்வதை இம்முனைப்பு நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். டென்னிஸை பிறப்பிடமாக கொண்ட டாலி பார்த்தன் 1964 நெஷ்வில்லுக்கு குடிபெயர்ந்து பாடலாசிரியர் இசை கலைஞராக தமது இசை பயணத்தை தொடங்கினார். பின் அமெரிக்க நாட்டுப்புற பாடல் கலைஞராக உலக புகழ் பெற்றார். கடந்த செவ்வாயன்று தமது 80 வயதில் நெஷ்வில்லில் டாலி பார்த்தன் இயற்கை எய்தினார். விளையாட்டு கார்பந்து. செனகலின் தாக்குதல் ஆட்டக்காரர் நிக்கோலஸ் ஜெக்சனை செல்சியிலிருந்து பெறும் ஒப்பந்தத்தை எஸ்டன் வில்லா நிறைவு செய்துள்ளது. 65 மில்லியன் பவுனில் அவர் இக்கிளப்பில் இணைந்துள்ளார். 5 ஆண்டுகள் உடன்பாட்டில் ஜெக்சன் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு முன் வில்லாரியலிலிருந்து தமது நிர்வாகி யுனை எமரியுடன் அவர் மீண்டும் இணைந்துள்ளார். அந்த 25 வயது விளையாட்டாளர் கடந்த பருவத்தை பாயர்ன் மியூனிக்கில் இரவல் விளையாட்டாளராக நிறைவு செய்தார். இவ்வேளை புண்டஸ்லீகா வெற்றியாளர் பயர்ன் மியூனிக்குடன் தமது ஒப்பந்தத்தை நீட்டிப்பது குறித்த பேச்சு தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தாக்குதல் ஆட்டக்காரர் ஹாரி கேன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படும் முன் இன்னும் பல விவகாரங்களை கலந்துரையாட வேண்டியுள்ளது என்றார் அவர். 2023 டாட்டன்ஹாமிலிருந்து பயர்னில் இணைந்த கேன் தொடர்ந்து இவ்வணியில் நீடித்திருக்க எண்ணம் கொண்டுள்ளார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க உங்கள் காலை பொழுது, அதுவும் இந்த சனிக்கிழமை காலை பொழுது உற்சாகப்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு பிடித்த தருணங்கள் நிறையவே இருக்கும். சரி, இப்போ பிடித்த தருணம் தான், பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை தாராளமா அழைத்து கேட்கலாம். வீட்டுல இருந்து இப்ப நிகழ்ச்சி கேட்கலாம், அல்லது பயணத்துல இருப்பீங்க, வேலையில கூட கேட்கலாம், எங்க இருந்தாலும் வாங்க அழைத்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் குறிப்பா பிடிச்சவங்களுக்காக நீங்க கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இளமை உல்லாசத்தில் நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம்.
1: வேணுகோபால் ஜித்ராந்து பேசுற மோகன்.
0: சொல்லுங்க, பிடிச்ச உங்களுக்காக என்ன பாடல் கேட்க பாருங்க.
1: என்னோட பர்த்டே, பிறந்தநாள், என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு.
0: அப்படியா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி மோகன். இன்னைக்கு எனக்கு விஷ் பண்ண அனைத்து நல்லவர்களுக்காக இந்த பாடல் நான் கேட்டுக்கிறேன். எந்த பாடல்னாலும் பரவாயில்ல, உங்களோட விருப்பப்பாட நீங்க ஒளிபரப்பணும். எனக்கு
0: பிறந்தநாள் சொல்லிட்டீங்க, சரி உங்களையும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், அதனால உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்போம்.
1: நன்றி மோகன், ரொம்ப நன்றி மோகன்.

0: பழி பறிக்காதே.
1: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம்.
2: என் பேரு ராஜலட்சுமி, புன்கலன் புழு பேரா. எங்க பள்ளியில வந்து 80ஆம் ஆண்டு அமுத விழா செய்யறோம். இந்த தமிழ் பள்ளி கூட 80 வருடம் ஆயிருச்சு. சோ அதை முன்னிட்டு எக்ஸ் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சவங்க எல்லாரையும் வந்து நாங்க இன்னைக்கு அசம்பல் பண்றோம், அந்த ப்ரோக்ராம் செய்யறோம். அது சம்பந்தமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கல்லூரியின் கதை, அந்த படத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல பாடல் வேணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு எனக்கு வேணும்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிடல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

பெற்றோர்கள் நினைக்கலாம், எங்க போனாலும் ரொம்ப பாதுகாப்பாருங்க. நாங்க உங்களோட தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க.

அனிருத் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு பிற்பகல் 12:15 வாராந்திர நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திறமைகள் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கதை போமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க. நிறைய திறமைகள் வந்து பேசுறாங்க, அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பல குரல்கள்ல பேசி அசத்தக்கூடிய ஒரு கலைஞர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்காரு. பல காணொலிகள் சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வரக்கூடிய ஒருத்தர். அதனால சரி வாங்க, இன்றைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வரவழைத்திருக்கோம். 12:15 தொடங்கி உங்களுக்காக கதைப்போமா நிகழ்ச்சியும் இடம்பெற தேர காத்துட்டு இருக்குங்க. ஸ்ரீ கோஷல் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله العظيم. அன்பான நேயர்களே, இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியிலே சிறார்களிடையே வன்முறை ஏன் என்ற தலைப்பில் உங்களுடன் சில விஷயங்களை கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தையும் இதில் மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையானதையும் படைத்துள்ளான். இந்த உலகில் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை தேர்ந்தெடுத்துள்ளான். அவனது நோக்கத்தை நிறைவேற்றுவது மனிதர்களின் கடமையும் நன்றியுமாகும். மனித நோக்கம் என்னவென்றால் நம்மை படைத்த இறைவனின் விருப்பப்படி நடப்பதாகும். மனிதர்களாகிய நாம் நேரான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே உலகில் நபிமார்கள் இறை தூதர்கள் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். உலகிற்கு வருகை தந்து தூதர்களில் இறுதியாக வந்தவர்கள்தான் நபி முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஆவார்கள். நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மனித வாழ்க்கை அனைத்துக்கும் முன்மாதிரியானவர்கள் என்று திருக்குர்ஆன் புகழ்ந்து பேசுகிறது. لقد كان لكم في رسول الله اسوه حسنه. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மனித சமுதாயத்திற்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று இறைவன் சொல்கிறான். வாழ வேண்டிய மனித உலகத்திற்கு தேவையான அனைத்து துறைகளிலும் நபி அவர்களே அழகிய முன்மாதிரி என்று கூறுகிறான். உலகில் பல துறைகள் இருக்கின்றன. அதில் அதிகாரத்துறை, ஆட்சித்துறை, போர்த்துறை, குடும்பத்துறை, இப்படி பல துறைகள் உண்டு. அதில் குடும்பவியல் துறை என்பது மிக பெரும் துறையாகும். குடும்பம் எனும் போது அதில் கணவன் மனைவி பிள்ளைகள் இடம்பெறுகின்றனர். கணவனுக்கென்று பல கடமைகள், மனைவிக்கென்று சில கடமைகள் உண்டு. இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தில் குழந்தை பாக்கியத்தையும் அதில் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியத்தையும் சிலருக்கு பெண் குழந்தை பாக்கியத்தையும் சிலருக்கு இரண்டும் கலந்தும் சிலருக்கு குழந்தை இல்லாமலும் இறைவன் படைத்துள்ளான். அது அவனது அதிகாரமாகும். மனித சமுதாயத்தில் இறைவன் தந்த அருட்கொடைகளில் சிறந்தது ஒன்று செல்வம் என்ற பொருளாதாரம், இரண்டு குழந்தை பாக்கியமாகும். குழந்தைகளை பெற்றவர்கள் அவர்களை எவ்வாறு பக்குவப்படுத்துவது வளர்ப்பது என்று நமக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது. குழந்தைகளை நமக்கு அமானிதமாக இறைவன் தந்துள்ளான். நாளை மறுமையில் குழந்தைகள் பற்றி விசாரிக்கப்படும் என்றார்கள் நபியுனா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது பிள்ளைகள் குறித்து பயந்தார்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது பிள்ளைகள் குறித்து பயந்தார்கள். நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பிள்ளைகளை குறித்து பயந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மசூல் அன் ரஅயதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு பொறுப்பாளிகள், அது குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள். எனவேதான் இறை தூதர்களும் தங்கள் குழந்தைகள் விஷயத்தில் பயப்பட்டார்கள். நமது பிள்ளைகளை சரியாக வளர்த்து வருகின்றோமா என்ற சிந்தனையில் சில துளிகளை உங்கள் சிந்தனைக்கு எடுத்து வைக்கிறேன். குழந்தைகளை பெற்றவர் உண்மையில் அருட்கொடையை பெற்றவர்கள்தான். இறைவன் தந்த இந்த பாக்கியமான குழந்தைகளை நேரான வழியில் வளர்க்க வேண்டியது, ஒழுக்கத்துடன் சிறந்த பண்புகளுடன் ஆளாக்குவது பெற்றோரின் கட்டாய கடமையாகும். பெற்றோர்களாகிய நாம் சரியானால் நமது பிள்ளைகளும் சரியாவார்கள். இன்றைய காலத்தில் நமது பிள்ளைகள் விஷயத்தில் காலை மாலை தனி நேரம் ஒதுக்கி அவர்களுடன் பேச வேண்டும், அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டும். ஆனால் நாம் நேரம் ஒதுக்குவதில்லை. பிள்ளைகளிடம் நமது உரையாடல் அன்பும் அக்கறையும் கலந்ததாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பாராட்ட வேண்டும், தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை தனியாக அழைத்து அவ்வப்போது பாசத்துடன் அன்புடன் ஆலோசனை வழங்க வேண்டும். பிள்ளைகளின் தேவை எது, தேட்டம் எது என்பதை புரிந்து நடந்து கொள்வது பெற்றோர்களின் கடமையாகும். தவறு செய்யும் சிறார்களிடம் பெற்றோர்கள் மனம் விட்டு பேச வேண்டும் என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள். வீட்டிலும் வெளியிலும் பள்ளிக்கூடத்திலும் சேட்டை செய்யும் பிள்ளைகளிடம் பக்குவமாக பேசுவதும் பாராட்டலுடன் ஆலோசனை வழங்கினால் நிலைமை மாறும் என்றும் குழந்தை நிபுணர்கள் கூறுகிறார்கள். அடம் பிடிக்கும் சிறார்களை சில சமயம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அமைதியாகி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். நமது பிள்ளைகள் 7 வயதாகும் போது தொழுகையை கடைபிடிக்க சொல்வதும், 10 வயதாகும் போது தொழாவிட்டால் கண்டிப்பதும், 13 வயதாகும் போது படுக்கையை தனிமைப்படுத்துவதும் சிறந்த ஒழுக்கமாகும் என்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1 வயது முதல் 7 வயது வரை சிறார்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. 7 வயது முதல் 14 வயது வரை சிறார்களை கண்காணிப்பதும் கடமையாகும். சிறார்கள் ஒழுக்கம் சீர்பட தாயின் மடிதான் ஆரம்ப பாடசாலையாகும். அதில் சரியான ஒழுக்கமும் போதனையும் இருந்தால் நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள். குழந்தைகளுக்கு தொடர்ந்து புத்தி சொல்லாமல் அவர்களின் விருப்பத்தையும் நாம் கேட்டறிய வேண்டும். 2வது, பிள்ளைகளை பேச விடுங்கள். அதாவது, மற்றவர்கள் நமது பிள்ளைகளிடம் விசாரித்தால் நாம் முந்தி கொள்ளாமல் அவர்களை பேசவிட்டு பழக்க வேண்டும். 3வது, பிள்ளைகளிடம் கேள்விகளை அதிகமாக கேளுங்கள். கேள்வியை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 4வது, பிள்ளைகளின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். பிள்ளைகள் என்ன சொல்கின்றார்கள், என்ன சொல்ல வருகின்றார்கள் என்ற விஷயத்தை நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். 5வது, வாழ்க்கையில் எது முக்கியமானது என்பதை பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். பிள்ளைகளின் கல்விக்கும் அறிவுக்கும் விளையாட்டுக்கும் முக்கியமளியுங்கள். அதாவது, அவர்களுக்கு இலகுவான முறையிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த படிப்பையும் எழுத்தறிவுகளையும் வேலைகளையும் திறமையாக செயல்பட பிள்ளைகளுக்கு ஊக்கம் அளியுங்கள். ஆனால் வற்புறுத்தாதீர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களையும் அறிமுகப்படுத்துங்கள். பணத்தை நல்ல வழியில் சம்பாதிக்க கற்றுக் கொடுங்கள். நல்லதுக்கு செலவிடுவதையும் சொல்லிக் கொடுங்கள். நமது சிறார்கள் திருந்த இது போன்ற உபதேசங்களை அவர்களின் சிந்தனைக்கு ஊட்டி வளருங்கள். குழந்தை வளர்ப்பில் இஸ்லாம் வழங்கும் உயர்ந்த பண்புகளை சொல்லிக் கொடுங்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்திலே பிள்ளைகளுடைய வளர்ப்பு நிலை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1, வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களின் கண்காணிப்பில் வளர்கிறார்கள். அவர்கள் எப்படி வளர்ந்தார்களோ அதே போன்றுதான் அந்த பிள்ளையை வளர்ப்பார்கள். 2வது, பிள்ளைகள் பாதுகாப்பு மையங்களில் வளர்கிறார்கள். 3வது, பிள்ளைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல், அதாவது தாய்ப்பால் இல்லாமல் வளர்கிறார்கள். தாய் தந்தையின் அரவணைப்பில்லாமல் வளரக்கூடிய குழந்தைகள் நிலை என்ன என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கை தொலைபேசியோடு வளரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தூங்கும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் கை தொலைபேசி கூடவே அவருடைய நேரத்தை கழிக்கின்றார்கள். இது போன்று உள்ள பிள்ளைகளுடைய நிலை பார்வை கோளாறு ஏற்படுகின்றது, அறிவு கோளாறு ஏற்படுகின்றது. அந்த பிள்ளைகளுக்கு வீட்டிற்கு யார் விருந்தாளி வந்தாலும் வெறுப்பு ஏற்படுகிறது, யாரை பார்த்தாலும் வெறுப்பு ஏற்படுகிறது. தாய் தந்தையரே கூப்பிட்டாலும் ஏன் இந்த நேரத்தில் கூப்பிடுகிறார்கள் என்று பிள்ளைகள் கோபப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய மோகம் முழுக்க முழுக்க கை தொலைபேசியோடவே இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த கை தொலைபேசியே தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இதனால் அவர்களுடைய படிப்பிலோ அல்லது அவர்களுடைய விளையாட்டிலோ ஈடுபட முடியாமல் ஆகிவிடுகிறது. இஸ்லாம் சொல்லும் வழியில் பிள்ளைகளை வளர்க்காத காரணம்தான். மறந்துவிட வேண்டாம், நாளை கியாமத்து நாளையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி உண்டான இறைவனின் கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாலிஹான பிள்ளை தன் தாய் தந்தையருக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைதான் சதகத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கின்றது? அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரசூலுடைய வழியை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமாம், மாறாக இந்த உலகத்தினுடைய கல்விகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ் ரசூலை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால், நாம் இருந்தாலும் அவர்கள் துஆ செய்வார்கள், நாம் இறந்தாலும் அவர்கள் துஆ செய்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலை கற்றுக் கொடுக்கவில்லை, ஹராம் ஹலாலை கற்றுக் கொடுக்கவில்லை, கற்றுக் கொடுக்காமல் நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய நிலை நாளை கேள்விக்குறியாக ஆகிவிடும். சிறுபிராயத்திலே தவறு செய்வதற்குண்டான வழிகளை அவர்கள் ஏற்பாடு செய்கின்றார்கள். தன்னை அறியாமலே எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் நண்பர்கள் எதை செய்கின்றார்களோ அவர்கள் கூடவே சேர்ந்து என்ன செய்கிறார்கள், தீயதை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இது போன்று சிறு வயதிலே தீய காரியங்களை செய்யும் பொழுது பள்ளிக்கூடத்திலே இருக்கும் சக நண்பர்களோடு பழகும் பொழுது சக நண்பர்களை பகடிவதை செய்வது, அவர்களுக்கு தொந்தரவை கொடுப்பது, அவர்களுக்கே தெரியாது நாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றோமே என்று தெரியாமல் ஏதோ எல்லாரும் செய்கின்றார்கள் நாமளும் செய்வோம் என்று அவர்கள் பகடிவதையிலே ஈடுபடுகிறார்கள். பள்ளிக்கூட பருவத்திலே இது போன்று செயல்பட்டுவிட்டு தன்னுடைய பிற்காலத்திலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் நிற்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் தாய் தந்தையர்கள்தான். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளை எத்தனை வயதில் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எத்தனை வயதில் அவர்களை படுக்கையை தனிமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு எப்படி உணவு சாப்பிடுவதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு அழகான முறையிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காததின் காரணத்தினால் அவர்கள் தான் தோன்றித்தனமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். நல்லது எது தீயது எது என்று தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடுகிறார்கள். சில பிள்ளைகள் சிறு வயதிலே போதைக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். பிள்ளைகள் என்ன சாப்பிட்டு வருகிறார்கள், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்குகிறார்கள், எத்தனை மணிக்கு காலையிலே வெளியாகிறார்கள் என்ற நிலையெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு தெரியாமல் அவர்கள் நினைத்தால் வீட்டுக்கு வருவார்கள், இல்லை என்றால் அவர்கள் நண்பர்கள் கூட தங்கி விடுவார்கள். இது போன்ற நிலைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமளே நாம் ஏற்பாடு செய்துவிட்டோம். அதனால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எங்கு இருக்கின்றார்கள் என்பதை நாம் முழுமையாக கவனித்து பிள்ளைகளின் பக்கம் நம்முடைய கவனத்தை வைப்போம் என்று சொன்னால் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக ஆகுவார்கள். அது மட்டுமல்ல, நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் ஆகுவார்கள். அத்தோடு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் சாலிஹானவர்களாக வளர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே சிறார்கள் சீரடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க தாய் தந்தையருடைய பங்கு தேவைப்படுகிறது. சிறார்கள் சீரடைவார்கள், சிறந்தவர்களாக ஆகுவார்கள், நல்ல பிள்ளைகளாக மாறுவார்கள், பெற்றோருக்கு கண்ணியம் சேர்த்து அவர்களும் கண்ணியத்துடன் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்து வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை மௌலானா லஹபீஸ் அல்ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.

0: ஒரு தென்னிந்திய பள்ளிவாசல் அதாவது மஸ்ஜித் இந்தியா கோலாலம்பூரில் திறந்த நாள் சந்திப்பு நிகழ்ச்சி 31/8/2026 திங்கட்கிழமை காலை மணி 8:30 முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். நீர்கிலி இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல், சூராவ் மதரசா மற்றும் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் மார்க்க அடிப்படையிலான நிகழ்வுகளை தகவல் அரங்கத்தில் அறிவிப்பு செய்ய தங்கள் நிகழ்வுகளின் முழு விவரங்களை தங்கள் பெயருடன் தொடர்பு எண்ணையும் குறிப்பிட்டு jakim.tagaval@gmail.com. மீண்டும் கூறுகின்றேன், jakim.tagaval@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். நல்லது நேர்களே, இந்த அளவில் தகவல் அரங்கத்தோடு இன்றைய இஸ்லாமிய விருட்சம் ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞ்ஞாரன் ஜாக்கி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ரஷ்யா கலுகாவில் நடைபெற்ற தொழில்முறை பயிற்சி போட்டியில் பற்று வைத்தல் வெல்டிங் பிரிவில் வெற்றி பெற்ற தேசிய இளையோர் பயிற்சிக் கழகம் IKBN மாணவரான முகமது அமர் அஸ்லிக்கு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சயீத் அமிடி வாழ்த்து தெரிவித்தார். இந்த வெற்றி நாட்டின் நுட்ப தொழிற்கல்வி டிவிட் மாணவர்கள் பன்னாட்டு அரங்கில் போட்டியிடும் திறனை கொண்டுள்ளதை மீண்டும் எடுத்துரைக்கிறது என அவர் கூறினார். பர்லிஸ் ஆட்சியாளர் துவாங்கு சயீத் சிராஜுடின் ஜமலுலாய் பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நாசேரை இன்று மரியாதை நிமித்தம் சந்தித்தார். மாநிலத்தின் அண்மைய பொருளாதார முன்னேற்றம் மாநில பொருளாதார வளர்ச்சியையும் மக்கள் நலனையும் மேம்படுத்தும் முதலீட்டு வாய்ப்புகள் பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் முயற்சிகள் குறித்தும் அச்சந்திப்பில் பேசப்பட்டன. தலைநகர் சுங்கைபிசி பகுதியில் இரு வாகனங்களில் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஏமனிய நாட்டவர் 7 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் புரிந்த அந்த ஆபத்தான செயல் சமூக வலைதளங்களில் காணொலியாக பரவியதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குவாலலம்பூர் சாலை குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் ACP முகமது சாம்சூரி முகமது இசா தெரிவித்தார். நேபாளத்தில் மீண்டும் பேரிடர் நிகழ்வதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள 4 மாநிலங்களுக்கு பயணிப்பதற்கான சிறப்பு பயண அறிவுறுத்தலை தென்கொரிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் தங்களின் பயணத்தை ஒத்திவைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசிய போர் தொடங்கி 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் வளைகுடா பகுதியில் 400 கப்பல்கள் உட்பட 6,000 மாலுமிகளும் சிக்கி தவிப்பதாக பன்னாட்டு கடல்சார் அமைப்பு IMO தெரிவித்துள்ளது. சில கப்பல்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவை வெளியேற முடியாமல் சிக்கியுள்ளதாக IMO தலைவர் அர்சேனியோ டொமிங்னோஸ் தெரிவித்துள்ளார். சூப்பர் லீக் கட்பந்து ஆட்டம். நேற்றிரவு சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் தற்காப்பு அரணில் நடந்த சிறிய தவறு சிலாங்கூர் FC 3 சுழியம் எனும் கோல்களில் தோல்வியடைந்ததற்கான காரணம் என்பதை திருங்கானு FC தலைமை பயிற்றுநர் முகமது நபுசி ஜைன் ஒப்புக்கொண்டுள்ளார். தமது அணியினர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் கவனக்குறைவுடன் விளையாடியதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: உங்கள் பிற்பகல் பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சனிக்கிழமை வந்துட்டாலே நம்ம தனியாவே இருக்கிறது இல்ல, கூட பேச்சு துணைக்கு வரத்துக்கு வந்துருவாங்க. இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மோடு பல குரல்

பிற்பகல் 12:15 தொடங்கி கதைப்போமா நிகழ்ச்சியில இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
2: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: 보마. ஒவ்வொரு வாரமும் கதை போவா நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இங்கதான் ரொம்ப பக்கம் தான், சிராஸ்ல இருந்து குஹன் ராஜ் வந்திருக்காரு. வணக்கம் குஹன்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஆமா, பல குரல்ல பேசி பல வருடமா எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, வணக்கமே ஏதாவது ஒரு குரல்ல பண்ணுவோமா?
1: கண்ணா, அனைவருக்கும் வணக்கம். மின்னல் கேருங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எப்படி கண்ணா?
0: நல்லா இருக்கு கண்ணா, நல்லா இருக்கு. சரி, சிராஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்குள்ள இந்த ஒரு திறமை, அதாவது நல்லா நம்ம மிமிக்ரிலாம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஒரு கட்டம் தான் நீங்க தெரியும்ல, எப்படி தோண்டி எடுத்தீங்க உங்களுக்குள்ள இந்த திறமைய?
1: அது எப்படின்னா வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம்ல.
0: ஆமா,
1: அப்படி வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த வாய்ஸ் வந்து விஜயகாந்த் வாய்ஸ்.
0: ஓ,
1: ஸோ அப்போ ஸ்கூல் படிக்கும் போது அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவரோட வீடியோஸ்லாம்
0: பார்த்துட்டு அந்த மாதிரி
1: எந்த டிவி கேமரா நீங்க
0: போயிட்டுல. ஆமா,
1: ஸோ அந்த டைலாக் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள வந்து பேசும்போது அது அது யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது பேசி பேசி அதே டோன்ல பேசி பேசி அப்ப என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒருத்தர் வந்து நல்லா இருக்கு, விஜயகாந்த் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு
0: சொன்னான்.
1: அப்ப வந்து அந்த டைலாக் மட்டும் தான் என்னால பேச முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசும்போது அவன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து சரி வாய்னோட, அப்ப வந்து அந்த கேபி வாயின்னு ஒண்ணு வந்து நல்லா ஃபேமஸா
0: போயிட்டு.
1: ஸோ அங்கேருந்தும் கத்துக்கிட்டு சில சில வாய்ஸ் சிம்பு, விஜய் சேதுபதி, விஜய் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது என் ஃப்ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு
0: சொன்னான்.
1: அவன் வந்து ரொம்ப ரேர், நல்லா இருக்குன்னு சொல்றது எதுவும் நல்லா தான் சொல்லுவான். நல்லா
0: அப்படி வேற, அது வேற, அவரே நல்லா இருக்காரு சொல்லிட்டு
1: சொன்ன பிறகுதான். அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் வந்து செஞ்சு காட்டும் போது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லும் போது வந்துட்டு ஐ திங்க் 2017 வந்து சும்மா ஒரு காம்படிஷன் மாதிரி கலந்துக்கிட்டேன். அதுல வந்துட்டு தேர்ட் பிரைஸ் எடுத்தேன் சோலோவா. மத்தவங்க எல்லாமே குரூப் நான் கூட சோலோவா மிமிக்ரி பண்ணி எடுத்தேன். நிறைய பேர் பாடலாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அங்கேயும் தான் வந்துட்டு ஓகே, நமக்குள்ள வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு.
0: அதெல்லாம் வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமைவது ஒரு பெரிய வரம்னு சொல்லுவாங்க. நண்பர்கள்ட்ட பேசிய பாருங்க உங்களுக்கு என்ன திறமை கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஆமா,
0: அவங்க பேர்லாம் கொஞ்சம் சொல்லலாமே.
1: யுவன் ராஜ், டீனராஜ், மித்துன், சோலா வந்துட்டு எப்படி சொல்றது கூடவே இருந்து
0: உங்க உங்க சுத்தி இருக்கிற நாலு பேர் இவங்க தான்.
1: ஆமா ஆமா.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். இன்றைக்கு குஹன் ராஜ் தான் வந்திருக்காரு, சிராஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடியவர். ஏற்கனவே வந்து நம்முடைய நிகழ்ச்சியெல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்காரு. சரி வாங்க, இன்றைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு. அவர் வந்து பல குரல்ல பேசுறது மட்டும் இல்லாம நிறைய இந்த குறும்படம் எல்லாம் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அப்புறம் ரொம்ப இந்த கலைத்துறையில கொஞ்சம் ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், பேசலாம் நிறைவா. நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இப்ப ஏதாவது ஒரு வாய்ஸ் எடுக்கிறீங்களா, ஒரு குரல் சொல்றீங்களா?
1: ஒரு வாட்டி கதை போமா வந்துட்டேன்னா கதைக்காம போக மாட்டேன். நன்றிங்கண்ணா.

0: Cadei Poma. Cadei Poma. இன்றைக்கு நம்மோடு குஹன்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல குரல்கள்ல பேசக்கூடிய ஒரு கலைஞர். நண்பர்களோட பேசும்போதுதான் ஓ நமக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு தெரிய வந்து பிறகு அவரு அதை வளர்த்து கொண்டாரு. மொத்தமா எத்தனை குரல்கள்ல பேசுவீங்க குஹன்?
1: ஆக்சுவலி வந்து கணக்கு வச்சுக்கிறது இல்லை, வந்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அது பேசுறது தான். ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 30-40 இருக்கும், பட் பெர்ஃபெக்ட் இல்லை. ஓராளுக்கு ஏதோ ஒரு 80% வருதுமெண்ணா ஒரு 10-15 இருக்கும்.
0: ஆமாம், இது எனக்கு எப்போதுமே ஒரு கேள்வி இருக்கும். அதாவது பல குரலில் பேசுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும் இல்லையா? எப்படி நீங்கள் அதுக்கான பயிற்சியெலாம் பண்ணுவீங்க? அந்த படத்தை பார்த்து அவங்கள மாதிரி அந்த பாணி இருக்குமா, இல்லை எப்படி அந்த குரல் மாற்றம்?
1: ஆமாம், அந்த எப்படி சொல்கிறது, மிமிக்ரின்னு அந்த வாய்ஸ் மட்டும் இல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல.
0: ஆமா,
1: இப்ப தளபதி பண்ணும் போது நம்ம அந்த மாதிரி ஸ்டைலுக்கு போனோம், அஜித் பண்ணும் போது. சோ அவங்க கிட்ட இருந்து எடுத்து நான் வந்து எப்படி வந்து ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து எடுக்கிறதோட அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்றவங்க அவங்க கிட்ட இருந்து எடுத்தா இன்னும் ஈஸியா வந்துடும்.
0: ஆமா ஆமா.
1: சோ லைக் கேபிஒயில இருக்க சில சில பேர், நவீன், சதீஷ், குரேஷ், இவங்களா இருக்காங்க, ராஜவேலு. சோ இந்த பர்சன் கிட்ட இருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு அந்த எடுத்து, தென் அட் ஒன்ஸ் அந்த வாய்ஸ் நம்மளுக்கு அந்த இது வந்துடும், அந்த அந்த ஸ்பார்க் வந்துடும். ஓகே இப்படி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் வேணா அந்த டைலாக்ஸ் அந்த மாடலேஷன் வந்து நம்ம அந்த ஆக்டர்ஸ் பார்த்து நம்ம பண்ணிடலாம்.
0: சரி, ஒரு 3 நடிகர்களுடைய குரல்ல இப்ப ஏதோ எங்களுக்காக பேசுறீங்களா?
1: கண்டிப்பா. முதல்ல சூர்யா பேசலாமா?
0: ஆ பேசுங்க.
1: கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. எடவு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்றீங்க.
0: எனக்கு
1: ஒரு வாய்ஸ் விஜய் சேதுபதி.
2: எனக்கு தலாளி வருது, கண்டிப்பா பாருங்க.
0: என்ன சார் விளம்பரமா படுத்திட்டு இருக்கீங்க? சரி, அடுத்து இப்ப 3rd குரல் யாரோட குரல்?
1: மேபி நம்ம தல
0: வரவீங்க அவர.
3: தம்பி மயில் வாங்கணும், வெளிக்கட்ட எழுத்து முறா, தமாசு தமாசு, இந்த மாதிரி.
1: அந்த அந்த மாடல் அந்த வாய்ஸ் பேசினாலே அந்த மாடலேஷன் வந்துடும்.
0: ஆமா,
1: என்ன நன்றிங்கண்ணா. ஸோ ஸோ மிமிக் என்ன அதுதான்,
0: பாடலுக்கு பிறகு நம்ம இன்னும் சில கதைகள் பேசலாம். இது கதை போமா?

0: Cadê Ipoma?
1: Cadê Ipoma?
0: இன்றைய நிகழ்ச்சியில கதைப்போமா முக்கியமா நம்மோடு குஹன் ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. பல குரல்ல பேசக்கூடிய ஒரு கலைஞர் வந்திருக்காங்க. குஹன், பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சிக்கு வர வச்சா சில தொந்தரவுலாம் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கான முதல் தொந்தரவு தொடங்கியாச்சு. ஆமாவா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. நம்ம ஒன்னு சொல்லுவோம், அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்க பொய்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா நீங்க இல்லைன்னு சொல்லிடலாம். சரியா, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நடிகர் சூர்யா தமிழில் பாடிய முதல் பாடல் இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் அப்படின்னு சொல்றாங்க.

0: அவர் தமிழ் திரைப்படத்துல பாடிய முதல் பாடல் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா?
1: இல்லை
0: இல்லை. உறுதியா சொல்றீங்களா?
1: என்பது
0: தவறான பதில். தமிழ்ல அவர் பாடிய முதல் பாடல் வந்து இந்த ஒரு பாடல் தான். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா மலேசியாவில இருக்கு. இங்க வந்து இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு பகுதியில வந்து அவ்வளோ மில்லியன் கரப்பான் பூச்சி எல்லாம் இருக்கான். அது நம்ம நாட்டில் இருக்கு இந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு இடத்துல அதான் மலேசியால இருக்குன்றாங்க. அவ்வளோ மில்லியன் கணக்கில் கரப்பான் பூச்சி ஒரு இடத்துல இருக்கான். ஆமா, சும்மா சொல்றீங்களா இல்ல தெரிஞ்சு ஏதோ?
1: தெரிஞ்சு ஏதோ
0: குமந்தாங் அப்படின்ற ஒரு இடம், அது வந்து சபால இருக்கு. இங்க போனீங்கன்னா மில்லியன் கணக்குல கருப்பா பூச்சி பாக்கலாமா?
1: சில பேர் கூட்டி போன நினைக்கிறாங்க,
0: சில பேர் கூட்டிட்டு போனோம். சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இதுவும் ஒரு உயிரினம் சார்ந்த ஒரு கேள்வியா தான் எடுத்து வச்சிருக்காங்க. கனபா, இந்த ஆக்டோபஸ் இருக்குல்ல, இதுக்கு மொத்தம் மூணு இதயம் இருக்கான், மூணு ஹார்ட் இருக்கான். ஆமாவா இல்லையா?
1: ஆமா.
0: ஓ, மூணு இருக்கு. நடிகர்கள் நிறைய உங்களுக்குள்ள இருக்காங்க. சரி, ஏதாவது ஒண்ணு டயலாக் சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லிட்டு அவங்க பேசினா அப்படி இருக்கும் செஞ்சு காட்டலாமா?
1: இப்ப வந்து சமீபத்தில் ஃபேமஸான டைலாக் வந்து சூர்யா கருப்பு நான் பேசிட்டேன், அவர் வயசில் பேசிட்டேன். வேற ஆக்டர்ஸ் வயசில் பேசியிருந்தா எப்படி இருக்கு? அதாவது கொஞ்ச நாள் இல்லை பயம் விட்டு போச்சு.
0: ஆ,
1: பிரகாஷ் ராஜ் பாய் சொல்லோ, கொஞ்ச நாள் இல்லடு பயம் விட்டு போச்சு, முத்து பாண்டு காட்டடு, இந்த மாதிரி.
0: இன்னொன்று
1: ஜிவிஎம்
2: ஜெஸ்ஸி யூசி, கொஞ்ச நாள் இல்லை பயம் விட்டு போச்சுல.
1: கொஞ்ச
2: நாள் இல்ல பயம் விட்டு போச்சு, என்னப்பா நீங்க?
0: சரி, ரொம்ப ரொம்ப அழகா பேசிருந்தீங்க. அடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள்.

0: πόμα. Κάνε πόμα.
1: இன்றைய நிகழ்ச்சியில பல குரல்ல பேசக்கூடிய கலைஞர் நம்ம குஹன்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல குரல்ல கிட்டத்தட்ட ஒரு 40 குரல் கிட்ட நீங்க அதற்கான முயற்சி எல்லாம் பண்றீங்க. ஆனா ஒரு 80 விடுக்காடு வந்து ஒரு 15-20 குரல் கிட்ட நீங்க அது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்க வைக்கும் அப்படின்னு. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ரொம்ப கஷ்டமான சில குரல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சில குரல்கள் எது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்க?
2: கஷ்டப்பட்டு லைக் கஷ்டப்பட்டு எடுத்ததுன்னா வந்துட்டு சில வாய்ஸ் லைக் மாதவன் வாய்ஸ், அப்புறம் வந்து ரோபோசங்கர் வாய்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி வந்தது.
1: அப்படியா?
2: சிலது வந்துட்டு ட்ரை பண்றேன் ஆனா இன்னும் வர மாட்டேது. அந்த மாதிரினா தனுஷ் வாய்ஸ்,
1: ஓ
2: வாய்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி இன்னும்.
1: சரி, கஷ்டமான குரல்ல பேசுறீங்களா?
2: மாதவன் வாய்ஸ் சும்மா. சோ மாதவன் வாய்ஸ் ஏன் கஷ்டம்னா, நான் இது எடுக்கும் போது ஒரு 19-18 இயர்ஸ் சொல்லு, அப்ப என் வாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு டீப்பா இருக்காது. சோ டீப்பா வர வச்சேன். இப்படின்னா வந்துட்டு ரோபோசங்கர்
1: குறும்படங்களுக்கும் நீங்க ஒரு இயக்குனரா இருக்கீங்க. இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய காணொலிகள்லாம் வந்து இந்த பாணியிலேயே நீங்க, அதாவது நகைச்சுவை பாணி, பிறகு இந்த மிமிக்ரி, இதை எப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க காணொலி பதிவிடுங்கன்னா எப்படி இருக்கும் அது?
2: ஷூட் பண்றது கேக்குறீங்க?
1: ஆமா ஆமா.
2: அது வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு ஃப்ரீ டைம்ல இருக்கோம், ஏதாச்சும் கண்டென்ட் போடலாம், ஏன்னா நம்ம திறமையை வந்து மத்தவங்களும் பாக்கணும்.
1: ஆமா.
2: அண்ட் தென் அதே நேரத்துல வந்துட்டு அவங்களும் என்டர்டெயின் ஆகணும்னு நினைச்சு பண்றதுதான் வந்து இந்த மிமிக்ரியும் கண்டென்ட் பண்றது. சோ நான் என்ன பண்ணுவேன் வந்து மிமிக்ரி நம்ம பேசுறோம், இது மெலிஷியால நடக்கிற விஷயம், ஆளுங்க ரிலேட்டபிளா இருக்கிற விஷயம் வந்து மிக்ஸ் பண்ணி பேசணும்னு சொல்லிதான் நான் பிளான் பண்ணி பண்றது. சோ அது எப்படி சம்டைம்ஸ் வந்து ஐடியா வரும், அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி பண்ணுவேன், சிறிது ஃப்ளோலே பண்ணுவேன். டக்குன்னு வந்து ஓகே இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும், ஓகே பண்ணோம், ஓகே இந்த வாய்ஸ் பிளான். மிமிக்ரி மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் நார்மல் ஆக்டிங்கும் அதுமெல்லாம் வந்து பண்ணுவோம்.
1: அது வந்து குஹன்ராஜ் அப்படின்ற உங்களுடைய சமூக
2: என்ன
1: மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க?
2: நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, முக்கியமா வந்து மிமிக்ரி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சம்டைம்ஸ் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன தூக்க சத்தியமா இருக்கு எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அப்புறம் அவரோட வீடியோ எல்லாம் பார்த்து ஆமா அந்த ஒரு ஸ்லாங்ல எடுத்துட்டு அதெல்லாம் அப்படியே எழுத்து அந்த வாய்ஸ்.
1: அவர் முன்னுக்கு எதுவும் பேசி காட்டிருக்கீங்களா? பிபி ஃபேஸ் சத்யா
2: எனக்கு கிடைக்கல.
1: ஓ,
2: வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன் ஒரு ஒரு நபர் மூலமா வந்துட்டு அவர்கிட்ட அந்த கான்டாக்ட் இருந்திருக்கு, வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன். நேர்ல இல்ல, ஆசை ஒரு நாள் வந்து அவர் முன்னுக்கு அது பண்ணுவோம்.
1: சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வாய்ப்பை நாங்களே உங்களுக்காக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறோம் அவர்கிட்ட. ஏன்னா எங்களுக்குமே ரொம்ப ஆவலா இருக்கு அவர்கிட்ட பேசக்கூடிய. மீண்டும் ஒரு முறை அவருடைய குரல்ல ஏதாவது பேச முடியுமா?
3: கண்டிப்பா பேசலாம். ஐயோ பேச முடியாதா? சுக்காளா?
1: சரி, பாடலுக்கு பிறகு பேசலாம். இணைந்திருங்கள், கதை போமா.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. கதைப்போமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு செராஸ்ல இருந்து குஹன் ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. மிமிக்ரி கலைஞர், பல குரல்ல பேசி நம்மளை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ அடுத்த கட்டம் சில யோசனைகள்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ உங்களுடைய அந்த கலை சார்ந்த ஒரு பயணம் தான் சொல்லலாம். மிமிக்ரியில தொடங்கி குறும்பட இயக்குனர், அப்புறம் நிறைய விஷயம் நீங்க அதுல பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு என்ன யோசிச்சிருக்கீங்க குஹன்?
1: அடுத்தல வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ல பண்ணிருக்கல, அதை ரிலீஸ் பண்ணோம், பண்ணாம இருக்கு. ஏன்னா ஒண்ணு வந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் போயிட்டு ஜெயிச்சு வந்திருக்கு, அதுவும் பண்ணோம். துளிர்னு ஒரு படம்,
0: இன்னொன்னு
1: வந்துட்டு ராயல்னு ஒரு படம், அது வந்து இடையில ஸ்கிரீனிங் பண்ணோம். இந்த ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ணோம். மேபி இந்த சோசியல் மீடியாலே வந்துட்டு நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டு நிறைய பேர் கூட கொலாபரேஷன் பண்ணிருக்கு, பாக்கணும். ப்ராப்பர் பிளானிங் இல்ல, ஃப்ளோல போயிட்டு எங்க போதோ அப்படி போறதுதான்.
0: கண்டிப்பா ஆக வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும். இப்போ தேசிய தினம் வர்றதுனால நிச்சயமா மலேசியா அப்படின்னும் போது மலேசியாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அதிகமா போற ஒரு இடம், இந்த ஒரு இடத்துக்கு எனக்கு ரொம்ப நான் போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா சில இடங்கள் மலேசியால?
1: ரீசன்ட்லி வந்துட்டு ரொம்ப பிடித்த இடம் வந்து புத்ராஜயா.
0: ஓ,
1: அங்க வந்துட்டு போயிட்டு ஹீலிங் பண்றது ரொம்ப பிடிச்ச இடம்.
0: புத்ராஜயா எங்க? புத்ராஜயா எந்த இடம்? அந்த பாலம்,
1: அந்த பாலம்.
0: சரி சரி,
1: அந்த பக்கம் போவேன் போயிட்டு.
0: கண்டிப்பா இந்த முறை மருடிகா தேசிய தின கொண்டாட்டமும் புத்ராஜியால தான் நடக்க போகுது, வரக்கூடிய 31st. அதனால வாய்ப்பு இருந்தா நீங்களும் போய் கலந்துக்கலாம். இதற்கிடையில வந்து நிறைவுக்கும் வந்துட்டோம், இன்னும் சில குரல்கள் பேசுறீங்களா எங்களுக்காக?
1: கண்டிப்பா. சோ ஃபார் சிம்பு ஃபேன்ஸ், ஆக்சுவலா வந்து உலகத்துல அவ்வளவு பேர் இருந்தோம், நான் ஏன் வந்து ஜெஸ்ஸி ஒன்ன பாக்கணும்? ஏன்னா நான் ஒன்ன பாத்துட்டையோ. சசிகுமார்,
0: ஓ அவரா, அவர் சிரிப்பே
1: சத்த கூட சொல்லக்கூடாது, அதே நட்பு நான் உண்மைங்களா?
0: சரி, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக ஒரு 40 குரல்ல வச்சிருக்கீங்க, 15 குரல்ல ரொம்ப அழகா இன்னும் நல்லா பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் இந்த மிமிக்ரி கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இன்னும் நீங்க இந்த ஒரு நீங்க ரொம்ப பிடிச்சு செய்யற இந்த ஒரு துறையில இன்னும் பல சாதனைகள் படைக்கணும் அப்படின்றத என்னுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மின்னலஃபமுடைய சமூக வலைதளங்கள்ல காணொலி பதிவிடுவோம், அதுலயும் நீங்க பார்க்கலாம். அதுலயும் அவர் சில குரல்கள்லாம் வந்து மிமிக்ரி பண்ணியிருக்காரு. பூ வாங்கிட்டு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி.
1: வெல்கம்.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி குஹன் ராஜ். வாய்ப்பு இருந்தா நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப
0: நன்றி.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்ப.

அடுத்த பாடலோடு இன்றைய இளமை உல்லாசத்துக்கும் நாம ஒரு நிறைவை கொடுப்போங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து பயணிக்க அஸ்வினி ரொம்ப தேர காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோட பயணத்தை கொண்டிருக்கோம். அதனால வார இறுதி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையட்டும். விடைபெறுகின்றேன், மோகன். மீண்டும் சந்திக்கலாங்க.

தேசிய நாள் கொண்டாட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும். டத்து ஸ்ரீ ஃபார்மிஃபாடேல் உறுதி. இவ்வாண்டின் முதல் ஆறு மாதங்களில் நாட்டின் முதலீட்டு மதிப்பு 218.5 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 31 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும். நேற்று நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்ட செயற்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். அச்செயற்குழு கூட்டத்தில் வானிலை ஆய்வுத்துறை, சுற்றுச்சூழல் துறை, சுகாதார அமைச்சர், கல்வி அமைச்சர் உட்பட தொடர்புடைய நிறுவனங்களின் நிகராளிகள் கலந்து கொண்ட நிலையில் புகைமூட்டம் உள்ளிட்ட சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நாட்டில் தற்போது நிலவும் புகைமூட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் வேளை தேவைப்பட்டால் மேக விதைப்பு நடவடிக்கை குறித்தும் ஆராயப்படும் என அவர் கூறினார். மேற்காசிய சிக்கலின் மேம்பாடுகளை தொடர்ந்து நிலவும் பணவீக்க சூழலை பொருளாதார அமைச்சு வாயிலாக அரசாங்கம் தொடர்ந்து கவனித்து வருகிறது. விநியோக தடை, மூலப்பொருள் விலை ஏற்றத்தால் செலவு குறித்த அழுத்தம் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் இருப்பதை இது உறுதி செய்யும் என பொருளாதார துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முமர் ஷாரர் அப்துல்லா கூறினார். மேற்காசிய சூழல் விரைவாக மாறும் வேளை அது பன்னாட்டு விநியோகச் சங்கிலி மூலப்பொருள் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. அதேவேளையில் குறிப்பாக எண்ணெய் போன்றவை இவ்வாண்டு இறுதி வரை போதுமான அளவு இருப்பதை உறுதி செய்யும் நிலையில் உள்நாட்டு பொருளாதாரம் மீதான அதன் தாக்கத்துக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்வதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக அவர் கூறினார். இவ்வாண்டின் முதல் பாதியில் நாட்டின் ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதலீட்டு மதிப்பு 218.5 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 195.5 பில்லியன் ரிங்கேட் முதலீடு பதிவான வேளை இது 11.7% உயர்வை காட்டுவதாக மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடாக் தெரிவித்துள்ளது. இந்த முதலீடுகள் சேவை, உற்பத்தி என முதன்மை தொழில்துறைகளை உள்ளடக்கிய 2746 திட்டங்களை உட்படுத்தியுள்ளதாக மைடா அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இவை ஏறக்குறைய 99,030 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படும் வேளை அது ஆண்டுக்கு ஆண்டு என்ற அடிப்படையில் 8.4% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடு 2025 ஒப்புதல் அளிக்கப்பட்ட 431.1 பில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான முதலீடுகளில் 50.7% உட்படுத்தியுள்ளதாக மைடா குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யா கலுகாவில் நடைபெற்ற தொழில்முறை பயிற்சி போட்டியில் பற்று வைத்தல் வெல்டிங் பிரிவில் வெற்றி பெற்ற தேசிய இளையோர் பயிற்சிக் கழகம் IKBN மாணவரான முகமது ஆமர் அஸ்லிக்கு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் சயித் அமிடி வாழ்த்து தெரிவித்தார். இந்த வெற்றி நாட்டின் நுட்ப தொழில் கல்வி டிவேட் மாணவர்கள் பன்னாட்டு அரங்கில் போட்டியிடும் திறனை கொண்டுள்ளதை எடுத்துரைக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். டிவேட் மாணவர்களின் சாதனையின் வாயிலாக உலக அரங்கில் ஜலுர்கமிலாங் பறக்கவிடப்படுவது பெருமைக்குரிய நிகழ்வாக உள்ளதை அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் முதல் பெண் அரசாங்க பணியாளரான தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணனின் நாட்டிற்கான பங்களிப்புகளையும் சேவைகளையும் பொதுச்சேவைத்துறை JPA நினைவு கூர்ந்துள்ளது. பொதுச்சேவையில் முன்னோடியாக விளங்கிய அவர் நாட்டின் மேலாண்மை வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை உயர்த்தியதுடன் ஒற்றுமை, சமவாய்ப்பு, சமூக நலனை வலியுறுத்தியதாக JPA தெரிவித்துள்ளது. தான்ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் 2024 தனது 100வது வயதில் காலமானார். மலேசியாவில் பெண்களின் அரசியல் பொது வாழ்க்கை ஈடுபாட்டிற்கான முன்னோடியாக அவரது பங்களிப்பு

0: அழைப்பு இன்றும் நினைவு கூறப்படுகிறது. ஜே பி ஏவின் சமூக ஊடகங்களில் தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட மருடேக்கா 360 தொடரில் தான் ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் குறித்த சிறப்பு பதிவு இடம்பெற்றுள்ளது. கிளந்தான் கொத்தபாருவில் உரிய ஆவணங்கள் இன்றி பல்வேறு வனவிலங்குகளை வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்காத்துறை பெர்ஹிலித்தானும் கடல்சார் காவல்துறையும் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனையில் கைது செய்துள்ளனர். கடந்த 23 நாள் மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனை நடவடிக்கையில் அரிய வகை பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்குகளின் மொத்த மதிப்பு சுமார் 36,350 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைக்கு உதவும் வகையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பெர்ஹிலித்தான் தெரிவித்துள்ளது. தலைநகர் சுங்கை பசி பகுதியில் இரு வாகனங்களில் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஏமனிய நாட்டவர் 7 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் புரிந்த அந்த ஆபத்தான செயல் சமூக வலைதளங்களில் காணொலியாக பரவியதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குவாலலம்பூர் சாலை குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் ஏசிபி முகமது சம்சூரி முகமது ஏசா தெரிவித்தார். 23-26 வயது வரையிலான அவர்கள் அனைவரும் அவ்விரு வாகனங்களிலிருந்து உடல் வெளியே தெரியும்படி ஜன்னலில் அமர்ந்தவாறு சென்றுள்ளனர். சக நண்பரின் திருமணத்தை கொண்டாடும் வகையில் அவர்கள் அவ்வாறு உல்லாசமாக சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: மேற்காசிய போர் தொடங்கி 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் வளைகுடா பகுதியில் 400 கப்பல்கள் உட்பட 6,000 மாலுமிகளும் சிக்கி தவிப்பதாக பன்னாட்டு கடல்சார் அமைப்பு IMO தெரிவித்துள்ளதாக அனடோலோ குறிப்பிட்டுள்ளது. சில கப்பல்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்னும் 400 கப்பல்கள் வெளியேற முடியாமல் சிக்குண்டுள்ளதாக IMO தலைவர் எர்சனியோ டொமிங்கோஸ் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் வணிகத்தில் ஹார்மோஸ் நீரினை 1/5 பங்கு வகிப்பதை அவர் சுட்டி காட்டினார். இதுவரை அந்த முக்கிய கடல் வழியில் 70 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 19 மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கூறப்படும் பிரிட்டிஷ் வலதுசாரி பேச்சாளர் மைலோ யூனோபோலோஸை அமெரிக்க குடிநுழைவு சுங்க செயலாக்கத்துறை ICE அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 41 வயதான அவர் நேற்று முன்தினம் லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் நியூ ஹாலண்ட்ஸ் பன்னாட்டு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். மைலோ 2019 ஆண்டு சட்டப்பூர்வமாக நியூயார்க் சிட்டி வழியாக அமெரிக்காவிற்குள் நுழைந்த பின்னர் விசா காலம் முடிவடைந்தும் அங்கேயே தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அவர் ICE காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் வரை காவலில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ அதிகாரிகள் சுரங்கப்பாதைகள் மூலம் குடியேறிகளை அமெரிக்காவிற்கு கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சட்டவிரோத கும்பலைச் சேர்ந்த எண்மரை கைது செய்துள்ளனர். லாட்டியா என அழைக்கப்படும் அந்த கும்பல் எல்லை நகரான ஜிசுட் ஜூரைஸில் உள்ள சுரங்கப்பாதைகள் வழியாக மக்களை அமெரிக்காவிற்கு கடத்தியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த கும்பல் போதைப்பொருள் கடத்தல், ஆள்கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட குற்றங்களிலும் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அளித்த புகாரை தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் அந்த கும்பல் தொடர்பான விசாரணை தொடங்கியது. சூப்பர் லீக் கட்பந்தாட்டம். நேற்றிரவு சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் தற்காப்பு அரணில் மேற்கொள்ளப்பட்ட சிறிய தவறே ஸ்லாங்கூர் FC 3 சுழியம் எனும் கோல்களில் தோல்வியடைந்ததற்கான காரணம் என்பதை திருகானும் FC தலைமை பயிற்றுநர் முகமது நபுசிசைன் ஒப்புக்கொண்டுள்ளார். தனது அணியினர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் கவனக்குறைவுடன் விளையாடியதாக அவர் சொன்னார். இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி வரையில் முழு கடப்பாடுடன் போராடிய வீரர்களின் கடின உழைப்பினை முகமது நபுசி பாராட்டினார். தேசிய நாள் கொண்டாட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும். டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் உறுதி. இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் நாட்டின் முதலீட்டு மதிப்பு 218.5 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசிய மடானே, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சுமூகமானதாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக தொடக்க பாடலை கேட்டு வரலாம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன்.
1: மாமா, டீ அஸ்ஸி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வம்சி.
1: அழைத்து செல்லுங்க. 4 7 6 8

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
2: சமையலர சின்னம், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்.
4: எடியே

0: வணக்கம், நான் ஆஷா பேசுறேன்.
1: ஆஷா, ஜோஹர்ல இருந்து பேசுறீங்களா?
0: ஆனா இப்பொழுது பயணத்தில் இருக்கோம், நம்ம கோலாலம்பூருக்கு வர்றதுக்கு.
1: அட்டட்டா, இங்க யாரு வீட்டுக்கு வரீங்க?
0: நம்ம ஹஸ்பண்ட் அக்கா வீட்டுக்கு வரோம்.
1: சரி, இப்ப விடுமுறை, நீண்ட விடுமுறை, அப்படி குதூகலமா இருக்க போகுது அப்படியா?
0: ஆமா, குடும்பமா சந்தோஷமா கேதரிங் பண்ண போறோம்.
1: அட்டட்டா, எல்லாரும் வராங்களா?
0: எல்லாரும், ஹஸ்பண்ட் சைடு எல்லாரும் வராங்க.
1: சரி சரி, இந்த மாதிரி சூழலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல?
0: அதேதான் அதேதான், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கெத பண்ணி அந்த பொது உடம்புல நல்லா குடும்பமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு கதை பேசி பொழுது நல்லா கழிக்கலான்னு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா என்ன, கொஞ்சம் சிறு வருத்தம்னா கொஞ்சம் கேம்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான்,
1: அது நீங்க தவிர்க்கவே முடியாது. குடும்பத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி பொது விடுமுறையில இதுல மாட்டி சிக்கி தவிச்சுதான் ஆகணும்.
0: அதேதான் அதேதான்.
1: சரி சரி, என்ன பாடலை கேட்க போறீங்க?
0: ஏதாவது ஒரு குடும்ப பாடல போடுங்களேன்.
1: சரி,
0: குடும்பத்தை சந்திக்க போறோம், அதனால குடும்ப பாடல போடுங்க.
1: நிச்சயமா பாடலை கேட்கலாம். நன்றி
0: நன்றி, பாய்.

0: ராம் சொல்லுங்க, ராம் எங்க பயணம் செய்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க ஜேபில இருந்து படன்சராய் கிடாக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: ஜேபில இருந்து கிடா இந்த பக்கம்ல இருந்து அங்க பக்கம் போறீங்களா? சும்மாவே சாலை நெரிசல் மோசமா இருக்கும். இப்ப எப்படி இருக்கு, எந்த பக்கமா இருக்கீங்க?
1: நாங்க இப்பதான் கூலாயில இருக்கோம், புக்கேண்டால இருந்து வெளியாகி கூலாயில இருக்கோம். ரொம்ப ஜேவாதான் இருக்கு.
0: எத்தனை மணிக்கு ஏறக்குறைய போய் சேருவீங்க கிடாலன்னு போட்டுருக்கு
1: மேப்ல வந்து நைட்டு 10 மணிக்கு காட்டுது.
0: ராத்திரி 10 மணி வரைக்கும் நீங்க தாக்கு பிடிப்பீங்களா?
1: தெரியல, அப்படி முடியலன்னா வைஃப்ல குடுத்த வேண்டியதா அவங்க ஓட்ட சொல்லி.
0: மனைவியே ஓட்டுவாங்கன்னா அது பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. சரி சரி, பார்த்து பத்திரமா பயணம் பண்ணணும். மனைவிக்கும் உங்களுக்கும் என்ன பாடல் வேண்டும்?
1: ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு போட முடியுமா?
0: ஒட்டகத்தை கட்டிக்கோ பாடலா? என்ன
1: அந்த பாடல்?

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
1: நம்மோட எல்லா சுக துக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்கேன். இனி இதை பாத்துக்க நம்மால முடியாது. இல்ல,
2: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
3: அழிச்சு வீசும் காத்திலையும் அந்த தாயப்பனாச சுத்துதையா
4: ஜடை கால வெள்ளி கொலுசு அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது,
5: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை தீதானே
6: இல்லையா?

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
1: அதுவா?
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
3: லிங்கம்ஸ்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க தாராளமா பயணத்தில் இருக்கீங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக வந்து ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க. கிஷன், எப்படி இருக்கீங்க?
1: நீண்ட
0: பயணம் போற
1: ஆளுதானா?
0: நிச்சயமா. இப்போ என்ன பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: எனக்கு வந்துட்டு அன்பே அன்பே அந்த பாட்டுக்கா.
0: அடடா, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க? உங்களுக்கான பாடலை அடுத்ததாக நாங்க ஒளிபரப்புறோம். இப்போ எந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க?
1: இப்ப நாங்க எல்லாம் ஜாமலா போட்டு முடிச்சுட்டு ஸ்லாயங் போயிட்டு இருக்கோம். மறுபடியும் கன்வேல இருந்து.
0: ஓ, ஸ்லாயங் போயிட்டு இருக்கீங்களா? சரி சரி, பத்திரமா பயணம் செய்யுங்க. பொதுவாவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து மெலிசியான பாடல்களாகதான் இருக்குமா?
1: பாடல்களை
0: கேட்க இப்ப தயாரா இருங்க. அன்பே என் அன்பே பாடலை அடுத்ததாக நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

0: அன்பையின் அன்பே பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, அடுத்ததாக ஒரு நேர் வந்து அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அஸ்வினி, நான் மாதவி பேசுறேன்.
0: சரி மாதவி, சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க? இன்றைக்கு
1: பொண்ணோட விருப்ப பாடல் ஓரம் புலட்.
0: ஓரம் புலட்டா? சரி, எங்க பயணம் செய்துட்டு இருக்கீங்க?
1: இந்த லாங் லீவ்ல மூணு பயணம் பிளான் பண்ணிருக்கோம். முதல் பயணம் ஹோம் டவுன் கிடாக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: அட்டடா, சரி.
1: அடுத்த பயணம் கேரளாக்கு போலான்னு பிளானு.
0: முப்பது வருடங்கள் கழிச்சு போறீங்களா? சரி சரி, மறக்க முடியாத ஒரு பயணமா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே அப்படி போயிட்டு வாங்க.
1: கண்டிப்பா.
0: சரி, பத்திரமா பயணம் செய்யுங்க. ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றி அஸ்வினி, நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அரசாங்கம் ஒருபோதும் சூதாட்ட நடவடிக்கைகளை ஆதரித்ததில்லை. மாறாக எண்கணிப்பு குழுக்களை குறைப்பதன் மூலம் அந்நடவடிக்கையை குறைக்கும் கடப்பாட்டை கொண்டிருப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றதிலிருந்து அரசாங்கம் ஆண்டுக்கு 22 முறை நடத்தப்பட்ட குழுக்கள் முறையை 8 குறைத்துள்ளதை நிதியமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பினாங்கில் உள்ள 27 இஸ்லாமிய கல்வி மையங்களின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக இவ்வாண்டு 4.6 மில்லியன் ரிங்கேர் ஒதுக்கீட்டை வழங்க டாக்டர் ஸ்ரீ அன்பார் ஒப்புதல் அளித்துள்ளார். அந்த ஒதுக்கீடு 2025 காட்டிலும் 2.11 மில்லியன் ரிங்கேர் அதிகமாகும். சரவா அஸ்ரி அமானில் காற்று மாசு மிக ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. இன்று காலை 9 வரை அங்கு காற்றுதர குறியீடு 221 அதிகரித்துள்ள வேளை நாட்டில் மற்ற 28 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளதாக சுற்றுச்சூழல்துறையின் மேம்பாட்டு பிரிவு துணை இயக்குநர் அசூரி அசீஸ் அசைடோன் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். அதேவேளை நாடு முழுவதும் 29 இடங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் பதிவாகியுள்ளது. கொலம்பிய அரசாங்கம் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் மீட்பு சீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவு வழங்கவும் புகோத்தாவில் மாபெரும் இரங்கல் நிகழ்ச்சியை நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ பொதுமக்கள் நன்கொடைகளை வழங்குமாறும் கொலம்பியாவின் சீரமைப்புக்காக உதவிக்கரம் நீட்டுமாறும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டது. எக்வாடோர் முன்னாள் அதிபர் லெனின் மோரனோவுக்கு கையூட்டு பெற்ற குற்றச்சாட்டில் 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2017 முதல் 2021 வரை அதிபராக இருந்த மோரேனோ சீன நிறுவனம் ஜினோ ஹைட்ரோ மூலம் கட்டப்பட்ட நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் அணை திட்டத்தில் கையூட்டு பெற்றதன் தொடர்பில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சைன் ஹைட்ரோ இந்த திட்டத்திற்காக 76 மில்லியன் அமெரிக்க டாலர் கையூட்டு வழங்கியதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இது திட்டத்தின் மொத்த செலவில் 4 விழுக்காடாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருட்ஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் அங்கத்தில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 70ஆம் ஆண்டு பாடல்களை தொடர்ந்து நாம கேட்க போறோம். விருப்ப பாடல்களை எங்களால கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தமே வேண்டாம். மீண்டும் 3 மணி தொடங்கி 4 மணி வரையிலும் தாராளமா நீங்க வந்து அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். சரி, இப்ப வாங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில் தொடக்கமாக TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுசிலா அவர்களுடைய பாடலை கேட்கலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம 20ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு யாருடைய பாடல்களை வந்து நாம கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சுளா விஜயகுமார் அவர்களுடைய பாடல்களை தாங்க நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாடல் தொகுப்பு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா தாராளமா எங்களோடும் நீங்க அழைத்து பேசலாங்க. உங்களோட பேச நாங்க இந்த பக்கமா ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாடல் தேர்வு, யாரு பாடல் தேர்வு ராஜமாணிக்கம் அவர்கள் கொடுத்த பாடல் தொகுப்பை தான் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, மஞ்சுளா விஜயகுமார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாத்தீங்கன்னா 1969 சாந்தி நிலையம்ல நடிச்சிருந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆரோடு பார்த்தீங்கன்னா ரிஷா காரன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளில் அவங்க வந்து 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து இன்னொன்று சில விஷயங்களை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க பாடல்களை கேட்டு வரலாம்.

அவர்களுடைய பாடல்களை நம்ம கேட்டுருக்கோம். திரையில ஒரு அழகான கதாநாயக நம்மை கவர்ந்த மஞ்சுளா விஜயகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திரைக்கு வெளியிலும் அவங்களை சுற்றி இருந்தவர்களிடம் அதே அன்போடு அக்கறையோடு தான் பெரும்பாலும் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நேர்காணல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிப்பு துறைக்கு வர்றது அப்படின்றது என்னுடைய எண்ணத்துல அதிகமாக இருந்ததில்லை, பிறகுதான் வந்து சரி நடிக்க வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சினிமா துறையே ஒரு குடும்பமாக பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருந்த மஞ்சுளா பார்த்தீங்கன்னா, அவங்க நடிப்பால மட்டுமல்ல அவங்களுடைய மனிதநேயத்தாலும் பலருடைய மனசுல வந்து நிறைய இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இன்றைய பாடல் தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்றைக்கு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் அவர்கள் கொடுத்த பாடல் தொகுப்பை தான் நாம பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், நாம கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், நம்ம ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேர்களும் எங்களோட அழைத்து பேசலாம். இப்ப வாங்க, அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்துல இருந்து நம்ம பாடலை கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஜெயா அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம்மா, பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு இந்த மாதிரி எழுவதில் உள்ள பாடல்னா ரொம்ப பிடிக்கும். இரவுலையும் பாட்டு கேப்போன, எப்போதும் ரேடியோ தொடர்ந்துதான் இருக்கும். எனக்கு வந்து பிடிச்ச பாடல்லாம் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தேர்ந்தெடுத்து பாடல கொடுத்தவங்களுக்கு ராஜேஸ்வரி ராஜமணிக்குமா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வார வாரம் சனிக்கிழமை 2 மணிக்கு போடும் பாடல் அனைத்தும் ரொம்ப அருமையா இருக்கு அஸ்வினி.
0: ரொம்ப நன்றிமா அழைத்து இது எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு. அடுத்த பாடல் இப்ப கேட்கலாமா?
1: கேட்கலாம் அஸ்வினி, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

யாக முகக்கவரி அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமுவார் சபு வலியுறுத்தினார். இதனிடையே வரும் திங்கட்கிழமை புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறவுள்ள 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் பொதுமக்கள் தற்போது நிலவும் புகைமூட்டத்தின் பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள N95 முகக்கவரியை அணியுமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பட்டேல் அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கேற்ப இந்த நடவடிக்கை உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை தேசிய நாள் அணிவகுப்பின் போது உயர் பாதுகாப்பையும் கொண்டாட்டங்கள் சீராக நடைபெறுவதையும் உறுதி செய்வதற்காக 2354 காவல்துறையினர் அணி திரட்டப்பட்டுள்ளதாக புத்ராஜயா காவல்துறை தலைவர் ACP ஐடிஷா முகமது கூறினார். இது வியூக இடங்களில் நிலையான கட்டுப்பாட்டையும் போக்குவரத்து கட்டுப்பாட்டையும் உள்ளடக்கியது என்றார் அவர். நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 2426 உயர்ந்துள்ளதாக தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. மேலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 626 உயர்ந்துள்ளது. அதேவேளை காணாமல் போன வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 517 நீடிப்பதாக அது கூறியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நார்வே மன்னர் ஹால்டன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரை வலிமையான, பெருமைமிக்க, மிகுந்த மரியாதைக்குரிய மனிதர் என டிரம்ப் வர்ணித்துள்ளார். நார்வே அரசு குடும்பத்தினருக்கும் நார்வே மக்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்த அவர் ஹரடனின் மறைவு பேரிழப்பு என சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். விளையாட்டு தேசிய உள்ளரங்கு சைக்கிள் பந்தய வீரர் டத்து முகமது அசிசுல் அஸ்னி அவாங்கின் திட்டங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவரது சேவைகளுக்கும் பங்களிப்புகளுக்கும் மதிப்பளிக்கப்படவில்லை என்றும் எழுந்துள்ள குற்றச்சாட்டு பொறுப்பற்ற செயல் என தேசிய விளையாட்டு மன்றம் MSN தெரிவித்தது. 2028 லாஸ் ஏஞ்சலஸ் உள்ளிட்ட அவரது எல்லா திட்டங்களுக்கும் MSN தொடர்ந்து முழு ஆதரவு வழங்குவதாக அது கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசை மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நாம சில பாடல்களை கேட்ட பிறகு நீங்களும் எங்களோடு வாழ்த்து சொல்லும் அங்கத்தில் இணையலாம். நீங்க வாழ்த்து சொல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு அழைக்கலாம். 3322825 3 3 அல்லது 4 7 6 8 உங்களோடு பேச ஆவலோடு காத்திருக்கோம்.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: என்பார்கள் ஓஹோ என்பார்கள் லிங்கம், சுவைத்த எல்லாரும் கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலை.
0: 90 ஆண்டிலே லிங்கம்ஸ்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜெய அழைத்து இருக்காங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். நீண்ட விடுமுறை என்ன திட்டம் எல்லாம் வைத்திருக்கீங்க?
1: எங்கேயும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஏன்னா மகளுக்கு லீவு கிடைக்கலமா.
0: அட்டட்டா, ஓ சரி, பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: வேல் படத்துல இருந்து
0: 1000 ஜன்னல் வீடு.
1: நிச்சயமா
0: சொல்லுங்கம்மா.
1: ஓகே, நேத்து வந்து தம்பி மகனுக்கு பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு. இன்னைக்கு வந்து அவரு கல்யாணம் பண்ற போ பொண்ணுக்கு பிறந்த நாள்.
0: சரி,
1: ஓகே. இல்ல, அவங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்க குடும்பமே சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றோம். நாளைக்கு ஒன்னும் ஸ்பெஷலான டேனா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் பதிவு நாள்.
0: அட்டடா, எல்லாம் வரிசையா வருது.
1: அடுத்து 3 நாள், அது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நினைக்கிறேன் நேத்துல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. இன்னைக்கு எப்படியாவது சொல்லுங்க, நீ கேளுங்கம்மா, எல்லாரும் கேளுங்க, நான் கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். கடைசி ரொம்ப சந்தோஷமா.
0: நிச்சயமா, மிக்க நன்றிமா. அழைத்த மிக்க
1: நன்றிமா. நன்றி.

0: வணக்கம் அஸ்வினி, நான் கோகிலா கோகிலர் பேசுறேன்.
1: கோகிலா சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: எனக்கு இதயம் முரளி படுத்தது தங்கமே தங்கமே அந்த பாட்டை ஒரு கவிதையோட வாழ்த்து சொல்லலான் இருக்கேன்.
1: நிச்சயமா சொல்லுங்க உங்க வாழ்த்து.
0: வாழ்நாள் முழுவதும் இதே அன்பும் மகிழ்ச்சியும் நீடித்து வாழ மாமா திருச்சந்திரன், அலைஸ் கணேசன், அத்தை திருமதி மகேஸ்வரி அவர்களின் மகள் இந்துமதி அவர்களுக்கும், அங்கிள் திரு விஜயன், அன்டி திருமதி இன்பகலா அவர்களின் மகன் சைமன் விக்டர் அவர்களுக்கும் நாளைக்கு 30ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. மணமகள் இந்துமதி, மணமகன் சைமன் விக்டர் இருவருக்கும், டைப்பிங் தாமஸ் ஹேமஸ் அப்பா திரு எம் எஸ் ராஜு கோயிந்தர், அம்மா திருமதி துரையம்மா, கோகிலா கோயிந்தர் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் ஹாப்பி மேரேஜ் டே விஷ் பண்ணிட்டு இந்த பாடலை அவங்களுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
1: நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
0: நன்றி அஸ்வினி.

0: தம்பிக்கின் மறுபெயர் லிங்கம்.
1: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
2: சமையல் பிரமாதம்.
3: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
4: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
5: கோகிலவாணி டைப்பிங்ல இருந்து பேசுறமா.
6: கோகிலவாணி சொல்லுங்கம்மா, யாருக்கு வாழ்த்து சொல்ல அழைத்திருக்கீங்க?
5: இன்றைக்கு வந்து தங்கைக்கு பிறந்த நாள், கடைசி தங்கை.
6: சரி,
5: அப்புறம் 31 வந்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிறந்த நாள்.
6: அட்டட்டா, அப்ப எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பிறந்த நாள்னால ஒரே அழைப்பிலேயே வாழ்த்து சொல்லிடலாம்.
5: எல்லாருக்கும் இந்த மாசம் எல்லாருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப பேருக்கு பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு.
6: அட்டட்டா,
5: அதாம்மா.
6: சரி, மன்னிச்சேவா அவங்களுக்காக. ஆமாமா,
5: ரொம்ப அழகா இருக்கீங்க.
6: நன்றிமா.

0: வணக்கம். என் பேரு பூரணி.
1: பூரணி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க? யாருக்கு வாழ்த்து சொல்ல அழைச்சிருக்கீங்க?
0: அஸ்வினி தானே பேசுறீங்க?
1: ஆமா, அஸ்வினி தான் பேசுறேன்.
0: இன்னைக்கு அம்மாக்கு வந்து பிறந்த நாள், 71 வயசு அவங்களுக்கு. அப்ப வந்து நான் அப்புறமா ட்ரை பண்ணலாம் நினைச்சேன், இப்ப ட்ரை பண்ண கிடைச்சிருச்சு.
1: சரி, அம்மாவுக்காக என்ன பாடலை கேட்க போறீங்க?
0: ஒரு வானுக்கு ரெண்டு தீபங்கள், அந்த பாட்டு அம்மாக்கு நான் விரும்பி கேட்கறேன்.
1: நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம். அம்மா என்ன பரிசு கேட்டாங்க உங்ககிட்ட?
0: அம்மா எங்களுக்கு ஒண்ணும் கேக்கல, அவங்க நாங்க அவங்களுக்கு அவங்க சமைச்சு கொடுத்துருக்கோம். நைட்டு ஈவினிங் போல செலிபிரேஷன் செய்யற கொஞ்சமா.
1: சரி சரி, நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம்.
0: அம்மா, தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.

0: ஹலோ வணக்கம் அஸ்வினி.
1: வணக்கம்.
0: தனபாக்கியம் பேசுறேன் அஸ்வினி. நலமா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசி எத்தனையோ மாசம் ஆச்சுப்பா.
1: எத்தனையோ மாசம் ஆயிடுச்சு. அது நல்லமா இருக்கோம்மா. சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன்மா. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டுச்சு. என்ன சமையல் இன்றைக்கு?
0: இன்னைக்கு நான் சைவம் சாச சொத்துலாம் சாப்பிட்டேன்.
1: சரி சரி சரிமா. சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல அழைத்திருக்கீங்க?
0: அக்காவுக்கு, ரெண்டு பேருக்கு. ஒருத்தவங்களுக்கு 22ஆம் தேதி பிறந்த நாள் முடிஞ்சிச்சு. அவங்க பேர் அஞ்சலி. இன்னைக்கு ஒரு அக்கா, அவங்க பேர் மகேஸ்வர். அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி பாடல் கேட்கறேன். எனக்கு புது பாடல் தெரியாது அஸ்வினி, நீங்க ஒரு நல்ல பாடலாம் போட்டுருங்க.
1: நிச்சயமா நிச்சயமா. பிறந்த நாள் சார்ந்த பாடலையும் ஒளிபரப்பிடுவோமா?
0: போட்டுருங்க.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமிலேயே விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: வணக்கம்மா.
4: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: மணிமாறன் நீலா இருந்து பேசுறமா.
4: மணிமாறன் சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல அழைத்திருக்கீங்க?
3: ஆமா, ரெண்டு பேர்த்துக்கு வாழ்த்து சொல்லணுமா? ஓகே. தம்பி சின்னமா மகனோட மகள், அவங்களுக்கு 21 வயசு பிறந்த நாள், பேர் அனுஷா. அவர் அவங்க அப்பா பேர் வந்து பெரியசாமி சரஸ்வதி தம்பதியினர். இன்னைக்கு பாட்கிளாங்களா விருந்து வைக்கிறாங்க, 21 வயசு செலிப்ரேஷன். அப்புறம் அடுத்ததுமா என்னோட பாலிய நண்பர் தமிழரசன் கிருஷ்ணமா, அவர் மகனுக்கு கல்யாணமா நாளைக்கு. அவரு மகனோட பேர் வந்து தனசீலன் சிவலட்சுமி. அவங்க திருமணம் வந்து நாளைக்கு காலையில நீலாய் கோயில நடக்குதுமா.
4: நிச்சயமா, அடுத்ததா பாடல கேட்கலாம். என்ன பாடல கேட்க விரும்புறீங்க?
3: நல்ல சிறப்பான பாடலா போடுங்கம்மா, எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுற மாதிரி.
4: நிச்சயமா, அடுத்ததா பாடல கேட்கலாம். ரொம்ப நன்றி.
3: நன்றிமா, தேங்க்யூமா, பாய் பாய்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: இசையும் இசை மங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. இன்றைக்கு ஒளிபரப்பான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக தீரா இசையில் சசி உங்களோடு பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியையும் கேட்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை நாம கேட்டு வரலாம்.
1: I didn't know that.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேபாளம் சீனா எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் நிலச்சரிவுகளைத் தொடர்ந்து சீனாவின் திபெத் தன்னாட்சி வட்டாரத்தில் உள்ள டர்ச்சென் பகுதியில் இருந்த மலேசியர்கள் பாதுகாப்பாகவும் நல்ல உடல்நிலையுடனும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்திலிருந்த 55 மலேசியர்களை இதுவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று புஸ்மா புத்ரா கூறியது.

இலவச போக்குவரத்து சேவையை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அந்த சேவை பொதுமக்களின் பயணத்தை எளிதாக்குவது மட்டுமின்றி புத்ராஜயா ஏரியில் குடும்பத்தினருடன் இனிமையான பயண அனுபவத்தை பெறவும் வாய்ப்பளிக்கும் என்று தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் கூறினார். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா நாட்டின் வேளாண்மை துறைக்கு புதிய தொடக்கத்தை வழங்கக்கூடியதாக அமையும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபு நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் வேளாண் உணவுத்துறையின் நிலைத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை சிரடாங் மைப்ஸில் நடைபெறும் மகாவை ஒட்டி ஏறக்குறைய 8 பில்லியன் மதிப்புள்ள 121 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டத்துஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். அந்த தொகையில் சுமார் 4 பில்லியன் ரிங்கே சீனாவுடனான ஒத்துழைப்பை உள்ளடக்கியது என்றார் அவர். விளையாட்டு புப்பந்து. நாட்டின் முன்னணி இரட்டையர் ஆட்டக்காரர்கள் ஏரன்ஷியாவும் சோவோயிக்கும் அடுத்த மாதம் நடைபெறும் ஆசிய போட்டிக்கு பிறகு மீண்டும் இணைந்து களமிறங்குவார்கள் என்று மலேசிய பூப்பந்து சங்கம் BAM செயல்திறன் குழு தலைவர் டத்துஸ்ரீ லீ சாங்பே உறுதிப்படுத்தியுள்ளார். தொடர்புடைய தரப்பினருடனான நேரடி கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இன்று சனிக்கிழமை திரா இசையில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 8 மணி வரைக்கும் கண்டிப்பா நீங்க இன்று கேட்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே பிடிக்க போகுது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி. தொடக்க பாட்டு வாங்க, அந்த நிலாவை போய் பிடிச்சிட்டு வருவோமா? முதல் மரியாதை திரைப்படத்துல இருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:27. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:27.
2: சிறுகதை தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க சனிக்கிழமை 7:15.
3: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
4: அதுதான் இதுவோ
3: அனலாக கொதித்தது இந்த மனது.

இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் பக்கமா இருக்கீங்களா? அங்கேயும் வாங்க, அங்க விருப்ப பாடல்கள் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல அழைத்து விருப்ப பாட்டு நான் கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமாக அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து பேசுங்க. உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்னன்னு சொல்லுங்க. இப்ப இந்த பாட்டு கேட்கணும்னு தோணுது, ஒளிபரப்புவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டோம்னு சொல்ல மாட்டோம்ல, ஒளிபரப்புவோம். அழைத்து பேசுங்க. தொடர்ந்து அடுத்த பாடல், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது.

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09017919.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

0: கேஜேசுதாஸ் குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். அழைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பாக்கலாம் யாருன்னு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சசி. கீதா பேசுறேன். சசி,
0: கீதா எங்க இருந்து பேசுறீங்க? அந்த பாட்டு கண்டிப்பா ஒளிபரப்புறோம், ஆனா நீங்க வாகனத்தை ஓட்டிக்கிட்டே இப்ப பேசுறீங்க பாருங்க, தப்பு.
1: நான் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு பேசுறேன், ஆனா நான் காட்டுல குளிச்சுட்டு போட்டு பேசிட்டு இருக்கேன்.
0: நன்றி நன்றி, உங்களோட பேசினதே ரொம்ப மகிழ்ச்சி. கீதா
1: நன்றி
0: நன்றி நன்றி. நீதானா நீதானா அன்பே, நீதானா யாருக்கு?
1: எங்க ஹஸ்பண்டுக்கு தான், வேற யாருக்கு? என்னோட ஹஸ்பண்டுக்காகவும், என்ன மாதிரி பேசிக்கிற எல்லா ஹஸ்பண்ட் வைஃப்காகவும் இந்த பாட்டு ரெடிகேட் பண்றேன்.
0: சரி, பாத்து போங்க, தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு.
1: ஓகே, நன்றி சசி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

0: கேஜி யேசுதாஸ் குரலில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம் கேட்டிருந்தோம். தீரா இசையில் இன்னும் இன்னும் இனிமை சேர்க்க நிறைய பாடல்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. சரி, அடுத்து யாருன்னு பார்க்கலாம். அழைப்புல வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சசி.
0: என்ன பாடம் சொல்லி கொடுக்கறீங்க?
1: கணித பாடம்.
0: சரி, பள்ளி விடுமுறை எங்கேயும் போகலையா? சுற்றுலா எங்கேயும்
1: எங்கே போல? ஏன்னா மகளுக்கு வந்து எஸ்பிஎம் தேர்வு, அதனால அவங்களுக்கு இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுனால எங்கேயும் போல.
0: சரி,
1: முடிஞ்சு போலான்னு இருக்கும். கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல், அந்த மோகன் நடித்த படம் நடிக்கிறேன். படம் பேர் யாரும் இல்ல. கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் அந்த பாட்டு. இப்பதான் ஒரு வெளியே போயிட்டு இருக்கோம். இப்பதான் மழையே பெய்யுது, வெளியே போறதுனால வெளியே போயிட்டு இருக்கோம்.
0: சரி, பாத்து போங்க, பாடலை கேட்டுட்டே போங்க.
1: ரொம்ப நன்றி சசி.

0: தேசியதின சிறப்பு சிறுகதை மலேசியா. தயாஜி எழுதிய சிறுகதைக்கு மின்னலின் நிர்வாகி எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு.
1: மக்களின் அலறல் சத்தமும் துப்பாக்கி சூடும் வெடிகுண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கும் சத்தமும் தவிர மற்ற எதுவும் எங்களுக்கு பிடிபடவில்லை. திடீர் திடீரென தோன்றும் வெளிச்சங்களில் என்ன வெடித்தது என்பதை கூட எங்களால் பார்க்க முடியவில்லை. மக்களின் பீதி கலந்த முகங்களும் ஈசல் போன்ற அடையாளம் தெரியாத கூட்டத்தின் ஓட்டமும் தான் எங்களுக்கு அறிகுறியாக தெரிந்தது.
0: சனிக்கிழமை 7:15 மலேசியா சிறுகதையாக உங்களோடு பேசும்
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது மாலை மணி 4:49 ஆகிவிட்டது. சரி, டீனோ வந்து நளினி, கோபின், மிருதுளா இவர்களுக்காக வந்து ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். இப்ப சுமேசி போட் பயணத்துல இருக்கோம், தலைநகர்ல இருந்து அங்க போயிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க இந்த 80-ஆம் ஆண்டு பாடல்கள் தான் எங்களுக்கு ரொம்ப துணையா இருக்கு அப்படின்னு டிக்டாக் பக்கமா பதிவு செய்திருக்கின்றனர். சரி, பார்த்து போங்க, பாடலை கேட்டுட்டே போங்க. நீங்க கேட்ட பாட்டு ரொம்ப அருமையான பாடல், இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டோம். அவ்வளவு நல்ல வரிகள் கொண்ட பாடல், அப்புறம் நல்ல மெலிசியான பாட்டு இது. கே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரலில் அடுத்து அந்த பாட்டு வருது. புது கவிதை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், தீரா இசையில்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

நேபாள் பெருவெள்ளம். மலேசியர் 55 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை நீடிக்கிறது. தேசிய நாள் கொண்டாட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் முகக்கவரை அணிய வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடக்கமாக நேபாள் வெள்ளம் நிலச்சரிவு நிலவரம். சீனாவின் திபெத் தன்னாட்சி வட்டாரத்தில் உள்ள டர்ச்சேன் பகுதியில் இருந்த மலேசியர்கள் பாதுகாப்பாகவும் நல்ல உடல்நிலையுடனும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை தொலைத்தொடர்பு தடங்கல்கள் காரணமாக மேலும் 36 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகம் தொடர்புடைய 36 மலேசியர்களை தொடர்பு கொள்வதற்காக சீன அதிகாரிகளுடனும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடனும் இணைந்து பணியாற்றி வருவதாக விஸ்மா புத்ரா கூறியது. இருப்பினும் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் இருந்த 55 மலை

0: அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். சிலர் அன்பார் சூதாட்ட நடவடிக்கைகளின் தலைவர் என்கின்றனர், ஆனால் அதில் உண்மையில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டில் சூதாட்ட நடவடிக்கைகளை குறைக்கும் நடவடிக்கையாக குலுக்கல் முறையை நடப்பு அரசாங்கம் வெற்றிகரமாக குறைத்துள்ளதால் முந்தைய அரசாங்கம் செயல்படுத்திய கொள்கைகளை முன்னிறுத்தி தம்மை குறை கூற இயலாது என்றார் அவர். வரும் திங்கட்கிழமை புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறவுள்ள 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் பொதுமக்கள் தற்போது நிலவும் புகைமூட்டத்தின் பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள N95 முகக்கவரையை அணியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை உள்ளது என்று தொடர்பு அமைச்சரும் தேசிய நாள் கொண்டாட்டத்துக்கான முதன்மை செயற்குழு தலைவருமான டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். மேலும் தேசிய நாள் அணிவகுப்பில் பங்கேற்கும் 10,000 மேற்பட்டோரின் உடல் நலத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கும் N95 முகக்கவரை வழங்குவதற்கான அணுகுமுறையும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை தேசிய நாள் அணிவகுப்பின் போது உயர் பாதுகாப்பையும் கொண்டாட்டங்கள் சீராக நடைபெறுவதையும் உறுதி செய்வதற்காக 2,354 காவல்துறையினர் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது வியூக இடங்களில் நிலையான கட்டுப்பாட்டையும் போக்குவரத்து கட்டுப்பாட்டையும் உள்ளடக்கியது என்று புத்ராஜயா காவல்துறை தலைவர் ACP ஐடி ஷமுகமட் கூறினார். பொதுமக்கள் முன்கூட்டியே வருமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். சொந்த பாதுகாப்பு, குழந்தைகள், உடைமைகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். 80,000 மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படும் அணிவகுப்பு நடைபெறும் இடத்திற்கு ஆபத்தான ஆயுதங்கள் எதையும் கொண்டுவர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. சரவா ஸ்ரீஆமானில் காற்று மாசு மிக ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. இன்று காலை மணி 9 வரை அங்கு காற்று தர குறியீடு 221 அதிகரித்துள்ள வேளை நாட்டில் மற்ற 28 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறையின் மேம்பாட்டு பிரிவு துணை இயக்குநர் அசூரி அசிசா சைடோன் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். அதேவேளை நாடு முழுவதும் 29 இடங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் பதிவாகி உள்ளது. தீபகற்ப மலேசியாவை பொறுத்தவரை சுங்கைபத்தானி, லங்காவி, அலோஸ்தார், சபராங்பராய், சபராங்ஜயா, குவாலலம்பூரில் செராஸ், பத்முடா, புத்ராஜயா ஆகிய பகுதிகளில் காற்று தர குறியீடு 150 மேல் பதிவாகியுள்ளது. 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவுக்கு செல்பவர்கள் தற்போது நிலவும் புகைமூட்டம் வெப்பம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகக்கவரி அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமுமட் சபு வலியுறுத்தினார். ஏனெனில் பள்ளி விடுமுறை வார இறுதி நாள்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீமுமட் சபு மகாவை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்த பின்னர் ஊடகத்தாரிடம் பேசினார். இவ்வாண்டு 2 கட்ட இலக்கவியல் கட்டமைப்பு ஜெண்டேலா திட்டத்தை செயல்படுத்த சபா சரவா உட்பட நாடு முழுவதும் 1,000 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாடு முழுமைக்குமான விரிவான அதேவேளை வலுவான இணைய சேவையை உறுதி செய்யும் நடவடிக்கையாக அச்செயலாக்கம் அமைவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். 2 கட்ட ஜெண்டேலா திட்டத்தின் கீழ் மொத்தம் 2,700 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள வேளை இவ்வாண்டின் முதல் கட்ட செயலாக்கத்திற்கு 1,000 இடங்களை தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் இணைய கட்டமைப்பையும் வேகத்தையும் வலுப்படுத்தும் முனைப்பாக அரசாங்கம் MCMCயுடன் இணைந்து ஜெண்டேலா திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: இந்திய அதிகாரிகள் சீனா நேபாளத்தையொட்டிய

0: எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த புதன்கிழமை திபெத் நேபாள் எல்லையில் பனிப்பாறை சரிவினால் ஏற்பட்ட பெருவள்ளத்தை தொடர்ந்து அங்கு கண்காணிப்பு மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் மடன் கௌஷிக் தெரிவித்தார். இதனிடையே காலநிலை மாற்றத்தை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள பனிப்பாறைகள் உருகும் நிலையில் பேரழிவுகளின் ஆபத்து அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் நடப்பு ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எண்ணெய் விற்பனை மூலம் கிடைத்த 7.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை மத்திய வங்கிக்கு மாற்றியுள்ளது. இந்த நிதி ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான அரசின் வெளிநாட்டு நாணய செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இருக்கும் என ஈரான் எண்ணெய் அமைச்சு கூறுகிறது. மேலும் அமெரிக்க கடற்படை முற்றுகையால் எண்ணெய் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் 2026-27 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட இலக்கை நிறைவு செய்யும் வகையில் எண்ணெய் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்வாடோர் முன்னாள் அதிபர் லெனின் மொரோனோவுக்கு கையூட்டு பெற்ற குற்றச்சாட்டில் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2017 முதல் 2021 வரை அதிபராக இருந்த மொரேனோ சீன நிறுவனம் ஜீனோ ஹைட்ரோ மூலம் கட்டப்பட்ட நாட்டின் மிகப்பெரிய நீர்மீன் அணை திட்டத்தில் கையூட்டு பெற்றதன் தொடர்பில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜீனோ ஹைட்ரோ இந்த திட்டத்திற்காக 76 மில்லியன் அமெரிக்க டாலர் கையூட்டு வழங்கியதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இது அத்திட்டத்தின் மொத்த செலவில் 4 விழுக்காடாகும். கொலம்பிய அரசாங்கம் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் மீட்பு சீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவு வழங்கவும் பொகோத்தாவில் மாபெரும் இரங்கல் நிகழ்ச்சியை நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ பொதுமக்கள் நன்கொடைகளை வழங்குமாறும் கொலம்பியாவின் சீரமைப்புக்காக உதவிக்கரம் நீட்டுமாறும் அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. இதனிடையே அதிபர் எப்ராடோ டேலா எக்ஸ்பரேலா கலி நகருக்கு சென்று அதிகாரிகளையும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்தித்தார். கடந்த ஆகஸ்ட் 10 நாள் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் கொலம்பியாவின் வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய நிலநடுக்கங்களில் ஒன்றாகும். நாட்டின் 32 மாகாணங்களில் 16 பகுதிகள் பாதிக்கப்பட்டதுடன் 196,000 குடும்பங்கள் மிகப்பெரும் பாதிப்பை எதிர்கொண்டனர். நேபாள் பெருவெள்ளம் மலேசியர் 55 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை நீடிக்கிறது. தேசிய நாள் கொண்டாட்டத்துக்கு வரும் பொதுமக்கள் முகக்கவரி அணிய வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: சமையல் செய்திடும் வேளையில்
2: என்னமோ சொல்ல வரீங்க?
1: பனிச்சுமையிலும் மகிழ்வா என்றார்.
2: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தீரா இசையில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பாடல்கள் காத்துக்கொண்டு இருக்கின்றன. அப்புறம் 6 மணிக்கு பிறகு வந்து உங்களிடம் கேட்பதற்காக கேள்விகள் இருக்கின்றன. சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்களும் அழைத்து பதிலை சொல்லலாம் 6 மணிக்கு பிறகு. சரி, அருண்மொழி கொண்டு வரும் பாட்டு அடுத்து வருது. நான் என்பது நீ அல்லவன். பரவாயில்ல, பாடாதீங்க, பாட்டை கேட்டுருவோன்றீங்க, எனக்கு தெரியுது. சரி, வாங்க பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசை.

0: தரமான புது புது சமையல் பொருள்கள் சந்தைக்கு வரும்போது உங்கள் வசமாக லிங்கம்ஸ் என்றுமே தயார். சிறப்பு தன்மையுடன் லிங்கம்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் மேலும் சிறக்கும், அது உறுதி. லிங்கம்ஸ்.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
2: நான் வெளியூர்ல இருந்தேன். நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
3: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

திர இசையில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்னும் இரண்டு நாட்களில் நம் நாட்டு தேசிய தினத்தை கொண்டாடப் போகின்றோம். வீட்டில் வாகனத்தில் இசைக்கொடியெல்லாம் இந்நேரம் பறக்க விட்டுருக்கணும், மறந்துடாதீங்க. எப்போதுமே நம் நாட்டிற்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் இந்த ஒரு நம்முடைய அந்த பற்று, அப்புறமா அந்த பாசம், அன்பு இந்த தேசிய தினத்தை அன்று வந்து நிறைய வெளிப்படுத்துவோம். அது மட்டும் இல்ல, எங்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் நம் நாட்டிற்கு எப்ப வருவோம் அப்படின்னு பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா எங்கதான் போனாலும் சொந்த ஊர் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமாங்க. இங்குள்ள உணவா இருந்தாலும் சரி, இங்குள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பல நாடுகளில் கிடைக்கக்கூடாத வகையில் கூட இருக்கும். நல்ல நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நம் மலேசிய நாட்டில் பிறந்தது. சரி, தொடர்ந்து பாட்டு வருது. பாடலுக்கு பிறகு நிறைய பேசலாம். இணையம் வாயிலாக இருந்தீங்கன்னா சொல்லியிருந்தோம், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வாங்க, அங்கேயும் பேசுவோம்.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட
0: சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம் 90ஆம் ஆண்டிலே
2: லிங்கம்.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, மாலை 6 மணிக்கு பிறகு சொல்லியிருந்தோம்ல, நீங்களும் அழைத்து பங்கெடுக்கக்கூடிய வகையில் அங்கம் காத்துக் கொண்டிருக்கிறது. 2 கேள்விகள் இருக்கின்றன, சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள். பதில் தெரிந்த உடனே அழைத்து பேசணும். 6 மணிக்கு பிறகு அது என்ன கேள்வின்னு சொல்றோம். அடுத்து வரக்கூடிய பாடலுக்கும் அந்த முதல் கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எஸ் ஜானகி குரலில் இந்த படக்காட்சியில் நடிகை அம்பிகா இருப்பாங்க. அப்ப முதல் கேள்வி அப்புறம் நடிகை அம்பிகா சம்பந்தப்பட்டு தான் வரப்போகுது. சரி வாங்க, முதல்ல இந்த பாடலை கேட்போம். பாடவா உன் பாடலை, அதனை தொடர்ந்து மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்தும் பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசையில்.

மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடல். அது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாட்டின் இந்த சுதந்திர தினமான ஆகஸ்ட் 31 தேதி பிறந்த மலேசியர்களை கொண்டாடும் வகையில் வந்து சம்புத்தன் மெர்டேகா மலேசியா எனும் சிறப்பு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. 31 பிறந்தவங்களா நீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா போகணும். மலேசிய தேசிய ஆவண காப்பகத்துடன் இணைந்து தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அதுவே சுதந்திர தின பகிர்வை நினைவு கூறுவதுடன் நாட்டு பற்றை வளர்க்கவும் அமைதியான தேசத்தை கட்டமைத்த முந்தைய இந்த தலைமுறையினரின் தியாகங்கள் போற்றவும் இந்த நிகழ்ச்சி இருக்க போகின்றதாம். சரியாக 31 திங்கட்கிழமை காலை 10 கோலாலம்பூரில் உள்ள துன் உசேன் ஒன் நினைவகத்தில் இங்கு நடைபெறவிருக்கின்றது. ஆகவே ஆகஸ்ட் 31 பிறந்தவர்கள் இக்கொண்டாட்டத்தில் திரளாக பங்கேற்க அழைக்கப்படுகிறார்கள். போக மறந்துடாதீங்க திங்கட்கிழமை காலை 10 தொடர்ந்து பாட்டு மனோ சித்ரா குரலில் கேட்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனலத்தா குரலில் பாடலை கேட்டிருந்தோம். சரி, 6 மணி செய்திக்கு முன்னதாக வந்து அடுத்து என்ன பாட்டு, விஜய், தளபதி விஜய் நடித்த திரைப்படத்துல இருந்து தான் பாட்டு வருது. 90ஆம் ஆண்டு திரைப்படம், விஜய் சுவலட்சுமி நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு இனிமையான பாடல். அதற்கு முன்னதாக இந்த பாடலை வந்து யாரு கேட்டிருக்கா அப்படின்னா, மணிமாறன், பத்து கேஃபில் இருக்கும் மணிமாறன் அவருடைய மனைவிக்காக கேட்டிருக்கின்றார். மனைவியின் பெயர் உஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனைவியிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை, சில மன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த பாடலை அவருக்காகவே நான் வந்து கேட்டுக்கிறேன், எப்படியாவது ஒளிபரப்புங்க. இந்த பாடலை கேட்ட பிறகு கண்டிப்பாக மனைவி என்னோடு பேசுவாங்க, அந்த நம்பிக்கை இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க உஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு, மணிமாறன் உஷா. கண்டிப்பாக இப்போ நிகழ்ச்சியை கேட்பீங்கன்னு தெரியுது. அந்த பாட்டு கேட்ட பிறகு உடனே என்ன செய்யணும், போயிட்டு உங்கள் கணவர் மணிமாறனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு மறப்போம் மன்னிப்போம், அதுதானே வாழ்க்கை. சரி வாங்க, உங்களுக்காகவே பாட்டு வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். தீரா இசை.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மாநில அளவிலான தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜோஹர் காவற்படை 1529 உறுப்பினர்களையும் அதிகாரிகளையும் களமிறக்கியுள்ளது. அவர்கள் அனைவரும் நாளை தொடங்கி செப்டம்பர் 1 வரை தேசிய நாள் கொண்டாட்டம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வர் என ஜோஹர் காவற்படை தலைவர் டத்து அப்துல் ரஹ்மான் அர்சா தெரிவித்தார். காவற்படை உறுப்பினர் அனைவரும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வர் என அவர் கூறினார். கோலாலம்பூரிலும் இதர 7 மாநிலங்களிலும் இன்றிரவு 7 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்வதோடு பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா தெரிவித்துள்ளது. கிளந்தான், தெருங்கானு, பேரா, பஹாங், ஸ்லாங்கூர், ஜோஹர் ஆகிய மாநிலங்களில் உள்ள பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் புகை மூட்டத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சு பொது சுகாதார கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளது. இன்று காலை 8 மணி வரை 30 காற்று மாசு குறியீட்டு நிலையங்களில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்றதாக பதிவாகியது. சரவா சிரியா மாநில காற்றுத்தர குறியீடு 222 அதிகரித்துள்ளது. மலேசியாவில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ள ஒரே பகுதியாக இது உள்ளது. எனவே பொதுமக்கள் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. பெருவெள்ளம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலை

தாக்குதலை மேற்கொண்டதை தொடர்ந்து வெடிப்புகள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதில் சிக்கி 27 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கிடங்கில் வெடிப்பொருட்கள் இருந்த வேளை தீ விரைந்து பரவியதாக AFP தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீர இசை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். அதுக்கப்புறம் சொல்லியிருந்தோம்ல கேள்வி இருக்கின்றன, இரண்டு கேள்விகள் நீங்களும் அழைத்து பங்கெடுக்கலாம். சரி, கேள்வியை சொல்வதற்கு முன்னதாக முதல்ல இரண்டு பாடல்களை கேட்டுட்டு வந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் கொண்டு வரும் பாடல் அடுத்து வருது, அதனைத் தொடர்ந்து மன்னன் திரைப்பட பாடலும் காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9071719119.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
2: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
3: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
2: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
3: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
2: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
3: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
4: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடலை கேட்டிருந்தோம். மன்னன் திரைப்படத்தில் இருந்து சரி, இன்று வந்து உடன் பிறப்புகள் வைத்து தான் கேள்வி கேட்க போறோம். ஆகவே முதல்ல வந்து இரண்டு பேரும் இந்த நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கை, உண்மையாகவே அக்கா தங்கை. யாரு அப்படின்னா அம்பிகா ராதா. சரி, அம்பிகா ராதா சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் என்ன திரைப்படம்? முதல் படம் இருவருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, என்ன படமா இருக்கும்? அந்த படத்தின் பெயரை அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 மூன்று அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு அழைத்து என்ன பதில் சொல்லுங்க. சரியா சொல்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வைனாப்ஸ், இடியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01019712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: கேள்வி கேட்டிருந்தோம், அம்பிகா ராதா இருவருமே சேர்ந்து நடித்த முதல் படம் என்ன படம்னு கேட்டிருந்தோம். அழைப்புல என்னென்ன பதிலா வருதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். இப்போல இருந்து கலைச்செல்வி தான். விடை தெரிஞ்சதுனால அழைச்சேன்.
0: சொல்லுங்க.
1: விடை வந்து எங்கேயோ கேட்ட கதை. ரஜினிகாந்த் அம்பிகா ராதா நடிச்ச படம்.
0: சுரேஷ் பதில் தெரியுமா?
2: எங்கேயோ கேட்ட குரல்.
0: உறுதியா சொல்றீங்களா?
2: என்னங்க
0: உறுதியா சொல்றீங்களா இந்த பதிலான்னு?
1: சொல்லுங்க
0: அமுதா, என்ன பதிலா இருக்கும்?
1: எங்கேயோ கேட்ட குரல்.
0: எங்கேயோ கேட்ட குரல் படம் பாத்துட்டீங்க? அந்த படம்
1: ஒன்னும் பாக்கல.
0: பாக்காம எப்படி சரியா சொல்றீங்க? சொல்லுங்க. சாட் ஜிபிடியா?
1: இல்ல, கூகுள் சர்ச்.
0: சரி, நன்றி அழைத்ததற்கு. கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம்.
1: வணக்கம் கௌசல்யா ஐயா.
0: கௌசல்யா, என்ன பதிலா இருக்கும்?
1: எங்கேயோ கேட்ட குரல்.
0: எங்கேயோ கேட்ட குரல். சரி, பார்ப்போம் அந்த குரல் கேக்குதா இல்லையா, சரியா தவறானே.
1: அதே குரல் தான்.
0: கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: சொல்லுங்க புஷ்பராணி, அவரு சொன்ன பதில் சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? சரி, எங்கேயோ கேட்ட குரல் தான் சொன்னார் அவரும். சரி, கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம் பதில்
1: என்னன்னு.
0: சரி, அழைத்த நேயர்கள் யாருமே வேற பதில் சொல்லல. எங்கேயோ கேட்ட குரல், ஆமாங்க, அதுதான் சரியான பதில். 1982 வந்த திரைப்படம் ரஜினிகாந்த் அம்பிகா ராதா மூவருமே இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு, பாடலை கேட்டுருவோம், பாடலுக்கு பிறகு வரோம்.

மனு சுனலதா குரலில் பாடலை கேட்டிருந்தோம். வீரா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நடிகை அம்பிகா, ராதா இவர்கள் சேர்ந்து நடித்த திரைப்படம், முதல் திரைப்படம், நேயர்கள் அழைத்து பதிலையும் சொன்னீங்க. சரி, உடன் பிறப்புகள், ராதா அம்பிகா அக்கா தங்கை, அதே போல் இன்னொரு அக்கா தங்கை நடித்த திரைப்படத்தை பற்றி தான் அடுத்து கேட்க போறோம். ராதிகா அப்புறம் நிரோஷா, ராதிகா நிரோஷா நடித்த முதல் திரைப்படம் என்ன படம் அழைத்து சொல்லுங்க. திரும்ப சொல்றோம், ராதிகா நிரோஷா நடித்த முதல் திரைப்படம் என்ன படம், எத்தனாவது ஆண்டுல நடிச்சாங்க, அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னதாக பாட்டு வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் நல்ல ஒரு இனிமையான பாட்டு. கண்டிப்பா இந்த நேரத்தில், இந்த மாலை பொழுதுல இது கேட்கிறப்ப மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்க போகிறது. அதனைத் தொடர்ந்து ஹரிஹரன் குழுவினர் கொண்டு வரும் பாடலும் காத்துக்கொண்டிருக்கிறது. இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9071719119.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: ராதிகா நிரோஷா சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் என்ன படம்னு கேட்டிருந்தோம், என்ன பதிலாம் சொல்றாங்கன்னு பாக்கலாமா?
1: வணக்கம் சசி, வணக்கம் சந்திரன் கம்பம் கோளல்குள் போட்டிக்சன்.
0: சந்திரன் சொல்லுங்க, என்ன பதிலா இருக்கும்?
1: கை வீசம்மா, கை வீசு.
0: உறுதியா சொல்றீங்களா அந்த பதிலன்னு?
1: ஆமாங்க சசி, நல்ல நினைப்பு இருக்கு. ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரி படம்
0: படம் பாத்துட்டீங்க?
1: படம் பார்த்து ரொம்ப நாளா ஆயிட்டு, படம் பாத்துருக்கேன். நினைப்பு இருக்கு, நிரோஷாவும்
2: என்ன
0: பதிலா இருக்கும்?
2: கை வீசம்மா, கை வீசு.
0: படத்துல ராதிகாவும் நிரோஷாவும் என்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க?
2: அது எனக்கு சரியா தெரியல.
0: அப்ப நீங்களும் இணையமா? வணக்கம், யார் பேசுறீங்க? கௌசல்யா சொல்லுங்க, என்ன பதில்?
2: அக்னி நட்சத்திரம்.
0: அக்னி நட்சத்திரமா? உறுதியா
2: சொல்றீங்க?
0: மகிழ்ச்சி. சரி, நீங்க வந்து அக்னி நட்சத்திரம்னு சொல்லிருக்கீங்க, கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம் சரியா இல்லையானு.
2: நன்றி. வணக்கம்.
3: குணவதி பேசுகிறேன்.
0: குணவதி, என்ன பதில்?
3: கை வீசம்மா, கை வீசு. 1989.
0: கை வீசம்மா, கை வீசு. சரி, அக்னி நட்சத்திரமா ஏன் இருக்க கூடாது? ஏன்னா சில நேர்கள் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க ஏன் அது இருக்க கூடாதுன்னு.
3: ஏன்னா இப்பதான் சமீபத்தான் அந்த படம் நான் பார்த்துமே இருந்துச்சு, அதனால விட ஏதாவது இருக்கோன்றேன்.
0: சரி, அக்னி நட்சத்திரம் சில பேர் சொன்னாங்க. அக்னி நட்சத்திரத்துல ராதிகா நடிச்சிருக்காங்களா?
3: இல்ல இல்ல,
0: கார்த்திக் அம்மலா நடிச்சிருப்பாங்க, நிரோஷா நடிச்சிருப்பாங்க.
4: என்ன
0: பதில்?
4: பதில் வந்து கை கொடுக்கும் கை. அதுலதான் ராதிகாவும் நிரோஷாவும் மொத மொத நடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கை கொடுக்கும் கை திரைப்படம் 1984 வந்த திரைப்படம். ஆனா அதுல ராதிகா நடிக்கலையே, அதுல வந்து ரஜினி ரேவதி தான் நடிச்சிருக்காங்க. கை வீசமா, கை வீசா?
4: கை வீசும் கை. கை வீசும் கை.
0: சரி, நன்றி,
4: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: பல நேர்கள் அழைத்து பேசினாங்க, கை வீசம்மா கை வீசு சொன்னாங்க, சில பேர் வந்து அக்னி நட்சத்திரம். ஆனா சரியான பதில் கை வீசம்மா, கை வீசு. இதுதான் முதல் திரைப்படம், 1989 நடித்த வெளிவந்த திரைப்படம். முரளியோடு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அக்னி நட்சத்திரம் படத்துல அம்மலா நிரோஷா நடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கியாவே நடித்த திரைப்படம் தான் கை வீசம்மா, கை வீசு. சரி, அழைத்து பேசிய நேர்கள் அனைவருக்குமே நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். ஒழுக்கமும் சேவை மனப்பான்மையும் கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்குவதில் சாரணர் இயக்கம் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் அவர்கள் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிக்கவும் வழிவகுக்கிறது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்துரைத்தார். சாரணர் இயக்கம் வெறும் சீருடை அணிவது அல்லது வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மட்டுமன்று, மாறாக ஆளுமை வளர்ச்சிக்கான தளமாகவும் இளையோரை எதிர்காலத்திற்கு தயார்படுத்தும் களமாகவும் விளங்க என்று அவர் குறிப்பிட்டார். சர்டாங் மாயேப்சில் உள்ள ஏ கண்காட்சி மண்டபம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. புகையும் விரும்பத்தகாத மனமும் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எக்ஸ்போ மகா 2026 முகநூல் கணக்கு குறிப்பிடுகிறது. அந்த மண்டபம் பாதுகாப்பானது என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அது மீண்டும் திறக்கப்படும். 2026 தேசிய நாள் கொண்டாட்டங்களை ஒட்டி ஜோஹரில் பாதுகாப்பையும் பொது அமைதியையும் உறுதி செய்வதற்கு 1529 காவல்துறையினர் ஆப்ஸ் அம்பாங் மர்டேகா 2026 ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நாளை தொடங்கி செப்டம்பர் 1 வரை பொதுமக்கள் அதிகம் கூடும் என எதிர்பார்க்கப்படும் முதன்மை இடங்களில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சார் தெரிவித்தார். நேபாளத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளை சீரமைப்பதற்கும் மக்களை மீள் குடியமர்த்துவதற்கும் சில பில்லியன் டாலர் தேவைப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் ஷீசிர் கானால் தெரிவித்துள்ளார். சேதம் இழப்புகள் குறித்து முழுமையான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சீரமைப்பு திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க குடிநுழைவு சுங்க செயலாக்க நிறுவனம் ICE பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளுக்காக நாய் போன்ற எந்திரங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக முன்னணி எந்திரவியல் நிறுவனம் பாஸ்டன் டைனமிக்ஸுடன் சுமார் 2 மில்லியன் டாலர் மதிப்பிலான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்தது.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22. குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22.

மின்னலின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பாடல்கள் 7:15 உங்களுக்காகவே சிறுகதை இடம்பெறப் போகின்றது. தேசிய தினத்தை முன்னிட்டு இன்றைய சிறுகதை சிறப்பான சிறுகதையாக இருக்க போகின்றது. கேட்க மறந்துடாதீங்க 7:15. இப்ப எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாட்டு வருது, அதனைத் தொடர்ந்து ஹரிஹரன் குரலிலும் பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: இது சிறுகதை பேசும் நேரம். மலேசியா, இன்றைய சிறுகதையின் தலைப்பு இதுதான். இந்த தேசிய தின சிறப்பு சிறுகதையை தயாஜி எழுதியிருக்காரு. மின்னலின் நிர்வாகி எஸ் குமரனின் குரல் இந்த கதைக்கு உயிரோட்டம் சேர்த்திருக்கு. இந்த சிறுகதையோடு சேர்ந்து சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்துக்குள் அந்த வழிகள் நிறைந்த வழியில் கொஞ்சம் பயணம் போக வேண்டியிருக்கு. கூட வரீங்களா?
1: யாருக்கும் என்னவும் நடக்கலாம் என்பதனை எங்களுக்கு காட்டிய நாள் அன்று. எங்கள் யாராலும் ஒருபோதும் மறக்க முடியாத நாளும் அன்றுதான். எங்களின் உயிரைத்தான் முதலில் காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு அப்போது வேறு வழியே இல்லை. ஆயிரக்கணக்கான தேனீக்கள் மொத்தமாய் எங்களை நோக்கி வருவதை போன்று இருந்தது. அந்த இருட்டில் என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள் என்பதெல்லாம் தெளிவாயில்லை. மக்களின் அலறல் சத்தமும் துப்பாக்கி சூடும் வெடிகுண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கும் சத்தமும் தவிர மற்ற எதுவும் எங்களுக்கு பிடிபடவில்லை. திடீர் திடீரென தோன்றும் வெளிச்சங்களில் என்ன வெடித்தது என்பதை கூட எங்களால் பார்க்க முடியவில்லை. மக்களின் பீதி கலந்த முகங்களும் ஈசல் போன்ற அடையாளம் தெரியாத கூட்டத்தின் ஓட்டமும் தான் எங்களுக்கு அறிகுறியாக தெரிந்தது. நாங்கள் எங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடுகின்றோம், ஓடுகின்றோம், ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். யாரெல்லாம் எங்களுடன் வருகிறார்கள், உடன் இருந்தவர்கள் எங்கே, யாருக்கு என்ன ஆனது, யாரெல்லாம் எங்கெங்கு ஓடுகின்றார்கள், யார் யார் எங்கே இருக்கின்றார்கள் என எதையுமே எங்களால் யோசிக்க முடியவில்லை. இதையெல்லாம் யோசிக்கின்ற நேரமாவது மனிதனுக்கு உயிர் பயம் வந்துவிட்டால் அவன் என்னென்ன செய்வான், எப்படியெல்லாம் ஓடுவான் என நாங்கள் உணர்ந்த தருணம் அது. அப்படி கூட சொல்ல முடியாது. யாரோ மொழி தெரியாத முன்பின் எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் அது. ஆம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அன்று எங்கள் தோட்டத்து திருவிழா. தாயகத்திலிருந்து மலாயாவிற்கு வந்த பல ஆண்டுகளில் எங்களுடனேயே நாங்கள் அழித்து வந்த எங்கள் தெய்வமும் இங்கேயே எங்களுடன் தங்கி தனக்கென ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்ட தாய் மண்ணில் இருந்து பிழைப்பை தேடி இங்கே வந்திருந்தாலும் இந்த மண்ணிலும் எங்களை காக்க வந்த எங்கள் தெய்வம் இங்கேயே குடிகொண்டு விட்டது. எங்கள் தெய்வங்களுக்கு நாங்கள் சொல்லும் நன்றிதான் இந்த திருவிழா. காடுகளாகவும் மேடுகளாகவும் இருந்த இடங்களில் எங்கள் கால்களும் வியர்வை துளிகளும் பட்டு தோட்டங்களாகவும் நிலங்களாகவும் பாதைகளாகவும் குடியிருப்பு பகுதிகளாகவும் மாறி போயின. உழைப்பதற்கென்றே தோன்றிய இனம் அல்லவா நம் இனம். உலகின் எந்த மூலையில் நம்மை விட்டாலும் பிழைத்துக் கொள்வோம் தானே, பிழைப்பையும் செய்வோம் தானே. இங்கு நாங்கள் மட்டுமில்லை, எங்களுடன் பலரும் இருந்தார்கள். எங்களுடனே கப்பலேறி வந்தார்கள், காடுகள் மேடுகள் கடந்து வந்தார்கள். ஏற்கனவே இங்கு வாழ்ந்தவர்கள் என பல பல புதிய முகங்கள், புதிய உறவுகள், புதிய சொந்தங்கள் எங்களுக்கு கிடைத்தன. சூழ்ச்சிகளும் சிக்கல்களும் இல்லாத இடம்தான் உண்டோ இந்த உலகில்? அப்படியான சூழ்ச்சிகளும் சிக்கல்களும் எங்களை சுற்றி வட்டமிட்டு படிதான் இருந்தன. ஆனாலும் நாங்கள் எங்கள் ஒற்றுமையை விட்டுவிடவில்லை. வாழ்வோ சாவோ, வாழ்வு தந்த மண்ணுக்கு நாங்கள் உண்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தோம். ஆனால் எல்லாம் எங்கள் கையை மீறி போனது. காயப்பட்ட உடலோடு, உயிர் பயம் சுமந்த முகத்தோடு, யார் யார் எங்கே ஓடுகின்றோம் என தெரியாமல் ஓடிக்கொண்டே இருந்தோம். சட்டென என் கையை பிடித்து யாரோ எடுத்தார்கள். எனக்கு பதறியது, நான் செத்துட்டேன் என நினைத்தேன். ஆனால் இல்லை, நான் சாகவில்லை. என் கையை பிடித்து இழுத்தவன் அப்துல்லா. ஆம், அவன் அப்துல்லா, என் நண்பன். இந்த மலாயாவில் எனக்கு கிடைத்த முதல் உறவு எனது இன்னொரு குடும்பம். வெடிகுண்டுகள் வெடிக்கவும் துப்பாக்கிகள் சுடவும் உயிர்கள் கதறவும் ஒன்றும் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு சட்டென கையை கொடுத்து எங்களை பாதுகாப்பான இடத்தில் இழுத்து போட்டான் அப்துல்லா. உயிர் பிழைத்த பலரையும் பாதுகாப்பாய் மறைத்து வைத்தான் அப்துல்லாவும் அவனது குடும்பமும். அப்துல்லாவின் தந்தையான பக்கி சுக்ரி எங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர். இங்கு வந்து மொழி தெரியாமல் கஷ்டப்பட்ட பலருக்கும் அவரது குடும்பம்தான் பல நாட்களாக உதவின. மொழிதான் தெரியவில்லை, எங்களின் பசி அவருக்கு நன்றாகவே தெரிந்தது. எங்கள் உயிரை காப்பாற்றி பாதுகாத்த அதே நேரத்தில் தான் எங்களுக்கு மாபெரும் துயரம் நிகழ்ந்தது. அதுவும் எங்கள் கண்முன்னி எங்களை பாதுகாக்க முயன்ற பக்ஷி சுக்ரி எங்கள் கண்முன்னி எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி குண்டுக்கு பலியானார். முதலில் அவரது காலில் தான் துப்பாக்கி குண்டு பட்டது. கதறியபடியே கீழே விழுந்தவருக்கு நாங்கள் எல்லோரும் உதவ ஓட முயன்றோம். கதறியபடியே எங்களை தடுத்து விட்டார். யாரையும் வெளியே வர வேண்டாம் என்று கத்தினார். அவர்கள் துப்பாக்கியுடன் நெருங்கிவிட்டார்கள். யாரும் வெளியே வர வேண்டாம் என்றவர் அவரது மகனிடம் எங்களை காப்பாற்றும்படி சொல்லிக் கொண்டே உயிரை விட்டார். அப்துல்லாவால் அழாமல் இருக்க முடியவில்லை. அவன் மட்டுமா? எங்களை காப்பாற்றி தன் உயிர் கொடுத்த பக்ஷி சுக்ரியால் நாங்களும் கதிகலங்கி போனோம். எங்கிருந்தோ வெடித்த குண்டு அதன் அசுர காற்றை நாங்கள் பதுங்கி இருந்த இடத்திற்கு வீசியது. நாங்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் தூக்கி வீசி எறியப்பட்டோம். அதன் பின் யாருக்கு என்ன ஆனது? எங்கள் யாருக்குமே தெரியவில்லை. காரணம், யாரும் ஒருவரையொருவர் சந்திக்கவே இல்லை. இப்படித்தான் நிறைவடைந்திருந்தது அந்த கடிதம். இல்லை, கடிதம் இல்லை, காகிதம். கிழிந்து நைந்து சாம்பல் வண்ணத்திற்கு மாறியிருந்த அந்த காகித துண்டு கடந்த வாரம் தமிழகத்தில் இருந்து இங்கு வந்திருந்த சித்தப்பா தான் கொடுத்தார். அவரது அப்பா இறக்கும் முன் சில காகிதங்களையும் சில பொருட்களையும் சிலரிடம் கொடுக்க சொல்லியிருந்தாராம். அதில் எனது தாத்தா சித்தப்பாவின் அப்பாவிற்கு எழுதிய கடிதமும் இருந்தது. அப்படி என்றால் ஏதோ ஒரு வகையில் மலாயாவில் இருந்து தமிழகத்திற்கு கடித தொடர்பு இருந்திருக்க வேண்டும். அவற்றில் சில கடிதங்கள் இப்போது துண்டு காகிதங்களாகி மீண்டும் என் கைக்கே வந்திருக்கின்றன. தாத்தாவிற்கு மட்டுமல்ல, எனக்குமே அந்த இரு பக்ஷி சுக்ரியின் மகன் அப்துல்லாவிற்கு என்ன ஆனது என தெரியவில்லை. அதோடு அவருக்கு சேர வேண்டிய ஒரு பொருளையும் சித்தப்பா என்னிடம் கொடுத்தார். அதனை எப்படியாவது உரியவர்களிடம் சேர்க்கும் பொறுப்பையும் சித்தப்பா என்னிடம் கொடுத்துவிட்டு கிளம்பினார். சித்தப்பா கொடுத்த பொருட்களில் ஒரு பழைய புகைப்படமும் இருந்தது. அதனுடன் ஒரு காகித துண்டும் இருந்தது. அதில் என் காயத்திற்கு அச்சும் பாட்டிதான் வைத்தியம் செய்தார். அவரின் பாதி முகம் தீயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு ஒரு கண்ணில் பார்வையில்லை. இருந்தும் என்னை போல பலருக்கும் அவர் வைத்தியம் செய்து கொண்டிருந்தார். எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நேற்று வரை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தது. உழைப்பை தவிர வேறு எதையும் நாங்கள் யோசிக்கவில்லை. மெல்ல மெல்ல எங்களுக்கு குடியிருக்க வீடு தண்ணீர் வசதி என கிடைத்த கொஞ்ச நாட்களில் ஏதேதோ நடந்துவிட்டது. எங்களை தனது சொந்த பிள்ளையைப் போல மருத்துவம் பார்த்து கவனித்துக் கொண்ட அச்சும் பாட்டிக்கு கைமாறாக என்ன கொடுப்பதென்றே தெரியவில்லை. சில நாட்கள் அங்கேயே நாங்கள் தங்கினோம். நாங்கள் புறப்படும் போது எங்களுக்கு தெரிந்த மொழியிலும் சைகை மொழியிலும் அவரின் உதவிக்கு நன்றி கூறி அவருக்கு என்ன செய்யட்டும் என தெரியவில்லை என்றும் அப்போதுதான் அவரது கண்களில் ஓர் ஒளியை பார்த்தோம். எங்களை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டினுள் சென்றவர் ஒரு புகைப்படத்தை என்னிடம் கொடுத்தார். அது ஒரு மருத்துவ குடும்பம் என்பதை பார்த்ததும் தெரிந்து கொண்டேன். ஆச்சும் பாட்டியின் முழுமையான முகத்தை அதில் தான் பார்க்கிறேன். அவரது கணவர் அவர்களின் ஒரே பிள்ளை என அந்த புகைப்படத்தில் இருந்தார்கள். அந்த சின்ன பையனின் முகத்தை காட்டி அவனை காணவில்லை. எங்கேயாவது பார்த்தா தன்னிடம் கூட்டி வரும்படி சொல்லிவிட்டு ஒளிர்ந்த கண்களில் அழ ஆரம்பித்து விட்டார். துயரத்தில் இருந்த ஒருவருக்குத்தானே இன்னொருவரின் துயரத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. நாங்கள் ஆச்சுங் பாட்டியை வணங்கிவிட்டு புறப்பட்டோம். சில நாட்களில் ஆச்சுங் பாட்டியையும் காணவில்லை என நண்பர்கள் சொன்னார்கள். அவர் வாழ்ந்த வீடும் எரிந்து சாம்பலாகி இருப்பதை கண்டதும் எங்களால் அழாமல் இருக்க முடியவில்லை. தாத்தாவின் இந்த கடிதத்தை வாசித்ததும் என் கண்முன்னே அவை எல்லாமே காட்சிகளாக மாறி நடமாடத் தொடங்கின. தாத்தா சொல்வது போல துயரத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அடுத்தவரின் துயரம் புரியுமோ என்னவோ. வரலாற்றில் நாம் எல்லாவற்றையும் முழுதாய் தெரிந்து கொள்வதில்லையோ. வரலாற்றில் பதிவு செய்யப்படாத தனி மனிதர்களின் கதைகள் இன்னும் எத்தனை எத்தனை இருக்கின்றதே தெரியவில்லை. இன்றைய சுபிட்சமான வாழ்க்கைக்கு எத்தனையோ பேர் அவர்களின் வாழ்க்கையையே அர்ப்பணிப்பு செய்திருப்பார்கள் என்பதை யாரால் தான் மறுக்கவும் மறக்கவும் முடியும்? எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை உணரத் தொடங்கினேன். இத்தனை ஆண்டுகள் கழித்து தாத்தாவின் கடிதங்கள் என் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் வேண்டும். நாம் வாழ்வது இன்றைய AI காலம். உலகில் யார் எங்கிருந்தாலும் நாம் முயன்றால் அவர்களை தொடர்பு கொள்ளலாம், இன்னும் எவ்வளவோ செய்யலாம் என யோசித்தவன் தனது கைபேசியை எடுத்தான். முகநூலில் அவன் தெரிந்து கொண்ட எல்லாவற்றையும் எழுதினான். தாத்தாவின் கடிதங்கள், ஆச்சோங் பாட்டி தந்த புகைப்படம் என எல்லாவற்றையும் பகிர்ந்து அவன் மனதிற்கு தோன்றியதை எழுதினான். சுமார் அரை மணி நேர நேரத்தில் அவனது பதிவு அதிகமானவர்கள் பார்வைக்கு சென்றது. பலரும் பகிர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் இப்படியான பல கதைகளை பகிரவும் செய்தார்கள். அதில் ஒரு பதிவு அவனை அப்படியே ஸ்தம்பிக்க செய்தது. உடனே சந்திப்பதற்கான நேரத்தையும் இடத்தையும் பகிர்ந்து கொண்டான். இன்று அவன் அந்த நபருக்காக காத்திருக்கிறான். அதோ ஒருவர் வருகின்றார். அவர்தான் அந்த பதிவர் என அவரை பார்த்ததும் தெரிந்து கொண்டான். அவர் அவனது அருகில் வந்து நிற்கின்றார். தான் அப்துல்லாவின் மகன் என்றும் பக்சி சுக்ரியின் பேரன் என்றும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். அவரது பெயரை விசாரித்தேன். அவர் தன்னை ரிட்வான் மலேசியா என்று அறிமுகம் செய்தார். என் பெயரை கேட்டார். நான் என் பெயரை மலேசியா குமார் என்றேன். எங்கள் இருவரின் பெயரிலும் இருக்கும் மலேசியாவின் காரணத்தை முழுமையாக நாங்கள் உணர்ந்தோம். இருவரும் கண்கள் கலங்கியபடியே கட்டி அணைத்துக் கொண்டோம். எங்களுக்கு தூரத்தில் ஒரு சீனர் எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் அவரை பார்க்கின்றோம். அவர் எங்களை பார்த்தபடி வருகின்றார். எங்களால் அவரது பெயரை யூகிக்க முடிகிறது. நாங்கள் இருவருமே கைகளை உயர்த்தி மலேசியா என்றோம். அவரும் அங்கிருந்து கையை தூக்கி மலேசியா என்றார். இப்போது அவரின் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பெயரில் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் நம் அனைவருமே மலேசியாதான். நாம் மலேசியர்கள் மட்டுமல்ல, நமது பெயரும் மலேசியாதான்.
0: மலேசியா. தயாஜி எழுதிய சிறுகதைக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருந்தாரு. மலேசியா அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளவு பெருமையா இருக்கு மனசுக்குள்ள. என்ன இல்ல நமக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை. பல்லின மக்களும் ஒற்றுமையா இருக்கும். இந்த வளமான வாழ்க்கைக்கு பின்னால் எத்தனையோ பேரின் தியாகமும் உழைப்பும் கலந்திருக்கு. அதை மட்டும் நாம் உணர்ந்து கொண்டால் போதும். இன்றைய சிறுகதை தயாரிப்பு பின்னணியில் நடந்தவற்றை உங்களுக்காக இப்ப கொடுக்கறோங்க.
1: நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது நளினி. யாரோ மொழி தெரியாத முன்பின் எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் அது. கதறியபடியே எங்களை தடுத்து விட்டார். எங்கள் இருவரின் பெயரிலும் இருக்கும் மலேசியாவின் தான் காரணத்தை முழுமையாய் நாங்கள் உணர்ந்தோம். இல்லை இப்படி வரும். எங்கள் இருவரின் பெயரிலும் இருக்கும் மலேசியாவின் காரணத்தை முழுமையாய் நாங்கள் உணர்ந்தோம்.
0: அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதை உங்களோடு பேசும்.
2: தயாரிப்பு நளினி.

நேரம் இப்போது 7:33 ஆகிவிட்டது. தீரா இசையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஏற்குறைய ஒரு 4-5 பாடல்கள். இப்போதான் 4 மணிக்கு ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஏற்குறைய இப்போ 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்புறம் உங்களுக்காக காற்றின் மொழியிலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கின்றன. நள்ளிரவு 12 மணி வரை கிஷனுடைய நிகழ்ச்சியும் கேளுங்க. அதோடு 24 மணி நேரமும் எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்குமே மீண்டும் நன்றி. உங்களுடைய உற்ற தோழனாக நாங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சரி, யார் யார் இன்று பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-9712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல பேர்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். ஆகவே விடுமுறை கால நேரம் இது, திங்கட்கிழமை வரை பல பேருக்கு விடுமுறை. சிலாங்கூர் மாநிலத்திற்கு செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை. ஆகவே பல திட்டங்கள் இருக்கலாம், இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தால் கூட இப்போ நிறைய திரைப்படங்கள் திரையரங்கில் வந்திருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். நம் உள்ளூர் திரைப்படம் பூவெல்லாம் கேட்டு பார், கார்த்திக் ஷாம்லன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நயன்தாரா கவின் நடிப்பில் ஹாய் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஒரு படம் தொடர்ந்து கேட்கலாம். இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909712919.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். ஹரிணி குரலில் பாடல் இடம் பெற்றிருந்தது. சரி, அடுத்து வரக்கூடிய பாடலோடு நானும் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. அடுத்து 8 மணிக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றார் கிஷன். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறந்துடாதீங்க. நிறைய இனிமையான பாடல்களை எடுத்து வச்சிருக்காரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகிறேன் நான் சசி. நிறைவு பாடல் உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலில் கேட்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நோர்வே மன்னர் 5 ஹாரால்டு மறைவுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசிய அரசாங்கத்தின் சார்பில் நோர்வே மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். நோர்வே நாட்டின் பன்முகத்தன்மையை மதித்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களையும் நோர்வே நாட்டவர்களாக அங்கீகரித்த மன்னர் ஹாரால்டின் மாந்தநேய அணுகுமுறை என்றும் நினைவு கூறப்படும் என பிரதமர் கூறினார். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் சாரி மக்களிடையே இன அரசியலால் ஏற்படும் பதற்றத்தை தடுத்து சமூகங்களிடையே நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதில் தேசிய கோட்பாடு மீதான புரிதல் மிக அவசியம் என தெரிவித்தார். அந்த 5 கோட்பாடுகளின் நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் அவற்றை வெறுமனே மனனம் செய்வது அவை வலியுறுத்தும் ஒற்றுமை உள்ளிட்ட அடிப்படை மதிப்புகளை மலேசியர்கள் உணர தவறுவதற்கு வழிவகுக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். கிளாந்தான் செல்லும் பாதையில் எல்லை நுழைவாயிலில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து மெதுவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குவாமுசாங், மிராபோ, பஹாங்கிலிருந்து கம்போங் மந்தாரா செல்லும் சாலைகளை உள்ளடக்கியது. பள்ளி விடுமுறை, தேசிய நாள் கொண்டாட்டங்களை ஒட்டி வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக குவாமுசாங் காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சிக் சுன்ஃபு தெரிவித்தார். கலிமந்தானில் காற்று மாசு குறியீடு 1000க்கும் அதிகமாக உயர்ந்ததை தொடர்ந்து அங்கு ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்கும் நடவடிக்கைகளில் இந்தோனேசியாவுக்கு உதவ ஜப்பான் முன்வந்துள்ளது. 3 உலங்கூர்தியை உள்ளடக்கிய அந்த பணிகள் அடுத்த மாதம் 10 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் தடுப்பு நிறுவனத்தின் தொடர்பு பிரிவு இடைக்கால தலைவர் பெர்தோன் பஞ்சாய்தான் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பேச்சை மீண்டும் தொடங்குவது குறித்து ஐஸ்லாந்தில் இன்று பொது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. ஏறக்குறைய 400,000 வாக்காளர்கள் இதில் வாக்களிக்க உள்ளனர். தொடக்க முடிவுகள் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிறு பின்னிரவு வரை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. ஆசிய இளையோர் ஹாக்கி. தேசிய இளம் ஆட்டக்காரர் ஜி திரேஷ் 21 வயதுக்குட்பட்ட அணியின் வெற்றிக்கு பங்களிக்க உறுதி பூண்டுள்ளார். உயர்ந்த வயது பிரிவில் பங்கேற்பதற்கான சவாலை கண்டு தான் அஞ்சவில்லை என்றும் மலேசியா பட்டத்தை வெல்லும் முயற்சியில் தனது பங்கை ஆற்ற தயாராக இருப்பதாகவும் 17 திரேஷ் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவரும்

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. அடுத்த 4 மணி நேரம் என் குரல் தான் கேட்க போறீங்க, வேற வழியே கிடையாது. அப்புறம் விடுமுறை தொடங்கியாச்சு, நேரம் குதூகலமா மனசுக்குள்ள அப்படியே 1000 பட்டா பூச்சி பறக்கிற மாதிரி பயணத்துல இருப்பீங்க. குடும்பத்தோட போயிட்டு இருக்கீங்களா? பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். நிறைய இடங்கள்ல நெரிசல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும்ங்க. பொறுமையாதான் போகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா எப்படியுமே நெரிசல் தான். அதனால இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் கேட்டுட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. 10 மணிக்கு பிறகு இன்றைக்கு டிக்டாக் நேரலை பக்கமா பாடல் விரும்பி கேட்கலாம். 9:30 தொடங்கி இன்றைக்கு நம்ம டிஜே யுவா அவருடைய பாடல் தொகுப்பு காத்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு 11 மணிக்கு பிறகு மலரும் நினைவுகள் இன்றைக்கு நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பும் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை கேட்கலாம் வாங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:32. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:32.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

கார்த்திக் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, நம்ம நடிகை சமந்தா வந்து இப்போ ஒரு குட்டி இடைவேளை எடுத்திருக்கிறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிறதுனால படம் நடிக்க மாட்டேங்க, கொஞ்ச நாள் எனக்கு நேரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கிடையில் நாணி இருக்கார் இல்லையா, நடிகர் நாணி, அவருடைய அடுத்தடுத்த திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 திரைப்படங்களில் அவர் நடிச்சிட்ருக்காரு. அதில் முதல்ல சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் வெளிவரப்போகிற திரைப்படங்கள், டாக்டர் சைலேஷ் கொலானு அவருடைய இயக்கத்தில் ஹிட் த ஃபோர்த் கேஸ் அப்படின்ற திரைப்படத்தில் அவர் நடிச்சிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. படம் வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். சுஜித் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளடி ரோமியோ அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சிட்ருக்கிறாரு. அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் த பேரடைஸ், அப்புறம் நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ஒடேலாவுடைய 2 திரைப்படங்கள், சிறு ஒடேலா சினிமா அப்படின்ற திரைப்படத்திலையும் த பேரடைஸ் அப்படின்ற திரைப்படத்திலையும் அவர் நடிச்சிருக்காரு. அது வெளிவரப்போகுதுன்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. நாணியுடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக அல்ஃபான்ஸ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: சமையல் என்றாலே அது லிங்கம், லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம்.
4: 90ஆம் ஆண்டிலே சமையல் அறை சின்னம் சுவையிலே உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
3: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
6: லிங்கம் மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 September 6 காலை மணி 10 இரவு மணி 10 மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
7: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
8: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
7: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
8: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
7: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
8: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
7: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
8: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

அனுராதா ஸ்ரீராம் சாஹிதி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோம். இப்ப உலகமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற மலேசியர்களின் குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை தொடர்பு கொள்ளவும் விவரங்களை பெறவும் புத்ராஜயாவில் சிறப்பு நடவடிக்கை அறை வந்து திறக்கப்பட்டிருக்குங்க. உறவினர்கள், நண்பர்கள், தொடர்புடையவர்கள் இந்த நடவடிக்கை அறை வந்து தாராளமா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. பிலி ஒப்ராசி கமத்ரியான் லுவார் நக்ரி தொலைபேசி எண்கள் 3 8 8 8 7 4 5 7 3 8 8 8 7 4 5 7 அல்லது மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்குறாங்க. duty officer@kln.gov.my duty officer@kln.gov.my அல்லது mwkathmandu@kln.gov.my mwkathmandu@kln.gov.my இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தகவல்களை அனுப்பி வைக்கலாம். அவர்களுக்காக நாம் வேண்டிக்குவோம். இப்போ அடுத்த பாடல் கிருஷ்ணா சௌமியா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: சாங், அங்கதான் நாங்க சியால்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, அதுல இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கம் இலாங்கை பறக்க விடுவோம், மலேசிய ராய் பெருமை கொள்வோம்.
2: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: ஒசரவெல்லி படத்துக்காக முகேஷ் சுசித்ரா கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டதும் புத்ராஜயாவில் தேசிய தின கொண்டாட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 அதிகமானோர் திரள வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய தின கொண்டாட்டம் சீராக நடைபெற 2,354 போலீசார் வந்து பணியிலும் இருப்பாங்க. அங்கே பாதுகாப்பான இடங்களில் முறையாக உங்களுடைய வாகனத்தெல்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, அதுதாங்க சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சில முக்கிய முன்னெடுப்புகள் அறிவிக்கப்படும் அப்படின்றத பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சியான செய்திகளை உங்களோட ஆர்டிஎம் மின்னலம் வாயிலாக நாங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். ஆக இதே ஒற்றுமையோடு மகிழ்ச்சியாக நம்ம இந்த தேசிய தினத்தை கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவோம்.
1: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
2: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
1: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: வெளியூர்ல இருந்த நான் சேர்ந்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

பழைய சட்டங்களிலிருந்து விடுபடுவதே உண்மையான சுதந்திரம். பிரதமர் வலியுறுத்தல். முதன்மை நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஒரு நாட்டின் வெற்றி பொருளாதாரம், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றால் மட்டும் அளவிடப்படக்கூடாது. அறிவும் ஒழுக்கமும் கொண்ட இளைய தலைமுறையை உருவாக்குவதும் அவசியம் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறினார். பண்புகள், சேவை மனப்பான்மை, குடும்பம், சமூகம், நாடு மீதான பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்க்கக்கூடிய கல்வியை இளையோருக்கு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பள்ளி, உயர்கல்விக் கழகங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் கல்வி கற்பதன் நோக்கம் அறிவும் நட்பும் கொண்டவர்களாக பெற்றோர், சமூகம் மட்டுமின்றி நாட்டுக்கு பயனுள்ள வகையில் சேவை ஆற்றுவது என பிரதமர் சுட்டிக்காட்டினார். அவர் பினாங்கு பதுகாவானில் உள்ள மாநில அரங்கில் நடைபெற்ற 15வது மலேசிய சாரணர் ஜம்போரி நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இதனிடையே பெருமாத்தாங் பாவில் உள்ள பினாங்கு மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITMல் நடைபெற்ற தேசிய நாளை வரவேற்கும் நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் அன்வார், சுதந்திரத்தின் உண்மையான பொருள் முழுமையாக உள்வாங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமாயின் மாணவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் பழைய சட்டங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் சுதந்திரமாக பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். ஏனெனில் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர்கள் இளம் தலைமுறையினர் என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். வரும் திங்கட்கிழமை புத்திராஜயா சதுக்கத்தில் நடைபெறவுள்ள 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் பொதுமக்கள் தற்போது நிலவும் புகை மூட்டத்தின் பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள N95 முகக்கவரியை அணியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை உள்ளது என்று தொடர்பு அமைச்சரும் தேசிய நாள் கொண்டாட்டத்துக்கான முதன்மை செயற்குழு தலைவருமான டதோஸ்ரீ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். மேலும் தேசிய நாள் அணிவகுப்பில் பங்கேற்கும் 10,000-க்கும் மேற்பட்டோரின் உடல் நலத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு N95 முகக்கவரி வழங்குவதற்கான அணுகுமுறையும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புகை மூட்டம் காரணமாக காற்றின் தரம் கடுமையடைந்ததைத் தொடர்ந்து நாட்டில் ஆஸ்துமா பாதிப்பு 8 மடங்கு அதிகரித்துள்ளது. கண்காணிப்பு மையங்களிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய வாரத்தில் 1,811 ஆஸ்துமா நேர்வுகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வளை இரவு 8 மணி வரை சரவாக்கில் உள்ள 3 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமரஹான், ஸ்ரீ அமான், சிரியானை உள்ளடக்கி அது 200-க்கும் மேற்பட்டு உள்ளது. இந்த அளவீடு காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு இணையதள தரவுகளை அடிப்படையாக கொண்டது. தீபகற்பத்தின்

0: என சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஜாரி தெரிவித்தார். ஐந்து கோட்பாடுகளின் பொருளை உணராது அதனை வெறுமனே மனனம் செய்வது அது உருவாக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாத மலேசியர்களாய் குறிப்பாக ஒற்றுமையை புறந்தள்ளும் சமூகத்துக்கு இட்டுச் செல்லும் என்றார் அவர். அரசியல் சமய வேற்றுமைகள் இன அடிப்படையிலான பதற்றங்களை தூண்டாமல் இருக்க தேசிய கோட்பாட்டை உய்த்துணர்வது அவசியம் என டத்தோ ஸ்ரீ அமீருடின் வலியுறுத்தினார். போக்குவரத்து நிலவரம். தேசிய நாள் கொண்டாட்டம் பள்ளி விடுமுறையை ஒட்டி வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சில முதன்மை நெடுஞ்சாலைகளில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வடக்கு நோக்கி செல்லும் தடத்தில் சுங்காய் புலோவிலிருந்து புகிட் பருந்தோங், புகிட் தகாரிலிருந்து லெம்பா பரிங்கேன், சுங்காயிலிருந்து சிம்பாங் புலாய் வரை வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM பேச்சாளர் தெரிவித்தார். தெற்கே பாங்கி முதல் பட்டாஸ்லிங்கி வரை போக்குவரத்து நெரிசாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கரைக்கு செல்லும் சாலைகளில் கோம்பா சுங்கச்சாவடியிலிருந்து போக்குவரத்து மெதுவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பின்னிரவு வரை வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் போக்குவரத்து மெதுவாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளம் வெள்ள நிலவரம். சீனா டார்ஷன் பகுதியிலிருந்த மலேசியர்கள் பாதுகாப்பாகவும் நல்ல உடல் நிலையுடனும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மேலும் 36 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகம் தொடர்புடைய 36 மலேசியர்களை தொடர்பு கொள்வதற்காக சீன அதிகாரிகளுடனும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடனும் இணைந்து பணியாற்றி வருவதாக விஸ்மா புத்ரா கூறியது. இருப்பினும் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்திலிருந்த 55 மலேசியர்களை இதுவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. கத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படும் வேளை தேடி மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வளை காணாமல் போன 49 மலேசியர்களின் குடும்பத்தினர் தங்களது அன்புக்குரியவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து காத்திருக்கின்றனர். மலேசிய கூட்டொருமை நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் மாஸ்வே அமைப்பின் நிகராளி டாக்டர் ஆர் மணிவண்ணா காணாமல் போன மலேசியர்களை அடையாளம் காண தேடி மீட்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு மலேசிய அரசாங்கத்தையும் தொடர்புடைய அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டார். மீட்பு பணியாளர்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழலை குடும்பத்தினர் புரிந்து கொள்வதாகவும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்பகமான தகவல் கிடைக்காமல் இருப்பது அவர்களின் கவலையையும் வேதனையையும் அதிகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: நேபாளத்தின் சிட்வான் மாவட்டத்தின் ரசுவாவில் புதன்கிழமை ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தை தொடர்ந்து மீட்கப்பட்ட 229 அடையாளம் காணப்படாத சடலங்களை சுகாதார இடர் கருதி அதிகாரிகள் அடக்கம் செய்ய தொடங்கினர். இதுவரை 233 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 4 உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன. நீண்ட நேரம் கடந்ததால் சடலங்கள் சிதைந்துள்ள நிலையில் அவற்றை பார்வை மூலம் அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் துர்நாற்றம் காரணமாக தொற்று நோய் பரவும் இடர் அதிகரிக்கலாம் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கடுமையான வறட்சி, வழக்கத்திற்கு மாறான அதிக வெப்பம் ஆகியவை ஐரோப்பா வட அமெரிக்கா முழுவதும் உள்ள வனச்சூழியலை இதுவரை இல்லாத அளவில் அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலைமை ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பிரிட்டனின் பாதி பகுதியையும் பாதித்துள்ளதாக ஐநாவின் ஐரோப்பாவுக்கான பொருளாதார ஆணையம் தெரிவித்தது. இதனால் நீடித்த வறட்சி, கடுமையான வெப்ப அழுத்தம், காட்டுத்தீ ஏற்படும் இடர் அதிகரித்துள்ளது. மேலும் தீவிரமாக பரவும் பட்டை வண்டுகளின் தாக்குதல் போன்ற இரண்டாம் நிலை பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. இந்த கடுமையான நிலைமை நகர்ப்புறங்களையும் பாதித்து

0: மக்களின் வாழ்வுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. நெகிரி செம்பிலான பாரோய் துவான்கு அப்துல் ரஹ்மான் அரங்கில் நடைபெற்ற கிளாந்தான் ரெட் வாரியர் உடனான ஆட்டத்தில் கூச்செங் சிட்டி எஃப்சி 5 சுழியம் என பெரும் வெற்றியை பதிவு செய்தது. அந்த கோல்களை முகமது ரமாதான் சைஃபுல்லா உஸ்மான், ஜெரோம் பெகோ எட்டாமே, முகமது சவாஹி ரசீத் ஆகியோர் புகுத்தினர். இந்த வெற்றியைத் தொடர்ந்து கூச்செங் சிட்டி எஃப்சி லீக்கில் 2 நிலையை பிடித்தது. கொலலும்பூர் கார்பந்து அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் கேஎல் சிட்டி எஃப்சி 1-0 என டிபிஎம்எம் எஃப்சியை வென்று 3 பெற்றது. பழைய சட்டங்களிலிருந்து விடுபடுவதே உண்மையான சுதந்திரம், பிரதமர் வலியுறுத்தல். முதன்மை நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1995 இன்றைய நாளில் ஸ்லாங்கோட் சப்பாங்கில் பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் மகாதீர் முகமது புத்ரஜயாவை அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாக மையத்தை கோலாலம்பூரிலிருந்து இப்பகுதிக்கு மாற்றும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் புத்ரஜயா உருவாக்கப்பட்டது. நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நிர்வாக மையத்துக்கு புத்ரஜயா என பெயரிடப்பட்டது. 4,931 ஹெக்டரில் 20.5 பில்லியன் ரிங்கிட் செலவில் புத்ரஜயா உருவாக்கப்பட்டது. புத்ரஜயா ஒரு திட்டமிட்ட நகரமாகும். இது கோலாலம்பூரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாக மையமாக உருவாக்கப்படுவதற்கு முன் புத்ரஜயா பிராங் பசார் என அழைக்கப்பட்டது. அதன் பெரும்பகுதி செம்பனை தோட்டங்களாகவும் ரப்பர் தோட்டங்களாகவும் இருந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: இஸ்லாமிய வானொலி நாடகம் அன்பின் அரண்மனை. எழுத்து அல் அஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி. அன்பின் அரண்மனை இஸ்லாமிய வானொலி நாடகம்.
3: சமீர்,
4: அம்மா,
3: அந்த ஹலிமா வீட்டில இருந்து மறுபடியும் கால் வந்தது. நிச்சயதார்த்த தேதிய உறுதி பண்ணலாமான்னு கேக்குறாங்க.
4: நல்லதுதானம்மா, ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கு. நாம எதுக்கு இவ்வளவு தாமதம் பண்றோம்?
3: தாமதம் இல்ல, கொஞ்சம் தெளிவா பேசணும்ல. உடனே கல்யாணம்னா செலவு இருக்காதா?
4: செலவு இருக்குமா, ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எளிமையா நடத்தலாம்ல.
3: எளிமையா நடத்தலாம், ஆனா அவங்க தர வேண்டிய சில விஷயம் இருக்க.
4: என்னமா? அது
3: வீட்டு பொறுக்க, கட்டிலு, அலுமாரி, ஐஸ் பெட்டி, துணி துவைக்கிற மிஷினு, கொஞ்சம் நகை, இப்படி அடிப்படை விஷயங்க.
4: மா, இதெல்லாம் வரதட்சணை மாதிரி இல்லையா?
3: டேய், அப்படி பெரிய வார்த்தை சொல்லாத. நாமளா கேக்குறோம், வழக்கமா தர்றது. நம்ம குடும்பத்திலயும் அப்படிதானே நடந்துச்சு.
4: வழக்கம்னா இது சரியாயிடுமா?
3: இத பாரு, சமூகத்துல வாழ்றோம், மக்கள் பாப்பாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எல்லாரும் கேப்பாங்க. நான் என்ன பதில் சொல்றது?
4: என் மகன் அவ மனைவிய மரியாதையோடு கொண்டு வந்தான்னு சொல்லுங்க.
3: அத பேச நல்லாதான் இருக்கும், ஆனா கல்யாணத்து நாள்ல வெறுங்கையா வந்தா நமக்கு தானே அவமானம்.
4: எதுமா அவமானம்? பெண் வீட்டை சுமையாக்குறது அவமானமா இல்லையா? மனைவிங்கிறவ வெளியில வாங்கி வர வேண்டிய கடபுரு இல்லம்மா.
3: என்ன இப்படி பேசுறான்? ஆனா சொந்தம் வந்து எல்லாரும் என்னெல்லாம் கேள்வி கேப்பாங்க. எப்படி முகம் காட்டுறது?
5: சமீர் நல்ல பையன் போல தெரியறான், ஆனா அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் போல இருக்கு.
6: என்ன எதிர்பார்ப்பு? தா,
5: அவங்க நேரம் என்கிட்ட என்ன வேணும்னு சொல்லல, ஆனா பேச்சு வாக்குல தெரியுது. வீட்டு பொருட்கள், நகை, வரவேற்பு செலவு, பரிசு பட்டியல் என்று நீண்டிக்கிட்டே போகுத.
6: நம்மளால முடிஞ்சத அன்பா கொடுக்கலாம், ஆனா கட்டாயமா கொடுக்கணும்னு நிபந்தனை வந்தா அது சரியில்லதா?
5: எனக்கு தெரியும் அலிமா, ஆனா நல்ல சம்பந்தம் கெட்டு போயிடுமோன்னு பயம்.
6: நல்ல சம்பந்தம் வரதட்சணையால நின்னா அது நல்லதா? தா,
5: ஊர் மக்கள் பேசுவாங்கல்ல, பொண்ண கல்யாணம் பண்ணும் போது ஒண்ணு தரலையான்னு.
6: மக்கள் பேசுறத நிறுத்த முடியாது தா, ஆனா நம்ம வீடு கடன்ல மூழ்க விட வேண்டாமே.
5: நான் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, உன் கல்யாண மரியாதையா நடக்கணும்.
6: என்னோட மரியாதை ஐஸ் பெட்டிலயோ, சோஃபாவிலயோ, நகையிலயோ இல்லத்தா. எனக்கா ஹலாலா, எளிமையா, பெத்தவங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க துவாவோட நடக்கிறதுலாம் தருக்கு.
5: மாஷா அல்லா, நீ இப்படி தைரியமா பேசுறது எனக்கு பெருமையா இருக்குமா. ஆனா ஒரு தகப்பனோட உள்ளம் வேற, மகளோட வாழ்க்கை பாதிக்குமோ என்று பயம் இருக்குல்ல.
6: பாதிக்கப்பட வேண்டாங்கிறதுக்காகத்தான் ஆரம்பத்திலே தெளிவு வேணும்தா. சமீர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்கலாமேதா.
5: நீ சொல்றதும் சரிதான், அப்படின்னா நேரா கேக்குறதும் சரியா இருக்கும்.
6: மரியாதையோட கேக்குறது தவறில்லத்தா, மறைச்சு வச்சு பின்னாடி அழுவுறதுதான் தான் தப்பு.
7: முகத்துல ஒரு குழப்பம் தெரியுது, எல்லாம் ஓகே தானே?
4: வீட்டுல கல்யாண பேச்சு நடக்குது, நல்ல பொண்ணு உஸ்தாத், குடும்பமும் நல்ல குடும்பம். ஆனா வீட்டுல வரதட்சணை மாதிரி எதிர்பார்ப்பு உருவாகுது. ஆனா அம்மா சொல்றாங்க இது வழக்கம்னு.
7: வழக்கமாகிவிட்ட எல்லாமே மார்க்கமாகிடாது சமீர். இஸ்லாத்துல மகருங்கிறது மணமகன் கொடுக்க வேண்டியது, பெண் வீட்டார்கிட்ட கேக்குறது இல்ல.
4: ஆனா பல இடங்கள்ல இது நடக்குதே உஸ்தா.
7: பலரும் செய்யறதுனால அது சரியாகாது சமீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய மரியாதையை மீட்டெடுத்தாங்க.
4: ஆனா உஸ்தா, நான் அம்மாவை காயப்படுத்த விரும்பல.
7: காயப்படுத்தாம உண்மைய சொல்லலாம் சமீர். மரியாதையோட மறுப்பது கூட ஒரு நல்ல அமல் தான். அம்மா, உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஹலீமா வீட்டை சுமையாக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லலாம்ல.
4: சொந்தக்காரங்களாம் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க உஸ்தாத்.
7: இன்னைக்கு பேசுவாங்க சமீர், நாளைக்கு உன் நல்ல முடிவை எடுத்துக்காட்ட அவங்களே பேசுவாங்க. யாராவது முதல்ல கல்ல நகர்த்த தானே செய்யணும்.
4: புரியுது உஸ்தாத், எனக்கு பயமா இருக்கு. அம்மா மனசு உடைஞ்சிருவாங்களோன்னு.
7: மனசு உடையாம புரிய வைக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ. நீயே ஒரு செலவு திட்டத்தை தயார் செய்.
4: சரி உஸ்தாத்.
7: எளிய நிக்கா, குறைந்த செலவுல விருந்து, தெளிவான மகர், கொள்கையோட நடைமுறை வழியையும் அவங்களுக்கு விளக்கி சொல்லு.
4: இன்ஷா அல்லாஹ். சரி உஸ்தாத், இன்னைக்கு வீட்டுல பேச முயற்சி பண்றேன்.
7: ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கோ சமீர்.
4: சொல்லுங்க உஸ்தாத்.
7: ஒரு பெண்ணின் மதிப்ப அவ கொண்டு வரக்கூடிய பொருட்களால அளக்க தொடங்கினா நாளைக்கு அன்பையும் கணக்கு பார்த்து தான் நம்ம கொடுப்போம்.
4: அல்லாஹ்.
3: சமீர், நீ இமாம் யூசுப் கிட்ட இத பத்தி பேசினியா?
4: ஆமாமா, நான் குழப்பத்துல இருந்தேன்.
3: அப்படியா? அப்படினா இப்போ நான் தான் பெரிய தவறு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சா?
4: அம்மா, அப்படி நான் சொல்லமா. நீங்க என்ன பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா அந்த கவலை தவறான வழியில போக கூடாதுல்ல.
3: நான் என் மானுக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு தான் நினைக்கிறேன். அதுல என்ன தவறு இருக்கு?
4: தவறு இல்லம்மா, ஆனா இன்னொரு தகப்பனோட நிம்மதிய பறிச்சு நம்ம வீட்டுக்கு சோப்பா வாங்கினா அதுல பறக்கு தருக்குமா?
3: நீயே இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிற. அவங்க இதெல்லாம் தர முடியாதவங்க இல்லையே.
4: ஏமா, தர முடியும் அப்படிங்கறதுக்காக கேக்கலாமாமா? ஒருத்தர் கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கறதுக்காக அத நமக்கு உரிமைன்னு நினைக்க முடியாது இல்ல.
3: எங்க காலத்துல எல்லாம் பொண்ணு வீடுதான் தருவாங்க, யாரும் இவ்வளவு கேள்வி கேட்டது இல்ல.
4: ஆனா எத்தனை வாப்பாக்கள் கடல்ல சிக்கினாங்கம்மா சொல்லுங்க. எத்தனை பெண்கள் என்னால வாப்பா கஷ்டப்பட்டாருன்னு உள்ளுக்குள்ள அழுதாங்க. அந்த வழி வெளியே தெரியறது இல்லம்மா.
3: உறவுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
4: அம்மா, இந்த வீட்டுல பெண்ண மரியாதையோட வரவேத்தாங்கன்னு சொல்லட்டும், இல்லனா சொல்லாம இருக்கட்டும்.
3: பேசுறது சுலபம் சமீர், நடைமுற வாழ்க்கை வேற.
5: ஒரு லட்சம் கடன் எடுத்தா வட்டி மட்டும் இவ்வளவா? நகை வேற இருக்கு, மண்டபம் முன்பணம் வேற கொடுக்கணும். அல்லாஹ், செலவு எகிருதே, நான் என்ன பண்ணுவேன்?
6: தா, இன்னும் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா?
5: அம்மா, இது உன்னோட வாழ்க்கைமா. நான் உன்னோட அத்தா, எங்கிட்ட வசதி இல்லைன்னு எப்படி நான் வாய் விட்டு சொல்றது?
6: தா, வசதி இல்லைன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட வேணாத்தா? வசதி இல்லாட்டியும் கடன் வாங்கி ஆடம்பரமா செய்யறதுக்கு தான் நம்ம பயப்படணும்.
5: ஆனா சமூகத்துல ஒரு தந்தைக்கு அப்படி சுலபம் இல்லம்மா.
6: அத்தா, மார்க்கும் யாரையும் கஷ்டப்படுத்தல, நாம தான் சிரமத்தை அழைச்சிக்கிறோம்.
7: அல்ஹம்துலில்லா. இப்ப நிக்காஹ் தேதி எழுதிக்குவோம். மகர் பத்தி பேசிட்டீங்களா?
4: ஆமா உஸ்தாத், அலிமா விருப்பத்தோட மகர் ஒரு நியாயமான தொகை, நானே நேரா தந்துடுவேன்.
7: நல்லது. மகருங்கிறது பெண்ணின் உரிமை, அது மரியாதையோட இருக்கணும். மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக பகட்டுக்காக அதிகப்படுத்தாம அதே சமயம் அலட்சியமா குறைக்காம இருக்கணும்.
3: உஸ்தாத், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா?
7: தாராளமா.
3: மணமகனுக்கு அன்பின் அடையாளமா நாங்களா பரிசு கொடுக்கலாமா?
7: கட்டாயமும் கடன் சுமையும் இல்லாம அன்போடு கொடுக்கப்படக்கூடிய பரிசுங்கிறது வேற, நிபந்தனையா கேட்டு வாங்குறதுங்கிறது வேற.
5: நிறைய பேர் நாங்க கேட்கல அப்படிம்பாங்க, ஆனா முன்னாடியே எதிர்பார்ப்ப காட்டிடுவாங்க.
7: நீங்க சொல்றது சரிதான், எதிர்பார்ப்ப மறைமுகமா சொல்லி அழுத்தம் கொடுக்கறதும் தவறுதான். உங்க மகளுக்கு என்ன தரீங்கன்னு கேக்குறது கூட பல தந்தைகளின் இதயத்துல காயத்தை ஏற்படுத்தும்.
3: மக்க என்ன நினைப்பாங்களோ.
4: மறுபடியும்
3: இல்லடா சமீர், இந்த முறை நான் பயப்பட மாட்டேன். யாராவது கேட்டா என் மருமக பொருட்களை சுமந்து வரல, எங்க வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு வர்றன்னு தைரியமா சொல்லுவேன்.
7: மாஷா அல்லாஹ், இதுதான் உண்மையான மாற்றம்.
5: உஸ்தாத்,
7: சொல்லுங்க.
5: எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மத்த குடும்பங்களுக்கும் இத பத்தி மென்மையா பேசுங்க. எத்தனை தந்தைங்க சொல்ல முடியாம அழுகுறாங்க தெரியுமா?
7: உண்மைதான் இன்ஷா அல்லாஹ். ஆனா மாற்றம் அப்படிங்கறது மேடையில் மட்டும் வருவது இல்லைங்க, வீடுகள்லயும் வரணும். இன்னைக்கு நீங்க தொடங்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ்.
5: அல்ஹம்துலில்லாஹ்.

0: Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.
1: Waalaikum salam warahmatullahi taala wabarakatuh.
0: அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தயவு செய்து எல்லாம் அமைதியா உட்காருங்க. இன்ஷால்லா சமீர் ஹலிமாவோட நிக்கா நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்கள்ல ஆரம்பமாக போகுது. எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க.
2: என்னம்மா ரோக்கியா, பெண்ணு வீட்டுல என்ன கொடுத்தாங்க?
3: துவா கொடுத்தாங்க, மகளை நம்பிக்கையோட கொடுத்தாங்க, அதுதான் பெருசு.
2: அப்படியா? ஒன்னும் வாங்கலையா?
3: வாங்கணும். நல்ல பண்பு, நம்பிக்கை, மார்க்கம் தெரிந்த மருமக. இன்னும் என்ன வேணும்?
2: காலம் மாறிடுச்சு போல.
3: காலம் மாறட்டும், தவறான வழக்கம் மாறினாதான் நல்லது.
0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சகோதரர் சமீர், சகோதரி ஹலீமா ஆகியோருடைய நிக்காஹ் ரொம்ப எளிமையாக, வரதட்சணை இல்லாம நடக்கிறது. மகர் மணமகன் வழங்கும் உரிமையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் இந்த இல்லறத்தில் அன்பும் ரஹமத்தும் வழங்குவானாக.
1: ஆமீன்.
0: சமீர், நீங்க ஹலீமாவ நிர்ணயிக்கப்பட்ட மகரோட நிக்காஹ் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா?
4: சம்மதம்.
0: ஹலீமா, நீங்க சமீர நிர்ணயிக்கப்பட்ட மகருடன் நிக்காஹ் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா?
5: சம்மதம்.
0: அல்ஹம்துலில்லாஹ்.
3: அண்ணே, இனி ஹலீமா உங்க மக மட்டும் இல்ல, எங்களுக்கும் மகதான்.
1: அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதுமா, எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கு.
3: அல்ஹம்துலில்லாஹ்.

0: மா, உங்களை நான் அம்மானே கூப்பிடலாமாம்மா?
1: அதுக்கு தானே காத்திருக்கேன்.
2: அல்ஹம்துலில்லா, இன்னைக்கு எல்லாம் அமைதியா முடிஞ்சது.
3: சமீர், அமைதி பணத்தால வரல சமீர், சரியான முடிவால வந்திருக்கு.
4: திருமணத்துல பறக்கத்துங்கிறது அதிக பொருள்ல இல்லப்பா. அநியாயமான சுமைகள் இல்லாத இடத்துலதான் பறக்கத்து நினைச்சிருக்கும்.
1: சார், நான் முன்னாடி எல்லாம் மக்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தேன். இன்னைக்கு மக்கள் பலரும் வந்து நாங்களும் இதை பின்பற்ற போறோம்னு சொல்றாங்க.
2: நல்லதை செய்யும் போது முதல்ல பயம் வரும், பிறகு அதே நல்லதை தொடர்ந்து செய்யும் போது மத்தவங்களுக்கு தைரியம் தருமா.
1: உண்மைதான்
0: தா, நீங்க கடன் வாங்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய நிக்கா பரிசுதா.
3: மகள ஹலிமா, இன்னைக்கு நான் கத்துக்கிட்டது, மகள மனம் முடித்து கொடுக்கும் போது ஒரு தந்தையோட கண்ணீரை சமூகம் பார்க்குதோ இல்லையோ, ஆனா அல்லாஹ் பார்க்கறான்.
1: இனிமே யாராவது சம்பந்தம் பேச வந்தா நான் முதல்ல சொல்லுவேன், பொண்ணு வீட்டுக்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, உங்க மகனுக்கு மஹர் தர கத்து கொடுங்கன்னு.
4: மாஷா அல்லாஹ், இதுதான் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அழகு. பெண்ண சுமையா பார்க்காம மரியாதைக்குரியவராக பார்க்கக்கூடிய அழகான பார்வை.
2: ஹலிமா, நம்ம வாழ்க்கைய எளிமையா ஆரம்பிக்கிறோம், வீட்டுல சில பொருட்கள் குறையலாம்.
0: பொருட்கள் குறைஞ்சா வாங்கலாங்க, மரியாதை குறைஞ்சாதான் வாங்க முடியாது.
3: ஹலிமாமா, நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதுமா.
1: சமீர், இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன், என் மகன் மாப்பிள்ளையா மட்டும் நிக்கல, ஒரு தவறான வழக்கத்துக்கு முன்னாடி மனிதனா நிக்கிறான்.
2: மா, நீங்க துணை நின்னாதான் இது முடிஞ்சது.
4: சரி, வாங்க எல்லாரும் துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன்.
5: ஆமீன்.
4: பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபி கைர்.
5: ஆமீன்.
4: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வ கினா அதாபன்னார்.
5: ஆமீன்.
4: யா அல்லாஹ், எங்கள் திருமணங்களை எளிமையாக்குவாயாக.
5: ஆமீன்.
4: யா அல்லாஹ், எங்கள் மகள்களை சுமையாக எங்களை எண்ண விடாதே. அன்பு ரஹமத்து பரக்கத்து நிறைந்த குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை ஆக்குவாயாக. வரதட்சணை போன்ற சமூக கொடுமைகளை விட்டும் எங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
5: ஆமீன்.
0: இன்னைக்கு என்னோட நிக்கா நாள், ஆனா இது என்னோட வாழ்க்கையோட ஆரம்பம் மட்டும் இல்ல, ஒரு நல்ல வழக்கத்தோட ஆரம்பமா இருந்தா அதுவே பெரிய சந்தோஷங்க.
2: இன்ஷா அல்லாஹ், நம்ம வீடு வரதட்சணையால இல்ல, தக்குவா மரியாதை அன்பால கட்டப்படும் மதிப்பு மிக்க அன்பின் அரண்மனையாகட்டும்.

0: நேயர்களே, இதுவரை அன்பின் அரண்மனை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுத்து அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்களோடு இந்நாடகத்தில் சஜரின் சுல்தான், அமீர் அப்பாஸ், இப்ராஹிம் அப்துல் வஹாப் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர்.
1: தயாரிப்பு அப்துல் கனி.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் அதிகாரப்படியான மொழியான மலாய் மொழியை உயிர்த்துணர்வதற்கான முயற்சிகளை பிற மொழிகளில் தேர்ச்சி பெறுவதை புறக்கணிக்கும் நடவடிக்கையாக கருதக்கூடாது என்று பிரதமர் டதோஸ்ரி அன்வர் இப்ராஹிம் கூறினார். ஒவ்வொரு மலேசியரும் தேசிய மொழியை சிறப்பாக கற்று தேர்ச்சி பெற வேண்டும். அதேவேளை கல்வி பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்த தமிழ், சீனம், ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளின் ஆற்றலையும் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நேபாளம் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் திடீர் வெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து இதுவரை தொடர்பு கொள்ள இயலாத நிலையிலுள்ள மலேசியர்களின் குடும்பத்தினருடன் நாளை விளக்கக்கூட்டம் நடைபெறவுள்ளது. காணாமல் போனவர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளவர்களை கண்டறியும் முயற்சிகள் தொடர்பான விளக்கங்களை வழங்கும் அந்த சந்திப்பு விஸ்மா புத்ரா, தேசிய பாதுகாப்பு மன்றம், தொடர்புடைய நிறுவனங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டதோஸ்ரி முகமது ஹசான் தெரிவித்தார். தேவை ஏற்படுமாயின் தொடர்புடைய குடும்பத்தினர் நேபாளம் செல்வதற்கான பயண ஏற்பாடுகளையும் விஸ்மா புத்ரா மேற்கொள்ள தயாராக உள்ளது என்றார் அவர். நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்ட 3 நாள்களுக்கு பின்னரும் ரசுவா மாவட்டத்தில் உள்ள நீர்மின் திட்டங்களின் சுரங்கங்களில் சிக்கியுள்ள 100க்கும் மேற்பட்டவர்களை மீட்கும் பணியில் நேபாள ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அந்த இயற்கை சீற்றத்தின் போது நீர்மின் திட்டங்களில் பணியாற்றியவர்களுள் 933 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் 350 பேர் மிகவும் ஆபத்தான சூழலில் மீட்கப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடன்பாட்டை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டுமேயன்றி குழப்பம் விளைவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் வலியுறுத்தினார். அதேவேளை ஈரான் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் தன்மீது தாக்குதல் இருக்குமாயின் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் சூளுரைத்தார். விளையாட்டு. மலேசிய கபடி பந்தய வீரர் ஃபெரஸ் புத்ரா முகமது ஃபடில் திருங்கானு மோட்டார் பந்தய தடத்தில் நடைபெற்ற 5வது சுற்று CP15 இறுதி பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். CKJ ரேசிங் அணியைச் சேர்ந்த அவர் 3வது வளைவில் விபத்துக்குள்ளானதாக மலேசிய மோட்டார் விளையாட்டு சங்கம் MAM தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வழக்கமா இருக்கிற மகிழ்ச்சியை விட இன்றைக்கு ரொம்ப கூடுதலாவே மகிழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா, குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவு பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீண்ட விடுமுறை காரணமா இப்போ நிறைய பேர் பயணத்துல இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும், டிக்டாக் எல்லாம் பயன்படுத்திட்டே வாகனத்தை ஓட்டக்கூடாதுங்க, அதை அப்படியே கீழே வச்சிருங்க. உங்களை நம்பி உங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்துட்டு இருக்காங்களா இல்லையா? சரி, இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க, அதாவது ஓட்டுறவங்களை தவிர்த்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள என்ன பண்ணலாம், டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, நம்ம மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக் பக்கமா வாங்க. வந்து இப்போ யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க, இல்ல இந்த பயணத்துல உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, மனசுல ஜெசி ஜெசி சொல்லுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, நீங்க டிக்டாக் நேரலை பக்கமா வந்து சொல்லலாங்க. அங்க வாங்க, நிறைய கதைகளை பேசலாம். இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக, லேசா எடுத்துக்க அப்படின்ற பாட்டை ஷான் ரோடன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

டிக்டாக் பக்கமா பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சசி இப்போ பக்கமா பயணத்துல இருக்காங்களா, அன்பு மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்காகவே பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனகாவுக்காக கேட்டிருக்காரு. சரி, உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சம்பவக்காரி பாட்டு, கேட்கலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாயில் செய்யும்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
3: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
4: தமிழ் பேச வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
3: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேர் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
4: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
3: மின்னல் எஃப்எம் கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
4: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
3: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

டிமானிசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க வந்து பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த பாட்டு ஷாலு ரகு அவங்களுடைய கணவருக்காக கேட்டிருக்காங்க. இது வந்து புலிக்குட்டி பாண்டி படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நானுமே யோசிச்சேன். உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. கணவருக்காக அன்பு பரிசு கொடுத்துருக்கீங்க. சரி, இன்றைக்கு விடுமுறை நாள், அதனால நிறைய பேர் பயணத்தில் இருப்பீங்க. நீண்ட விடுமுறை வேற கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால பாதுகாப்பான பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும். பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க வந்து பாடலை சொல்லிட்டு போங்க.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

இந்த பாடல் வந்து குரு பிரசாத் ஜோஷ்வாவுக்காக கேட்டிருந்தாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய பாடல் சுமதி அவங்களுடைய கணவர் ராஜ்காக நெசமாகிறேன். ஸ்டீஃபன் சகாரோட குரல் அந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, சதாகுமாரி கலை செல்வனுக்காக யாவரும் நலம் படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கேட்டதுக்கும் நன்றி உங்களுக்கு.

சிவா வந்து அவருடைய அன்பு மனைவி சகுந்தலா தேவிக்காக அந்த பாடலை கேட்டிருந்தாரு. ஒரு நல்ல பாடல், பிறந்த நாள் பரிசா அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. பாருங்க, கணவர்கிட்ட இருந்து இதை விட வேற என்ன பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்க முடியும்? சகுந்தலா தேவி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. சரி, இப்ப அடுத்த பாடல், ரிஷி வந்து உயிர் நாடி நண்பனின்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களோட பயணத்துல இருக்கும், இந்த பாடல் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்து வரக்கூடிய பாடல், டிசி பாடல் வந்து யார் கேட்டிருந்தாங்க? ராணி. அவங்களுடைய அக்கா மாமாவின் திருமண நாள். பாலகிருஷ்ணன் புஷ்பாவுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியான நிறைவு பாடல் ஹேங் ஓவர் வந்துட்டு இருக்கு. திவாஷினி சர்வேஷ் ரிஷிக்காக கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பினாங் ஆளுநர் துன் ரம்லிங்கா தாலிப் வழங்கிய தேநீர் விருந்தில் பங்கேற்ற பின்னர் அந்த பாக்குத்தீவுக்கான தனது 2 நாள் அலுவல் பயணத்தை நிறைவு செய்தார். அந்த சந்திப்பு அந்த மாநிலத்தின் வளர்ச்சியிலும் மக்களின் நலனிலும் கூட்டரசு அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கொண்டுள்ள கடப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் August 31 திட்டமிட்டபடியே நடைபெறும். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கான முதன்மை குழுவின் கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். அத்துடன் நாட்டில் தற்போது நிலவும் புகை மூட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றார் அவர். பொதுமக்கள் நீண்ட வார இறுதி விடுமுறையையும் திங்கட்கிழமை பொது விடுமுறையையும் ஒட்டி பயணம் செய்ய தொடங்கியுள்ளதை தொடர்ந்து 9 மணி வரை பெரும்பாலான முதன்மை நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது. வடக்கு செல்லும் தடத்தில் கோபேங்கிலிருந்து சிம்பாங் புலாய், சுங்காயிலிருந்து பீடூர் வரை வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM பேச்சாளர் தெரிவித்தார். சீன நேபாள எல்லை பகுதியில் பனிப்பாறை சரிவால் உருவான ஏரி உடைந்து பெருவெள்ளம் ஏற்படும் இடர் குறைந்துள்ளதாக சீன அதிகாரிகள் தெரிவித்தனர். திபெத் நேபாள எல்லையில் 2 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் உருவான அந்த ஏரியின் நீர் அளவு படிப்படியாக குறைந்து வருவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதாக சீன நீர்வள அமைச்சு கூறியது. இவ்வளை நேபாளத்தில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடி மீட்கும் பணிகளில் கை கொடுப்பதற்காக வெளிநாட்டு மீட்பு குழுவினர் கத்மாண்டு வர தொடங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஷிஷர் கனால் கூறினார். இந்தியாவின் சிறப்பு சுரங்க மீட்பு குழு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆறுகளுக்கு அருகிலுள்ள நீர்மீன சுரங்கங்களில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. முதல் நிலையில் உள்ள ஜோஹர் டருல் தசிம் ஜெடிடி 7 சுழியம் என ஸ்டார் சிட்டி FC பந்தாடியது. நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஆன்ஃபீல்டில் நடைபெற்ற நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் உடனான ஆட்டத்தில் லிவர்பூல் 2 எண்ணிக்கையில் சமம் கண்டது. இருந்தும் விக்டர் முனோஸ் 2 அடித்த அந்த கோல்கள் இந்த பருவத்தில் தி ரெட்ஸ் அணியின் முதல் வெற்றியை உறுதி செய்யவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மலரும் நினைவுகள் எனும் சொர்க்க வாசல் திறக்கும் நேரம் இதே. இந்த பக்கமா உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கங்க. தொடர்ந்து எஸ் டுவெல் வரிசை 873 ஆர்டிஎம் கிளிக் வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. சொல்லியிருந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நெரிசலா இருக்குங்க. பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போங்க. அதுவும் இரவு நேரத்துல பயணம் செய்யும் போது கூடுதல் விழிப்பாவும் கவனமாகவும் இருக்கணும். இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க அழைத்து கேட்க போறீங்க. பழம் பாடல்கள்ல உங்க மனசை தொட்ட பாட்டு என்ன பாட்டு? சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா பட்டு

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
3: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
1: தமிழ் பேச வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
3: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேர் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
1: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
3: மின்னல் எஃப்எம் கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேட்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
3: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அம்மன் மாசுல இருந்து ஆஷா பேசுறேன்.
0: ஆஷா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: இந்த பாடல் வந்து நாளைக்கு அக்கா மாளுக்கு திருமணம். அவங்க பேர் வந்து ஆஞ்சல், பாடா ஆஞ்சல். வாழ்த்தோடு வந்து அம்மா தகப்பனார் வந்து ஆறுசாமி எஸ்டர் வாழ்த்துறாங்க. கூட பண்ணுவாங்க அக்கா சாரா, அண்ணமேரி, டயானா மற்றும் உற்சாகம் அனைவரும் வாழ்த்துறாங்க. பாடல் வந்து ஞான மொழியில வந்து மனமேடை அந்த பாடல் நான் கேட்கறேன்.
0: அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றியா.

0: அடுத்து டத்தின் ஜெய கோகிலா நம்மோட அழைப்புல இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் டத்தின்.
1: நன்றி நன்றி நன்றி ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்காக இப்ப கொடுத்துடலாம் பிறந்தநாள் பரிசா?
1: எனக்கு பிடிச்ச பழைய பாடல்கள் அத்தனை பிடிக்கும். ஆனா குறிப்பிட்டு சொல்ல போனா, மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால் கள்ளும் கனியாகும்.
0: வழக்கமா பிறந்த நாளுக்கு யாராவது அழைத்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்பாங்க. இப்போ இந்த பாட்டை நீங்க உங்க பிறந்த நாளுக்கு யாருக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: என்னோட அன்பு தோழிகள் தோழர்கள் அனைவருக்கும்.
0: சரி, எல்லோருக்காகவும். அப்புறம் பிறந்த நாள் எப்படி கொண்டாடுனீங்க?
1: சிறப்பா ஒரு 10 பேரை சேர்ந்து எல்லா போட்டலாக் செஞ்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: சரி, அந்த கொண்டாட்டத்தோட இப்ப இந்த பாட்டையும் சேர்த்து கேட்கலாம் வாங்க.
1: நன்றி நன்றி நன்றி.

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. அழைத்து பாடல் கேட்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கண்ணம்மா பேசுறேன்.
0: கண்ணம்மா, எங்கிருந்து அழைச்சிருக்கீங்க?
1: பேசுறேன்.
0: இப்ப நிறைய பேர் விடுமுறைக்கு அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க எங்கயும் போலயா விடுமுறைக்கு?
1: இல்லையா, ஜேமா இருக்கு, அதனால எங்கயும் போல.
0: பரவாயில்ல, வீட்லயே இருந்து பாடலை கேட்போம். சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? இப்போ
1: அன்பான மொழி பேசுவோம்.
0: சரி, உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் மெதுவா பேசுறீங்க?
1: ஐயோ, இப்போ இன்னைக்கெல்லாம் நடந்து ரெண்டு முட்டி ஆபரேஷன் பண்ணிட்டேயா. இன்னைக்கு நடந்து டவுன்ல எல்லாம் போயிட்டு, ஒரு கல்யாணத்துக்கு முலாயங்காரங்க கல்யாணத்துக்கு போயிட்டு, அப்படியே பக்சனுக்கு போயிட்டு நடந்தோன்னு வழி.
0: எவ்வளவு அலைச்சல்ல உங்களுக்கு, உடம்ப பாத்துக்குங்க சரியா?
1: சரிங்க.
0: இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கட்டும். இப்போ
1: எல்லோருக்காக கேக்குறேன், பக பேரை மட்டும் சொல்றேன். பூங்கோதை, பூங்கொடி, தாமரை.
0: கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம்.

0: வெளியூர்லேருந்து நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்தது தான். ப்ரெக்னெண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பலவாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். வணக்கம், யார் அந்த பக்கம்?
2: இந்த பக்கம் பூவதி பேசுறேன்.
1: பூவதி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கணும் இன்றைக்கு?
2: பாடல் வந்து வீராங்கனை படத்துல இருந்து நீல வண்ண கண்கள் இருந்து. இந்த பாடல் வந்து இன்னைக்கு மகள் ரத்னாவுக்கு பிறந்த நாடு, அதனால கேக்குறேன். வாழ்த்து கூறுவர் வந்து பெற்றோர் அப்பா சிவலிங்கம், கணவர் பத்மகுமார், அக்கா மாமா கனகேஸ்வரி சிவபாண்டியன், தங்கை ரம்யா.
1: சரி, ரத்னாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. பாடல் பரிசு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: கதை தயக்கத்தோடு டைப் பண்ணுங்க. சனிக்கிழமை 7:15.
1: வணக்கம். வணக்கம் கிஷன்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் வந்து ராஜம்மா, தலைநகர்ல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கணும்?
1: இந்த பாட்டு எனக்காகவே நான் கேக்குறேன். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, அந்த பழைய பாடல் எனக்கு ரொம்ப விருப்பம். அது கேட்க அந்த பாட்டு போட முடியுங்களா?
2: என்னங்க வழங்க முடியுமான்னு கேக்குறீங்க? நீங்க அழைச்சிருக்கிறது உங்களுக்காக, நாங்க வழங்குறதுக்காக தான். கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கிஷன்.

0: வணக்கம் மிஸ்டர் கிஷன், பிரேமா ஃப்ரம் பிஎன்.
1: பிரேமா சொல்லுங்க, பிரேமா என்ன பாட்டு கேட்கலாம் நினைச்சிருக்கீங்க?
0: வணக்கம் சார், இன்னைக்கு நிறைய அம்மாவுடைய பிறந்த நாள், 21 வயது அவங்களுக்கு. மகேஸ்வரி சண்முகம் அவங்க பேரு. நன்றி இங்க கால் அன்சர் பண்றதுக்கு. அம்மாவுடைய இன்னைக்கு பிறந்த நாள், கண்டிப்பா போட்டோம் நினைச்சிருப்பாங்க.
1: கண்டிப்பாங்க, அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது எங்களுடைய கடமை.
0: ரொம்ப தேங்க்ஸ்.
1: சரி, அம்மாவுக்காக என்ன பாட்டு கேட்கலாம்?
0: அம்மாவுக்காக இன்றைக்கு நிலவோ அவள் இருளோ அந்த பாட்டு கேட்கலாம் சார்.
1: அம்மாவுக்காக ஒரு அன்பு பரிசு கொடுக்கணும்னு நினைச்ச மகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பாட்டு முதல்ல உங்களுக்காக தான் கொடுக்கணும்.
0: எல்லோரும்
1: சார்பாகவும் அம்மாவுக்கு வாழ்த்து போய் சேரட்டும். இப்ப வந்துட்டே இருக்கு பாட்டு.
0: தேங்க்யூ.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்ரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சோடனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து. மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம். மெர்டேகா டீ கடை.
2: நம்மோட எல்லா சுக துக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்கேன். இனி இதை பாத்துக்க நம்மால முடியாது. இல்ல,
3: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
4: அழிச்சு வீசும் காத்திலையும் அந்த சுத்துதையா
5: ஜடை காலில் வெள்ளி கொலுசு, அவன் ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
6: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கெட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ தானே.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அண்ணா, கொஞ்ச நேரம் அப்படி
0: நான் கொஞ்ச நேரம் காத்திருக்கணுமா? யார் பேசுறீங்க?
1: நானே பிரேம்குமார் பேசுறேன், காஜாங்கல இருந்து பேசுறேன்.
0: பிரேம்குமார், ஏன் வந்து காத்திருக்க சொன்னீங்க? பக்கத்துல யார் இருக்கா?
1: அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு கேக்குறேன். அம்மா என் பக்கத்துல இருக்கிறாங்க. அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு கேக்குறேன்.
0: ஓ சரி, கேளுங்க கேளுங்க. என்ன பாட்டு வேணும்னு?
1: கவலை இல்லாத மனிதன், சந்திரபாபு அவரோட பாட்டு.
0: ஏன், அம்மா கவலையா இருக்காங்களா?
1: இல்ல அப்படிலாம் இல்லனே, நாங்க சந்திரபாபு பாட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி இன்னைக்கு நீங்க சொன்ன நம்பரை வச்சு நான் அடிச்சேன். இன்னைக்கு கிடைச்சிருச்சுனே.
0: ஒரு வழியா கிடைச்சிருச்சு உங்களுக்கு?
1: ஆமாண்ணே.
0: சரி, அம்மாவுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: ஓகே ஓகே.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
3: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
4: அன்பானவர்களே, எதுவரை நீ உன் உடலுக்கு நல்ல சக்தி வாய்ந்த இனிப்பு பொருள்களை எல்லாம் கொடுத்து அந்த உடம்பை பெருக்க வைத்து கொண்டிருப்பாயோ அதுவரை ஆன்மாவின் ஒளியுடல் பெருகுவதை நீ காண மாட்டாய். அதாவது உடல் பெருகுவதால் ஆன்மா வலுவிழந்து போகிறது என்பதை நாம் முதலில் அறிந்தே வேண்டும். கஸ்தூரியிலேயே மூழ்கி எழுந்தாலும் கடைசியில் மரணத்தின் போது அவ்வுடல் துர்நாற்றும் வீசத்தான் செய்யும். எனவே அழுகி நாசமாகி போகும் உடலை அழகுபடுத்துவதில் மட்டுமே முயற்சி செய்து விடாதே. கஸ்தூரியை உடல் மீது தடவுவதை விட மனதிலே உள்ளத்திலே தடவு. அதாவது மனதை அழகுபடுத்து. கஸ்தூரியை மனதில் தடவுவது என்பது என்ன? அல்லாஹ்வை நினைத்து திக்ரில் தியானத்தில் இருந்து நம்மை சுத்தப்படுத்தி மனவீச செய்வதாகும். அதுதான் இதயத்தில் கஸ்தூரியை தடவுவதாகும். நயவஞ்சகன் எப்போதும் உடல் மீதே கஸ்தூரியை தடவுவான். அதன் மூலம் எந்த பயனும் இல்ல, அது போய்விடும். நரக குழிக்கே தள்ளப்படுகிறான். நயவஞ்சகனின் நாவிலோ இறைவனை நினைவு கூறுவதாகவே மக்களுக்கு மத்தியில் நடித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவனின் உள்ளமோ நினைவோ தீய உணர்வில் ஊறி போய் இருக்கும். அதனால் எந்த பயனும் அவனுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. நயவஞ்சகனின் இறை தியானமானது குப்பை குழியின் மத்தியில் கிடக்கும் நறுமணம் கமழும் மலரை போன்றது. அசுத்தம் நிறைந்த நாற்றம் வீசும் இடத்தில் அழகிய ஆடையணிந்து நறுமணம் பூசி அமர்ந்திருப்பதை போன்றதாகும். நல்ல மனிதர்கள் நல்ல பொருட்களையே தேடி செல்வார்கள். தீய பழக்கங்களை கொண்ட தீயவர்கள் தீய பொருட்களையே தேடி செல்வார்கள் என்பது உலகமறிந்த உண்மை. பகைமை கொள்ளாதே. பகைமையின் காரணத்தினாலேயே மக்கள் வாழ்வில் உயர்வினை இழக்கிறார்கள். பகைமை மிக சீக்கிரமே புதைக்குழியின் பக்கம் அழைத்து செல்லும். அருமை நபிகளார் சொல்வார்கள், நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமா, வாழ்வாதாரம் நிறைவாக கிடைக்க வேண்டுமா, உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்றார்கள் அழகாக. அன்பானவர்களே, அதனால் பகைமையின்றி சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பகைமை ஏற்பட காரணம் சின்ன சின்ன நிகழ்வினை பெரிதாக எடுத்து பேசுவது, அனலும் கனலும் பொங்க வார்த்தைகளை அள்ளி கொட்டுவது. இதுதான் முடிவில் பகைமையை உருவாக்கி உறவை துண்டித்து விடுகிறது. இதுதான் வேண்டவே வேண்டாம் என்றார்கள் அருமை நபிகளார் அவர்கள். பகைமையை மனதில் கொல்லாமல் பாதுகாத்து வாழ்ந்தால் சொர்க்கத்தில் ஓர் இடம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இவ்வுலகமும் கூட சொர்க்கத்தை போன்று நிலை பெற்றதாக, அதாவது மகிழ்ச்சி பொங்கோரியதாக இருக்கும். நல்லவை எவை தீயவை என சிந்தித்து அறிபவன் மனிதன் மட்டுமே. இக்குணம் தான் நமக்கும் ஒரு விலங்கிற்கும் உள்ள வேறுபாடு. இது போன்று நற்குணம் இல்லை என்றால் மனித இனமும் மற்ற உயிர்வாழ் இனமும் ஒன்றாகிவிடும். அதனால் உயர்ந்த குணத்தையும் உயர்ந்த இடத்தையும் பிடிக்கின்ற மனிதனிடத்திலே உயர்ந்த குணங்கள் வேண்டும். இருந்தால்தான் மற்ற உயிர்வாழ் விலங்குகளில் இருந்து உயர்ந்த இனமாக மனிதன் மாற முடியும். இது மட்டுமல்ல, நம் சிந்தனை மனம் கமழும் மலராக இருக்குமானால் நாம் ஒரு பூந்தோட்டத்தில் அமர்ந்திருப்பது போலாகும். அப்போதுதான் அது சிறப்பும். அதற்கு மாறாக நம் சிந்தனை அடுத்தவர்களின் மனதை குத்தும் முற்களாக இருக்குமேயானால் நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் செயலாக உருவாகிவிடும். இதையெல்லாம் தெளிவுபடுத்தவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகிற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இது மட்டுமல்ல, பல்வேறு முறையில் நாம் பிரிந்து வாழ்கிறோம். இதையே அல்லாஹ் அருள்மறை அல் குரானில் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் யாவரும் ஒரே கூட்டத்தாராகவே இருந்தார்கள். பிறகு நன்மை செய்வோருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும், தீமை செய்வோருக்கு எச்சரிக்கை செய்து உஷார்படுத்தவும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் மனிதர்களிடையே எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதில் அவன் தீர்ப்பு செய்வதற்காக என அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொடுக்கிறான். நாம் எது சரி எது தவறு என்று அறிந்திருக்கக்கூடிய மனிதர்கள் உயர்ந்தவர்கள். அதனால் நாம் நயவஞ்சகமின்றி நல்ல சிந்தனை உள்ளவர்களாக வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
3: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
5: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜ்.
1: Thank you.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்.
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: பச்சை தவக்கா,
3: பழவழங்க,
2: பழனி பச்சா,
3: மினுமினுங்க,
2: செங்கரட்டி,
3: செவத்துப்பிள்ளை,
2: கிண்ணாம்பந்தா,
3: கிணக்கட்டி,
2: உடும்பு,
3: துடுப்பு,
2: மகா,
3: சுகா,
2: பா, எட்டுமன்,
3: குடுமன்,

0: அழகாக
1: சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஆர்டிஎம் இல்லாம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் எ காலேஜ் ஸ்டூடண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை

0: பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி.
1: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
2: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
1: மெதுவா சுத்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க.
2: மேதா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
1: திருத்த முடியாது.
2: இப்படி ஆச்சு.
1: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
1: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
1: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
2: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2026 தேசிய நாளை முன்னிட்டு பிரதமரின் சிறப்புரை இன்று பிற்பகல் 2 மணிக்கு புத்திரஜயா மாநாட்டு மையம் PICCயில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே இன்றைய உரையில் முக்கிய முன்னெடுப்புகள் குறித்து அறிவிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாளை புத்திரஜயா சதுக்கத்தில் திட்டமிடப்பட்டுள்ள தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல சாலைகள் மூடப்படும் வேளை இவ்வாறு அறிவுறுத்தப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இதுவரை தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உள்ள மலேசியர்களின் குடும்பத்தினருடன் இன்று விளக்கக் கூட்டம் நடத்தப்படும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ மொஹமட் ஹசன் தெரிவித்தார். காணாமல் போன குடும்ப உறவுகளை கண்டறியும் முனைப்புகள் குறித்த விளக்கங்கள் அந்த சந்திப்பில் வழங்கப்படும் என அவர் கூறினார். இவ்வேளை நேபாளத்தில் காற்றாற்று வெள்ளத்தின்போது காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணி மீண்டும் தொடரப்பட்டுள்ளது. முன்னதாக அப்பணிகள் வானிலை காரணமாக சுணக்கம் கண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப சுமார் 4 பில்லியன் முதல் $5 பில்லியன் வரை தேவைப்படுவதாகவும் சிறப்பு நிதியுதவி கோரப்படுவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கினியில் பெய்த கனமழையை தொடர்ந்து குப்பை கிடங்கு இடிந்து அருகிலுள்ள வீடுகளின் மீது விழுந்ததில் 34 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டத்தை அதிபர் மமாடி டும்போயா பார்வையிட்டார். அங்கு பல குடும்பங்கள் உதவிகளை கோரியதாக AFP கூறியுள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் காட்பந்து. ஜஹூர் இஸ்கண்டர் புத்ரியில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற போட்டியில் ஜஹூர் டாருல் தசீம் JDT 7-0 என்ற கோல் கணக்கில் ஸ்டார் சிட்டி FC-யை வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்தில் தாக்குதல் ஆட்டக்காரர் பெக்சன் டா சில்வா ஷஹாப் ஜஹைடி தட்டி கொடுத்தது பந்து மூலம் JDT-க்கான முதல் கோலை புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன்ஸ் வைகானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால்
3: إِنَّهُ كَانَ تَوَّابًا
2: அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

பாபிலோனிய சட்டப்படி பெண்கள் கீழ்த்தரமாக மதிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டார்கள். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கொலை செய்துவிட்டால் அவருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அவருடைய மனைவிக்கு மரண தண்டனை வழங்கும் வழக்கம் பாபிலோனிய நாகரிகத்தில் இருந்தது. பண்டைய கால நாகரிகங்களில் கிரேக்க நாகரிகம் பெருமைக்குரியதாக கருதப்பட்டது. மேற்படி பெருமைக்குரிய நாகரிக காலத்தில் பெண்கள் தங்கள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்கள். பண்டோரா என்றழைக்கப்பட்ட கற்பனை பெண்மணியே மனித குலத்திற்கு ஏற்படும் தீமைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக அமைந்தவள் என்று கிரேக்க புராணங்கள் பறைசாற்றுகின்றன. கிரேக்கர்கள் பெண்களை மனித குலத்தில் தாழ்ந்தவர்கள் என்றும் ஆண்களுக்கு அடிமைகள் என்றும் கருதினார்கள். கிரேக்க நாகரிகத்தின் பிற்பட்ட காலத்தில் பெண்கள் உயர்வானவர்களாக மதிக்கப்பட்டாலும் ஆண்களுக்கு உரிய தான் என்ற அகம்பாவத்தாலும் பாலியல் பலாத்காரங்களுக்கும் பெண்கள் உட்படுத்தப்பட்டார்கள். ரோமானிய நாகரிகம் புகழின் உச்சநிலையில் இருந்தபோது கூட ஒரு ஆண் தனது மனைவியை கொலை செய்வதை தனது உரிமையாக கொண்டிருந்தான். பெண்களை நிர்வாணமாக பார்ப்பதும் ரோமானியர்களின் மிக சாதாரண பழக்க வழக்கமாக இருந்தது. எகிப்தியர்கள் பெண்களை ஒரு தீமையாகவும் சாத்தானின் சின்னமாகவும் கருதினார்கள்.

நேர்களே, அரேபியாவில் அருள்மறை குர்ஆன் வருவதற்கு முன்பு அரேபியர்கள் பெண்களை கீழ்த்தரமாக மதித்தார்கள். பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை உயிரோடு மண்ணில் புதைத்தார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு சமூகத்தில் சம உரிமையும் அந்தஸ்தும் வழங்கியது. அவர்கள் சமுதாயத்தில் தங்களுக்குரிய கௌரவத்தோடு வாழ்வதை வலியுறுத்தியது. வழக்கமாக இஸ்லாத்தில் பெண்களுக்கு மாத்திரம்தான் ஹிஜாப் முறை உள்ளதாக பொதுமக்கள் வாதிடுவார்கள். ஆனால் அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் பெண்களுக்கான ஹிஜாப் பற்றி அறிவிக்கும் முன்பு ஆண்களுக்கான ஹிஜாப் பற்றி அறிவிக்கின்றான். அருள்மறை குர்ஆனில் சூரத்துன் நூரின் 30வது வசனத்தில், நபியே, விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு மிக்க பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அவனது மனதில் தீய எண்ணம் தோன்றுமேயானால் அந்த மனிதன் தனது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அருள்மறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. அடுத்து சூரத்து நூரின் 31வது வசனத்தில், நபியே, இன்னும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் அலங்காரத்தை அதனின்று சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளி காட்டலாகாது, இன்னும் தங்கள் முன்றாணிகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும். மேலும் விசுவாசம் கொண்ட பெண்கள் தம் கணவர்கள், தம் தந்தையர்கள் அல்லது தம் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தம் புதல்வர்கள் ஆகிய இவர்களைத் தவிர வேறு ஆண்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.

நேர்களே, ஹிஜாப் அணிவதற்கான 6 வழிமுறைகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 1. ஹிஜாப் அணிவதற்கான அளவுகோல். நீங்கள் அணியக்கூடிய ஆடை உடல் முழுவதையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே இஸ்லாமிய ஆடை அணிவதற்கான முதல் அளவுகோல். இந்த அளவுகோல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசப்படும். ஆண்கள் தொப்புள் முதல் கரண்டை வரை மறைக்கக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும். பெண்கள் சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடிய பாகங்களான முகம், கரண்டை வரை உள்ள கைகள் ஆகியவை தவிர தங்கள் உடல் முழுவதையும் மறைக்கக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும். அவர்கள் விரும்பினால் தங்கள் முகம் மற்றும் கரண்டை வரை உள்ள கைகளின் பாகங்களை மறைத்துக் கொள்ளலாம். இஸ்லாமிய ஆடையில் எஞ்சிய 5 அளவுகோல்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானவையே. 2. அணியக்கூடிய ஆடை உடல் பரிணாமத்தை வெளிக்காட்டாத அளவுக்கு தொய்வாக இருக்க வேண்டும். 3. அணியக்கூடிய ஆடை உற்று பார்த்தால் உடல் பாகங்கள் அனைத்தும் தெரியும்படியான மெல்லிய ஆடையாக இருக்கலாகாது. 4. அணியக்கூடிய ஆடை பெண்கள் ஆண்களை வசீகரிக்கக்கூடியவாறும் ஆண்கள் பெண்களை வசீகரிக்கக்கூடியவாறும் எதிர்த்தரப்பாரை கவரக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியாக இல்லாமல் இருக்க வேண்டும். 5. ஆண்கள் பெண்களைப் போல் ஆடை அணிவதையும் பெண்கள் ஆண்களைப் போல் ஆடை அணிவதையும் இஸ்லாம் தடை செய்துள்ளது. 6. அணியக்கூடிய ஆடை இறை நிராகரிப்பாளர்கள் அணியக்கூடிய ஆடையை போன்று இருக்கலாகாது. இஸ்லாமிய ஆடை முறை மனிதர்களின் நடத்தையையும் பழக்க வழக்கங்களையும் உள்ளடக்கியது. சற்று முன்பு கூறிய 6 நெறிமுறைகள் தவிர மனிதனின் நன்னடத்தை, அவனது பழக்க வழக்கம், அவனது மனோபாவம் மற்றும் தனிமனித எண்ணங்கள் ஆகியவையும் இஸ்லாமிய ஆடை முறையில் உள்ளடங்கும். ஒரு மனிதர் ஆடைகளில் மாத்திரம் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிப்பாரேயானால் இஸ்லாமிய ஆடையின் ஒரு பகுதியை மாத்திரம் பின்பற்றுவது போன்றதாகும். ஆடைகளிலும் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிப்பதோடு தனது கண்களிலும் தனது உள்ளத்திலும் தனது எண்ணத்திலும் இஸ்லாமிய ஹிஜாப் முறையை கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமிய ஹிஜாப் என்பது ஒருவர் நடக்கும் விதத்திலும் அவர் பேசும் விதத்திலும் அவர் பழகும் விதத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். ஹிஜாப் பெண்களை தொல்லைகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டியதற்கான காரணத்தை சூரா அல் அஹ்சாப் வசனம் 59 தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. நபியே, நீர் மனைவிகளுக்கும் பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்டவர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலைமுன்றானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். பெண்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்காகவும் அவர்கள் தொல்லைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டியும் ஹிஜாப் அணிவது பெண்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது என அருள்மறை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

உங்களை சந்திக்க ரவின்னு வந்திருக்கேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது வணக்கம் இன்னும் நம்ம சந்திக்கிறோம். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பிரபாபவ ஆண்டு ஆவணி திங்கள் 13 நாள் ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. பாருங்க, வழக்கமா இந்த வார இறுதி நாட்கள்ல நம்ம பரபரப்பா ஓடிக்கிட்டு இருப்போம். அந்த பரபரப்பு எதற்குன்னா, விடுமுறையில இருப்போம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வெளியில போறது, இப்படியே நம்ம பரபரப்பா இருப்போம். ஆனா வந்திருக்கக்கூடிய இந்த வார இறுதி நாட்கள் வந்து நமக்கு வேற மாதிரியான ஒரு பரபரப்பு கொடுத்துருக்கு. சொந்த ஊர்களுக்கு பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம், சுற்றி பார்க்க வெளியில போயிருக்கோம். காரணம் என்னன்னா, நம்ம விடுமுறையில இருக்கோம். நீண்ட விடுமுறை வந்திருக்கா, நல்ல நல்ல நினைவுகளை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த விடுமுறையா அங்கு உங்களுக்கு இருக்கட்டும். 10 வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி கேளுங்க. ரவின் உங்க கூட இணைந்திருப்பேன். தொடக்க பாடல் சிவன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

சரிங்க, நேற்று இணையதளங்கள்ல வெளிவந்த சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு கொண்டாடப்படவிருக்கும் இந்த தேசிய தின கொண்டாட்டம் இருக்குல்ல, சீராகவும் பாதுகாப்பான முறையில நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக போலீஸ் படையின் 1354 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. புத்தராஜய சதுக்கத்தை சுற்றியுள்ள முக்கிய இடங்கள்ல அரசாங்க நிர்வாக மையத்தில் இருக்கக்கூடிய இதர பகுதிகளிலும் நிலையான மற்றும் சீரான போக்குவரத்து கட்டுப்பாட்டை உறுதி செய்ய இவர்கள் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தி, நாளைக்கு கொண்டாடப்படவிருக்கும் தேசிய தின கொண்டாட்டத்தில் 80,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பள்ளி விடுமுறை அப்புறம் வந்து வழங்கப்பட்டிருக்கும் பொது போக்குவரத்து வசதிகள் காரணமாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தொடர்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு பிரசாரம் 24 மணி நேர MRT போக்குவரத்து சேவையை வழங்குகின்றது. அதனால பொது போக்குவரத்து வசதிகளை நம்ம நேர்கள் பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதற்கிடையில நாளை கொண்டாடப்படவிருக்கும் தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு புத்தராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் இன்றைக்கு பிரதமர் அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு சிறப்பு உரையில இடம்பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் அச்சம் மற்றும் வாழ்வாதார பிரச்சனை உட்பட நாட்டின் சுதந்திரத்தை போற்றுவதில் இன்றைய தலைமுறையின் பொறுப்புகளை அந்த சிறப்பு உரையில தாம் வலியுறுத்த விருப்பதாக பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. கடந்த சில தினங்களாகவே வெளியாயிட்டு இருக்கல பிரதமர் வந்து தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு அறிவிப்பை மேற்கொள்ள போறார் அப்படின்னு, அது இன்றைக்கு அந்த சில முக்கிய முன்னெடுப்புகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தி நம்ம பார்க்கலாம். நேபாள மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளம் தொடர்ந்து மொத்தம் 55 மலேசியர்கள் இன்னும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சு வந்து நேற்று தெரிவித்திருக்கு. முன்னதாக தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் இருந்ததாக அறிவிக்கப்பட்ட 2 மலேசியர்கள் வெற்றிகரமாக தொடர்பு கொள்ளப்பட்டிருக்காங்க. மீதம் இருப்பவர்கள் பார்த்தோம்னா அவர்களை உறுதிப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக நேற்று விஸ்மா புத்ரா வெளியிட்ட அறிக்கையில வந்து தெரிவித்திருக்காங்க. நேற்று முன்தினம் நேபாள நேரம் மாலை 5 நிலவரப்படி நேபாள தேசிய பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் நிர்வகிப்பு ஆணையம் 116 வெளிநாட்டவர்கள் உட்பட 771 பேரை வந்து மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இதுவரை பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ பட்டியலின் அடிப்படையில் மீட்கப்பட்ட வெளிநாட்டவர்களில் மலேசியர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதனால உறுதியான தகவல்களுக்கு இரு நாட்டின் அரசாங்க தரப்பிடமிருந்து அந்த தகவலுக்காக நம்ம காத்திருப்போம். சரிங்க, நாளைக்கு கொண்டாடப்படவிருக்கும் தேசிய தினத்தை முன்னிட்டு புத்தராஜய சதுக்கத்துல தற்போதைய புகை மூட்ட நிலை நீடித்தால் கொண்டாட்டங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்ட முதன்மை செயற்குழு கூட்டத்தில் விவகாரம் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தொடர்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் பார்வையாளர்கள் தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்துக்கும் போது முடிந்த அளவுக்கு சுவாச கவசமும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதையும் கொஞ்சம் நினைவில் கொள்வோம். நமக்கு படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, அவ்வளவு முக்கியமான செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கு. அதனால நேற்று இணையதளங்கள்ல நிறைய செய்திகள் வந்திருக்கிறதுனால என்னென்ன நடக்குது நம்மை சுற்றி அப்படின்றத அவ்வப்போது தெரிந்துக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்கள் உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்
2: பறக்கவிடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
3: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்த கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலூர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி வளமே வாழ்வின்பம்.
2: மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்க,

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: நேபாள் பெருவெள்ளம் தொடர்பு கொள்ள இயலாத மலேசியர்களின் குடும்பத்தினருடன் இன்று விளக்க கூட்டம். விஸ்வபுத்ரா தகவல். பிரதமரின் தேசிய நாள் சிறப்புரை, முக்கிய முன்னெடுப்புகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் ஆனி பாஸ்டினால் ராயப்பன். கடந்த 26ஆம் நாள் நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து நேற்றிரவு 8 மணி நிலவரப்படி நேபாளத்தில் 55 பேர், சீனாவில் 36 பேர் என மொத்தம் 91 மலேசியர்களை தொடர்பு கொள்ள இயலாத நிலை நீடிப்பதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளை அண்மைய நிலவரங்கள் தொடர்பில் இரு நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வருவதாக விஸ்வபுத்ரா குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே அதிகாரப்படியான விவரங்கள் மட்டுமே கவனத்தில் கொள்ளுமாறு அது கேட்டுக்கொண்டது. இவ்வேளை நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இதுவரை தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உள்ள மலேசியர்களின் குடும்பத்தினருடன் இன்று விளக்க கூட்டம் நடத்தப்படும் என வெளியுறவு அமைச்சர் டெத்தோ ஸ்ரீ மொஹமட் ஹசான் தெரிவித்துள்ளார். காணாமல் போன குடும்ப உறவுகளை கண்டறியும் முனைப்புகள் குறித்த விளக்கங்கள் அந்த சந்திப்பில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். விஸ்வபுத்ரா தேசிய பாதுகாப்பு மன்றம், தொடர்புடைய நிறுவனங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி அந்த விளக்க கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவையெழுமாயின் தொடர்புடைய குடும்பத்தினர் நேபாளம் செல்வதற்கான பயண ஏற்பாடுகளையும் விஸ்வபுத்ரா மேற்கொள்ள தயார் நிலையில் உள்ளது என்றார் அவர். பினாங்கு மாநிலத்திற்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்ட பிரதமர் டெத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று மாலை அம்மாநில ஆளுநர் துன் ரம்லிங்கா தாலிப் வழங்கிய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார். அந்த சந்திப்பு கூட்டரசு அரசாங்கத்துக்கும் பினாங்கு மாநில அரசுக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தை மையப்படுத்தியதாக பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பிரதமரை வரவேற்றதில் மகிழ்ச்சி தெரிவித்த துன் ரம்லி, தற்போதைய விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள அச்சந்திப்பு ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக குறிப்பிட்டார். 2026 தேசிய நாளை முன்னிட்டு பிரதமரின் சிறப்புரை இன்று பிற்பகல் 2 மணிக்கு புத்ராஜயா மாநாட்டு மையம் PICCயில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே இன்றைய உரையில் முக்கிய முன்னெடுப்புகள் குறித்து அறிவிக்கப்படும் என பிரதமர் டெத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் வளப்பும் நலனில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் அதேவேளை நாட்டின் சுதந்திரத்தை பேணி காப்பதில் இளைய தலைமுறைக்கு உள்ள கடப்பாடு குறித்தும் எடுத்துரைக்கப்படும் என பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்தின் உண்மையான பொருளை அவர்கள் உய்துணர வேண்டும். முந்தைய தலைமுறையினரின் போராட்டங்களையும் தியாகங்களையும் போற்றும் வகையில் வரலாறு நினைவு கூறப்பட வேண்டும். ஒற்றுமை என்றும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றார் அவர். நாளை திட்டமிட்டபடி 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் நடைபெறும் என தொடர்பு அமைச்சர் டெத்தோ ஸ்ரீ ஃபமி ஃபடேல் உறுதியளித்துள்ளார். தேசிய நாள் கொண்டாட்ட செயற்குழு கூட்டத்தில் பல விவகாரங்கள் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் கூறினார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை, சுற்றுச்சூழல் துறை, சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சு உட்பட தொடர்புடைய நிறுவனங்களின் நிகராளிகளுடன் நடைபெற்ற கலந்தாய்வில் புகை மூட்டம் உள்ளிட்ட தற்போதைய சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் நிலையில் தேவை ஏற்படுமாயின் மேக விதைப்பு குறித்தும் ஆராயப்படும் என்றார் அவர். இதனிடையே நாளை புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறவுள்ள 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் பொதுமக்கள் N95 முகக்கவரியை அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது நிலவும் புகை மூட்டத்தின் பாதிப்பிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அந்த முனைப்பை முன்னெடுக்குமாறு மடானி அரசாங்க பேச்சாளருமான டெத்தோ ஸ்ரீ ஃபமி கேட்டுக் கொண்டார். இவ்வேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10,000க்கும் மேற்பட்ட N95 முகக்கவரிகள் தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை உள்ளது என்ற தேசிய நாள் கொண்டாட்டத்துக்கான முதன்மை செயற்குழு தலைவருமான டெத்தோ ஸ்ரீ ஃபமி ஃபடேல் கூறினார். இவ்வேளை நாளை புத்ராஜயா சதுக்கத்தில் திட்டமிடப்பட்டுள்ள தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோர் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல சாலைகள் மூடப்படும் வேளை இவ்வாறு அறிவுறுத்தப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். வாட்டர் டாக்ஸி, இலவச பயணப் படகு உள்ளிட்ட பல்வேறு பொது போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிஐசிசிக்கான எம்ஆர்டி சேவை ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் இயக்கப்படும். ஆகையால் பொதுமக்கள் போக்குவரத்து குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை காட்டாற்று வெள்ளத்தின் போது காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணி மீண்டும் தொடரப்பட்டுள்ளது. முன்னதாக அப்பணிகள் வானிலை காரணமாக சுணக்கம் கண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப சுமார் 4 பில்லியன் முதல் 5 பில்லியன் டாலர் வரை தேவைப்படுவதாகவும் சிறப்பு நிதியுதவி கோரப்படுவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். இவ்வேளை நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 669 உயர்ந்துள்ள வேளை 3000 மேற்பட்டோர் காணாமல் போனதாக அதிகாரிகள் கூறினர். ரஷ்யா டீசல் ஏற்றுமதி மீதான தடையை செப்டம்பர் 30 வரை நீட்டித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ரஷ்ய உற்பத்தியாளர்கள் அனுப்பும் கடல்சார் எரிபொருள் எரிவாயு எண்ணெய்களின் ஏற்றுமதிக்கும் இந்த தடை பொருந்தும் என்று அரசாங்கம் தெரிவித்தது. உள்நாட்டு எரிபொருள் சந்தையை நிலைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் கூறின. ரஷ்யா டீசல் மற்றும் மோட்டார் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு 2027 ஜனவரி 31 வரையிலும் ஜெட் எரிபொருள் ஏற்றுமதிக்கு இவ்வாண்டு நவம்பர் இறுதி வரையிலும் தடை விதித்துள்ளது. ஈரானுடனான வர்த்தக தொடர்புகள் காரணமாக தனது ஐக்கிய அரபு சிற்றரசு கிளைகளுக்கான டாலர் பரிவர்த்தனைகளை துண்டிப்பது குறித்த அமெரிக்க கருவூலத்தின் அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து வருவதாக எகிப்தின் பேங்க் மிசர் வங்கி சனிக்கிழமை தெரிவித்தது. அமெரிக்காவின் அந்நடவடிக்கையை தொடர்ந்து அதன் கிளைகள் மீது அவசர சோதனையை தொடங்கியுள்ளதாக ஐக்கிய அரபு சிற்றரசின் மத்திய வங்கி கூறியுள்ளது. ஈரான் தொடர்பான பொருளாதார தடைகளை எகிப்திய வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா விதித்திருப்பது நிதியமைச்சர் ஸ்காட் பெசனின் பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கினியில் பெய்த கனமழையை தொடர்ந்து குப்பை கிடங்கு இடிந்து அருகிலுள்ள வீடுகளின் மீது விழுந்ததில் 34 உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டத்தை அதிபர் மமாடி டும்போயா பார்வையிட்டார். அங்கு பல குடும்பங்கள் உதவிகளை கோரியதாக AFP கூறியுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நலனை அறிந்து கொள்வதற்காகவும் அங்குள்ள பணிகள் சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் அதிபர் அங்கு சென்றார். குப்பை கிடங்கு ஆபத்து இருப்பதாக கருதப்படும் அப்பகுதியில் உள்ள இதர வீடுகளையும் அதிகாரிகள் இடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் காட்பந்து. ஜொஹூர் இஸ்கண்டர் புத்ரியில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற போட்டியில் ஜொஹூர் அருள் தாசிம் GDT 7-0 என்ற கணக்கில் ஸ்டாசிட்டி FC-யை வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்தில் தாக்குதல் ஆட்டக்காரர் பேக்சண்ட சில்வா ஷஹாப் ஜஹேடி தட்டி கொடுத்த பந்து மூலம் GDT-க்கான முதல் கோலை புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆட்டத்தின் 31வது நிமிடத்தில் மார்க்குஸ் குலேர்மே பெனால்டி பகுதிக்கு வெளியே இருந்து அடித்த கோல் மூலம் அதன் தென் வேங்கை அணியின் ஆட்டத்திறனை முன்னணி வகிக்கச் செய்தார். நேபாள் பெருவெள்ளம். தொடர்பு கொள்ள இயலாத மலேசியர்களின் குடும்பத்தினருடன் இன்று விளக்க கூட்டம். விஸ்மபுத்ரா.

0: அரங்கை மலாயா கூட்டரசின் முதலமைச்சர் துங்கு அப்துல் ரஹ்மான் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 1957 August 21 கட்டி முடிக்கப்பட்ட இந்த விளையாட்டரங்கம் பொதுப்பணித்துறை தலைமையக பொறியியலாளர் S.E. ஜூக்ஸால் வடிவமைக்கப்பட்டது. 1957 February 15 இந்த அரங்கத்துக்கு துங்கு அப்துல் ரஹ்மான் அடிக்கல் நாட்டினார். 2.3 மில்லியன் வெள்ளி செலவில் கட்டப்பட்ட இந்த விளையாட்டரங்கின் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு 6 மாதங்களில் நிறைவு செய்யப்பட்டன. 1957 August 31 சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக அப்பணி விரிவுபடுத்தப்பட்டது. திறப்பு விழாவில் அரச மலாய் ராணுவ இசைக்குழுவினரின் இசை பின்னணியில் மாணவர் 1000 பேர் பங்கேற்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நம்ம நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு ரவினின் காலை வணக்கம். வணக்கம், இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எப்படி இருக்கீங்க? என்ன ரவின் அந்த கேள்வி எங்ககிட்ட கேக்குறீங்க? நாங்களே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு தெரியுது. நீண்ட விடுமுறை வந்திருக்கா? சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சில சுற்றுலா தலங்கள்லாம் அப்படி ஸ்தம்பித்து இருக்கின்றன. உள்ளுக்கு போகவும் முடியல, வெளியில வரவும் முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் ஜே ஜேன்னு இருக்கு. சில மலேசியர்கள் என்ன சொல்லிருக்காங்க, நாங்க போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி போறதுக்கே எங்களுக்கு போதும் போதும் ஆச்சுங்க, என்னங்க அவ்வளோ நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கு முன்பு பிளஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி பள்ளி விடுமுறை வந்திருக்கு, அப்புறம் வந்து தேசிய தின கொண்டாட்டம், இந்த சிறப்பு நாட்கள் சிறப்பு விடுமுறையை பயன்படுத்தி ஏறக்குறைய 2.2 மில்லியன் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால உங்க ஊர்ல இப்ப நிலவரம் எப்படிங்க இருக்கு? நெரிசலா தான் இருக்கா இல்ல நெரிசலுக்கெல்லாம் டாடா சொல்லி நாங்க அந்த பக்கமே போறது இல்லைங்க அப்படின்றீங்களா? இந்த விடுமுறை அப்படின்றது எதுக்கு வருது? மகிழ்ச்சியா நல்ல நல்ல நினைவுகளை சேகரிக்கிறதுக்கு. வந்திருக்கக்கூடிய இந்த விடுமுறை, பள்ளி விடுமுறை, நீண்ட விடுமுறை, எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல நினைவுகளை கொடுக்கட்டும். மகிழ்ச்சியா இந்த விடுமுறையை நீங்க கொண்டாடுங்க.

ஆரம்பத்திலேயே நம்ம விடுமுறை பற்றி பேசிட்டோம் தானே. விடுமுறை அப்படின்னா எல்லோரும் வெளியில போறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. இந்த நீர் சார்ந்த பகுதிகள், நீர்வீழ்ச்சி, கடற்கரை, இந்த மாதிரியான இடங்களுக்கு நிறைய பேர் போறதுக்கு ஆசைப்படுவாங்க தானே. இப்ப கடல்னு எடுத்துக்கிட்டா நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரம் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு நமக்கு தோணும் தானே. அந்த நேரத்துல கடல் நமக்கு ஒரு நல்ல நண்பன் மாதிரி தானே இருக்கு. நீங்க எவ்வளவு சத்தமா பேசினாலும் கேட்கும், நீங்க எதுவும் பேசாமல் அமைதியா உட்கார்ந்து அந்த கடலின் அழகை ரசிச்சாலே அது கேட்கும். குறிப்பா அந்த கடல் அலை அப்படி லேசா வந்து நம்மளுடைய கால்களை தொடும் பாருங்க, அது தொட்டுட்டு போகும்போது சரி எல்லாமே கடந்து போயிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கும். இந்த அழகான கடலை நம்மளும் பாதுகாக்கணுமா இல்லையா? இன்றைக்கு வந்து கடற்கரை நாள்னு சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. நம்ம போறோம், சுற்றி பார்க்கிறோம், மகிழ்ச்சியா கடல்ல குளிக்கிறோம். சில சமயம் அந்த மகிழ்ச்சியில இருக்கிற குப்பைகள் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம். இந்த அனைத்துலக கடலோர சுத்தப்படுத்தும் பணின்னு ஒரு குழு இருக்கு. 2025 நிலவரப்படி உலகம் முழுக்க ஏறக்குறைய 630,000 தன்னார்வலர்கள் கடற்கரைகள்ல சுத்தம் செய்து 1,39,00,000 குப்பைகளை எடுத்திருக்காங்க. அதுல 13,00,000 மேற்பட்டது பிளாஸ்டிக், அதாவது நெகிழி பொருட்களா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இந்த நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி கடற்கரை உட்பட நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்றாலும் தயவு செய்து குப்பைகளை குப்பை தொட்டியில போடுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல தீர்மானமா எடுக்கலாமா? இப்ப நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா தேசிய தினம் வருது. நாடு தழுவிய நிலையில இந்த தேசிய தினம் கொண்டாடப்படுது. இப்ப முரடேகா சதுக்கம், புத்ராஜயா சதுக்கம், இப்ப ஒவ்வொரு மாநிலத்தில் எடுத்துக்கிட்டா பிரத்யேகமா அந்தந்த மாநிலத்துல கொண்டாடுறாங்க. இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கும் போது வழக்கமா குப்பைகள் நிறைய இருக்கும். அத குப்பைகளை போடாம குப்பை தொட்டியில நம்ம போடுறத உறுதிப்படுத்திக்குவோம் சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வணக்க மின்னல் இன்றைக்கு ஒரு நினைவூட்டலா உங்களுக்கு கொடுக்குதுங்க. வாங்க அடுத்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: ஏறுது வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசு இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: இன்றைய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின
2: நன்றி உணர்வு. மலேசியர்களின் அழகு
3: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
2: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: யாரு சுவையை மந்திரம் ஆறு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒண்ணா இணைக்குதா அம்மாவ போல் ஒண்ணு அணைக்குதா ஆமான பாபா
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இந்த மாதிரியான பாடல்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. சரிங்க, நாளைக்கு நடைபெறும் இந்த தேசிய தின அணிவகுப்புல நீங்க கலந்துக்க போறீங்களா? புத்தராஜய சதுக்கத்துல நடக்க போது நமக்கு தெரியும், கடந்த சில நாட்களா பார்த்தோம்னா ஒத்திகைகள் நடக்கும் போது பொதுமக்கள் அவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வெளிவந்தது. ஒருவேளை புத்தராஜய சதுக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் இருக்கு, அது இந்த பாடலுக்கு அப்புறமா நாங்க கொண்டுட்டு வரோம், நீங்க கேளுங்க.

பார்த்து பத்திரமா வாங்க. தேச பற்றோடு இந்த தேசிய தினத்தை நம்ம கொண்டாடுவோம், சரிங்களா?

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம். மெர்டேகா டீ கடை.
2: உங்களுடைய எல்லா அசுவ துக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்கேன். இனி இதை பார்த்துக்க நம்மால முடியாது. இல்ல,
3: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
4: அழிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா.
5: கால்ல வெள்ளி கொலுசு, அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது,
6: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ
2: தானே.
1: டீ கடை.
7: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
7: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
8: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 September 6 வரை, காலை மணி 10 முதல் 11:00 வரை, மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
9: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் வெற்றி பொருளாதார